நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 வைசாக மாதம் 27 நாள், 2026 வருடம் மே மாதம் 17 தேதி, இன்று ஞாயிற்றுக்கிழமை. மத்தியலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு தொடங்குகிறது. நேரம் 5:49 நிமிடம் 40 நொடி.

நாளொரு குரல் தெய்வத் திருமறை திருக்குறளின் இன்றைய குரல் அன்புடைமை என்கிற அதிகாரத்தின் 72வது குரல். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இதன் பொருள், அன்பு இல்லாதவர் எல்லா பொருளையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வர். அன்பு உடையவர் தம் உடம்பையும் பிறர்க்கு உரிமையாக்கி வாழ்வர். இதைத்தான் திருவள்ளுவர் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்கிறார். நாளொரு குரல் கேட்போம், அதன்படி நடப்போம்.

முதன்மை அலைவரிசையில் இன்று ஒலிபரப்புள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தென்னையில் ரூக்கோ சுருள் வெள்ளை ஈ கட்டுப்படுத்துதல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில் குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கிறார்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னையில். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மற்றும் அதற்கான தீர்வுகள். வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். காலை 7:00 புதுமை புதுவையில் சிந்தனை மலர். 7:02 செய்தி மலர். 7:25 நலமாய் வாழ குழந்தைகளுக்கு வரும் ஹீமோஃபிலியா நோய் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருள்ளா. 8:02 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. உழவும் வானொலியும் முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடித்திற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். காலை 9:00 அரங்கிசை. திண்டிவனம் ஏஎஸ் ராமலிங்கம் குழுவினர் அவர்கள் நாதசுர இசை. அம்மாப்பேட்டை எம் பார்த்திபன் அவர்கள் தவில். காலை 10:02 கேட்டாலே இனிக்கு முகநூல் வழி நேர்விருப்பம். 11:00 போஸ்ட் பாக்ஸ் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள். 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை. தாடைப்பள்ளி லோகநாத சர்மா அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா. 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம். தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்று மீனியவை. 2:40 தாளத்தரங்கம். தொல்லாமூர் எம் ராஜாராம் அவர்கள் தவிழில் வழங்கியிருப்பது தாளம் சத்துஸ்ரஜாதி திருப்புடை தாளம். 2:55 வானிலை இருக்கை சென்னேஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சங்கரன் நம்பூத்திரி அவர்களின் பாட்டு இடம்பெறும். மாலை 4:00 கூடி வாழ்வோம் நாடகம். எழுதியவர் பூங்கியில் ஸ்ரீனி அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நிகழ்ச்சி சென்னேஞ்சல். 5:00 கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சி. புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தில் ஓவியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற டி உலகநாதன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறைதா செந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பெருந்தலைவர் காமராஜர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்ஸ்வி நிகழ்ச்சியின் முதல் பகுதி. மாலை 6:00 திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும். இரவு 8:00 முதல் 8:58 வரையிலும் திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். வேளாண்மையில் பயிர் பூஸ்டர்களின் பயன்கள் மற்றும் பயன்படுத்தும் முறை குறித்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய பயிர் வினையல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் அனிதா அவர்களின் உரை. நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். இரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லிஞ்சல். 9:30 அகில பாரத நாடக வரிசையில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியாக

மண்ணின் மகள் நாடகம் ஒலிபரப்பாகும். எழுதியவர் விமலாரமணி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நிகழ்ச்சி சென்னேஞ்சல். இரவு 10 மணிக்கு ரவிவாஸ்ரீய அகில பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் விவேக் சோனார் அவர்களின் புல்லாங்குழிசை இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி மும்பை, நிகழ்ச்சி சென்னேஞ்சல். இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6, 5, 8, 15, பிற்பகல் 2 மணி, 3, 5, இரவு 9 மணி, 11, 5 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னேஞ்சல். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 10:58, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவையாவும் நமது முதன்மை அலைவரிசையில் இன்று

நேயர்களுக்கு புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 10:58, 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவையாவும் நமது முதன்மை அலைவரிசையில் இன்று ஒலிபரப்புள்ள நிகழ்ச்சிகள். இனி FM ரெயின்போ 102.8 இன்று ஒலிபரப்புள்ள நிகழ்ச்சிகள் சில. 7:30 வணக்க மக்களே, 8:02 8:30 நம்ம புதுவை, நேரலியில் ஆர்ஜே அஸ்மத், 8:58 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 இணையவழி நேர்விப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ நேரலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனையடுத்து ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கைகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
2: இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வீட்டையும் கவனித்து கொண்டு வெளியே வேலைக்கு செல்லும் இரட்டை பொறுப்புகளை சுமக்கிறார்கள். வேலைப்பழு, மன அழுத்தம், நேர மேலாண்மை போன்ற சவால்களை அவர்கள் தினமும் எதிர்கொள்கிறார்கள். சமூகம் ஒரு புறம் நல்ல மனைவியாக இரு என்று சொல்கிறது, இன்னொரு புறம் சாதனை படை என்று எதிர்பார்க்கிறது. இந்த இரண்டு எதிர்பார்ப்புகளுக்கும் இடையே நிலைகுலையாமல் நிற்கும் பெண்களின் மனோதைரியம் பாராட்டற்குரியது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒரு நாட்டின் அரசியாக இருந்து கொண்டு இக்கட்டான சூழல்களை மங்கையர்க்கரசியார் எப்படி கையாண்டார் என்பதை பார்த்தால் அது இன்றைய கால பெண்களுக்கும் ஒரு சிறந்த மேலாண்மை பாடமாக அமையும். முதல் பாடம், பணி இடைச்சூழலை சீரமைத்தல். மங்கையர்க்கரசியார் பாண்டிய நாட்டிற்கு ராணியாக வந்தபோது அங்கு நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் பல எதிர்ப்புகள் இருந்தன. இன்றைய அலுவலக சூழலில் பெண்கள் சந்திக்கும் அதே சவாலை அன்று அவர் சந்தித்தார். அவர் எடுத்த முடிவு நிதானம் மட்டுமே. சூழல் சாதகமாக இல்லாத போது அவர் ஆவேசப்படவில்லை. தனது பண்பும் திறமையும் மூலம் மெல்ல அனைவரின் நம்பிக்கையை வென்றார். சண்டை மனிதரை மாற்றாது, பொறுமையுடன் கூடிய பண்பே மனதை மாற்றி மலர்ச்சியை சமுதாயத்திற்கு தரும் என்பதை அவர் தனது வாழ்வால் உணர்த்தினார். இரண்டாவது, இல்லறம் மற்றும் பணியிடை சமநிலை. இன்றைய சமூகத்தில் வேலைக்கு செல்லும் பெண்ணை வீட்டை கவனிக்கவில்லை என்று குற்றம் சொல்வோரும் உண்டு. ஆனால் மங்கையர்க்கரசியார் ஒரே நேரத்தில் சிறந்த மனைவியாகவும் பொறுப்பான அரசியாகவும் திகழ்ந்தார். கணவரின் உடல்நலத்தை பேணுவதிலும் அவருக்கு தேவையான உதவிகளை செய்வதிலும் சற்றும் குறை வைக்கவில்லை. அதே சமயம் நாட்டின் நலனுக்காக தான் எடுத்த முடிவுகளில் உறுதியாக இருந்தார். குடும்பமும் தொழிலும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என்பதை நிரூபித்தார். இன்று வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலக பணிகளுக்காக குடும்பத்தையோ அல்லது குடும்பத்திற்காக தன் வளர்ச்சியையோ விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மங்கையர்க்கரசியார் போல மென் அதிகாரத்தை பயன்படுத்தினால் இரண்டையுமே வெற்றிகரமாக கையாள முடியும். மூன்றாவது, உணர்வு நுண்ணறிவு. தன் கணவர் நோயுற்றிருந்தபோது மங்கையர்க்கரசியார் அன்போடு அவருக்கு செய்த சிகிச்சையையும் அரவணைப்பும் மன்னரின் மனதையே மாற்றியது. இன்றைய கார்ப்பரேட் உலகில் இதை உணர்வு நுண்ணறிவு என்கின்றோம். பிறரின் வலியை உணர்ந்து அக்கறையுடன் செயல்படும் திறன் பெண்களின் இயல்பான வலிமை. கடினமான வார்த்தைகளை விட அன்பான ஒரு செயல் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதிகாரத்தை விட அன்பும் அக்கறையுமே மனிதர்களை இணைக்கும் சிறந்த கருவிகள் என்பதை மங்கையர்க்கரசியார் தனது வாழ்வால் உணர்த்தினார். நான்காம் பாடம், சமூக மாற்றத்திற்கான பங்களிப்பு. வேலைக்கு செல்லும் பெண்

0: வெறும் குடும்பத்திற்காக சம்பாதிப்பவள் மட்டுமல்ல, சமூக மாற்றத்திற்கான சக்தியும் ஆவாள். இன்று பெண்கள் ஒவ்வொரு துறையிலும் முன்னேறி பலருக்கு முன்மாதிரியாக நிற்கிறார்கள். ஒரு பெண்ணின் சாதனை இன்னும் பல பெண்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் தருகிறது. மங்கையர்க்கரசியார் போல நேர்மையும் அர்ப்பணிப்பும் கொண்ட பெண்கள் சமூகத்தையே நல்ல வழியில் மாற்றும் ஆற்றல் உடையவர்கள். மங்கையர்க்கரசியார் காட்டிய அறவாழ்வு காலங்கள் கடந்தும் பொருந்தக்கூடியது. நெருக்கடியில் பொறுமை, உறவுகளில் மரியாதை, பணியில் உறுதி, மனிதர்களிடம் அன்பு, இந்த நான்கு பண்புகளும் இருந்தால் பெண்கள் எந்த சவாலையும் தாண்டி சாதிக்க முடியும். ஒரு பெண் வலிமையாக நிற்கும் போது அவள் மட்டுமல்ல குடும்பமும் சமூகமும் உயர்கின்றன. அந்த அரசியின் உயர்ந்த பண்புகளை நம் வாழ்வில் ஏந்தி பெண்மைக்கு துணை நிற்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி மதிலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 6:15. ஞானம் சிறக்க ஞானம் பிறக்க ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வலம் வருகிறது தெய்வீக ராகம். தொடக்கமாக எல்லாரீஸ்வரி பாடியது.

தெய்வீக ரகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 6:24. 18 நொடி. அடுத்தது ஹாஜி எஸ் சையத் அலி பாடியது.

இனி வருவது சேவை செய்திகள். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ மழுவேந்திய விநாயகர் திருக்கோவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய 11ஆம் ஆண்டு தீமிதி உற்சவ விழாவில் இன்று மாலை பட்டாபிஷேகம் நடைபெறும். கள்ளக்குறிச்சி கலை தமிழ்ச்சங்கம் நடத்தும் புலவர் சி வரதராசனார் 101ஆம் ஆண்டு பிறந்தநாள் மற்றும் குரல் மனம் விருது வழங்கும் விழா இன்று காலை நடைபெறும். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: உழவர்களுக்கான செய்திகள் தொடங்கும் முன் விளம்பரம்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி திங்கள் 3 நாள் ஞாயிற்றுக்கிழமை. நேரம் 6:35, 10:00. வருவது உழவர்களுக்கான செய்திகள். இதில் தென்னையில் ரூகோ சுருள் வெள்ளை ஈ கட்டுப்படுத்தல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.
3: கத்தமுத்து, ஏப்பா கருத்தமுத்து.
4: கத்தமுத்த,
3: என்னப்பா காலையிலேயே தென்னந்தோப்புல ஆட்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க, என்ன விஷயம்?
4: இந்த மரநாய் தென்னை மரத்தெல்லாம் ஏறி குறும்பையில் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கீழே தள்ளி விட்டுருது. நிறைய இளநீம் பெருக்கமாடுது, காயும் அறுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாகுது. அதனால தான் ஒவ்வொரு மரத்துலையும் பாம்பு பணம் வரைஞ்சிங்கண்ணே, கம்பி முள் கட்டிக்கிட்டேன். மரத்தையும் அந்த கூக்கான்லாம் சுத்தம் பண்ணிங்கண்ணே, காஞ்சி போன பன்னடெல்லாம் கழிச்சிங்கண்ணே, தென்னந்தோப்பை க்ளீனாக பண்ணின்னு இருக்கிறேன். அந்த வேலை நடந்துனுக்குதுப்பா.
3: ஓஹோ கருத்தமுத்த, காலையிலேயே தென்னந்தோப்பை சுத்தம் பண்ணுற வேலையில் இறங்கிட்டேன்.
4: ஆமாம்
3: எப்பா, இதெல்லாம் மீறி நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா?
4: என்ன சொல்ல போகிற கருத்தமுத்த?
3: எப்பா கருத்தமுத்த, உன் தென்னை மரத்தை அண்ணாந்து பாரு.
4: அண்ணாந்து பார்த்தா தென்னை மட்டை தான் தெரியுது.
3: மட்டையில் எப்படி இருக்குது? கருப்பு கருப்பு பூஞ்சா அங்கங்கே இருக்குது பருப்பா.
4: ஆமாம் ஆமாம்,
3: இலையெல்லாம் சாறு உறிஞ்சி அப்படியே வெளுத்து போய் கிடக்கு பருப்பா.
4: பூச்சி அடிச்சு மாதிரி இருக்குது, அப்புறம் கலர் மாறிக்குது.
3: எப்பா ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈ அப்படின்னு ஒரு பூச்சி இருக்குப்பா. அந்த பூச்சியுடைய தாக்குதல் உன் தென்னந்தோப்பில் தென்படுது.
4: இது தெரியாமல் போச்சு.
3: அதுக்கும் நீ மருந்து வைக்கணும், அதையும் சரி பண்ணாதான்ப்பா மரம் நல்லா காய்க்கும்.
4: அது முத்து, இது முன்னே தெரிஞ்சுதான் அந்த வேலையும் செஞ்சுருப்பான், இப்போ எப்படி செய்யறது தெரியல. ஏன் கதை முத்த, அது என்ன ரூகோஸ் சுருள் வெள்ளை?
3: எப்பா அது ஒரு பூச்சிப்பா, அது அமெரிக்காவில் தோன்றின ஒரு பூச்சி.
4: ஓஹோ,
3: அது பல நாடுகளை கடந்து நம்ம இந்தியாவுக்கும் வந்து 2016 இந்த பொள்ளாச்சி பகுதியில் தான் முத முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க தென்னை மரத்தில் இந்த சுருள் வெள்ளை தாக்குதலை.
4: அங்கேருந்து வந்து நம்ம ஊருக்கு வந்து போச்சா?
3: அதுக்கு பிறகு எல்லா ஊருக்கும் வந்துருச்சுப்பா.
4: பொதுவாக
3: அந்த வீரிய ஒட்டு ரகம் நீலாம் வச்சுருக்கீல்ல, இந்த மாதிரி ரகங்கள் அதுலேயும் குறிப்பாக இந்த சவுகாட் ஆரஞ்சு குட்டை, மலேசியன் மஞ்சள் குட்டை, மலேசியன் பச்சை குட்டை, அப்புறம் நெட்டை, இது மாதிரி வீரிய ஒட்டு ரகம்லாம் இருக்குல்லப்பா, இதிலெல்லாம் இதனுடைய தாக்குதல் அதிகமாக இருக்குதுப்பா.
4: ஓஹோ சரி.
3: நாட்டு தென்னை இருக்குல்ல?
4: ஆமாம், பக்கத்தில் 2 ஏக்கரில் வச்சுருந்தா அது.
3: அந்த நாட்டு தென்னையில் இதனுடைய தாக்குதல் குறைவாக இருக்குப்பா.
4: ஓ அதான், அங்கே நல்லா தான் இருக்குது.
3: தென்னை மட்டும் இல்லாமல் மா, கொய்யா, நாவல், வாழை, வெண்டை, சப்போட்டா, எலுமிச்சை, செம்பருத்தி இது போன்ற பயிர்களையும் இது தாக்குது. ஆனால் இந்த பயிர்களில் சேதம் கம்மியாக தான் இருக்கு, ஆனால் தென்னை மரத்தில் அதிக சேதத்தை உண்டு பண்ணுதுப்பா.
4: ஓஹோ காத்துமுத்த, இந்த வெள்ளை மரத்தில் வந்துருச்சுன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது எப்படி கட்டுப்படுத்துறது? அதை பற்றின விவரம் தான் சொல்லுப்பா.
3: பெண் வெள்ளை ஈக்கள் இருக்குல்ல?
4: ஆமாம்.
3: முட்டைகளை இந்த ஓலைகளுடைய அடிப்பகுதியில் அது இட்டுட்டு போயிடும். அது கூட ஒரு மெழுகு பூச்சை வந்து அப்படியே பூசி வச்சிடும். இளம் குஞ்சிகள் அதுலேருந்து வெளியில் வந்து அதுக்கு பிறகு அந்த இலையில் இருக்கக்கூடிய சாற்றை உறிஞ்சும்.
4: ஓஹோ
3: அது மூலியமாக

0: நல்லா வளரும்பா, பெரிய ஈ ஆகிற வரைக்கும் சாரை உறிஞ்சது தான் இதனுடைய வேலையே.
1: சரி சரி சரி.
0: இது போக தேன் போன்ற ஒரு திரவத்தையும் இது வெளியேற்றி அந்த கீழ் மட்டத்தில் அந்த ஓலைகளில் படிகிற மாதிரி வச்சிரும். இதில் கரும் பூசணம் படர்ந்துடும்.
1: ஓஹோ.
0: இதனால சூரிய வெளிச்சத்திலிருந்து ஒளி சேர்க்கை நடைபெறுறது தடைபட்டுரும்பா. அதனால மரத்துக்கு காய்ப்பு குறைஞ்சிவிடும்.
1: கதமுத்த, நீ சொல்கிறத பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குதா? நானும் 2 ஏக்கர் தென்னை வச்சிருக்கிறேன். சரி, அதை கட்டுப்படுறதுக்கு முக்கியமான அதை சொல்லுப்பா.
0: மஞ்சள் நிறம் இருக்குல்ல, அது வெள்ளை ஈக்களை கவர்ந்து இழுக்கக்கூடியதுப்பா. அதனால மஞ்சள் வண்ண பாலித்தீன் தாள், ஆமணக்கு எண்ணெயை அதில் கொஞ்சம் தடவி.
1: சரி.
0: ஆமணக்கு எண்ணெய் நம்ம விளக்கெண்ணெய் வீட்டில் வச்சுருக்கோம்ல.
1: ஆமாம் ஆமாம்.
0: அதை கொஞ்சம் நல்லா தடவி இதை பொறிகளாக நம்ம பயன்படுத்தலாம். இதை கட்டி விட்டோம்னா 10 ஏக்கருக்கு எண்ணிக்கையில் ஒரு 6 அடி உயரத்தில் இந்த பொறிகளை நம்ம தொங்க விட்டோம்னா வெள்ளை ஈக்கள் அதில் வந்து ஒட்டிக்கிட்டு வெளியில் போக முடியாமல் அப்படியே விழுந்து செத்துரும்பா.
1: ஓஹோ.
0: இதை செய்யலாம்.
1: சரி சரி.
0: சில விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய அந்த மஞ்சள் ஷீட்டு அதை அப்படியே 4 மூலையிலையும் கயிறை கட்டி நல்லா அகலகமாக தென்னந்தோப்பில் நடுப்புற அப்படியே கட்டி விட்டுறாங்கப்பா.
1: ஓஹோ.
0: இந்த வெள்ளை ஈக்கள் என்ன செய்யுது, இரவு நேரத்தில் தான் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். இந்த மஞ்சள் வண்ணம் இருக்குல்ல, அது அதை ஈர்க்கும்.
1: ஓஹோ.
0: அந்த விதத்தில் எல்லாம் உடையாந்து படுதா மாதிரி கட்டி வச்சுருக்காங்கல்ல, அதில் வந்து விழுந்துருது.
1: ஓஹோ.
0: அதில் ஏற்கனவே அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த எண்ணெய் ஒட்டும் திரவத்தை தடவி வச்சுருப்பாங்க.
1: இது ஒட்டிக்கும்
0: ஒட்டிக்கும். அதுக்கு பிறகு அந்த ஈக்கள் எல்லாம் பிடிச்சி நம்ம அழிச்சிடலாம். இந்த மாதிரி சில விவசாயிகள் பண்ணுறாங்கப்பா, இதுவும் நல்ல பலன் கொடுக்குது. ரைட்டா?
1: நல்ல ஐடியா தான் இது.
0: இது போக மாலை 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் விளக்கு பொறிகளை வச்சு நம்ம ஈக்களை கட்டுப்படுத்தலாம்.
1: ஓஹோ, அது ஒரு வழியா?
0: ஆமாப்பா. விளக்கு பொறிகளை நோக்கி இந்த மஞ்சள் ஈக்கள் வரும்போது இந்த விளக்கு பொறியில் உழுந்து அதுங்க இறந்து போயிடும். ஏக்கருக்கு 2 இடத்துல இந்த விளக்கு பொறியை வச்சா போதும்பா.
1: ஓஹோ.
0: சரியா?
1: சரி சரி.
0: இது போக ஈக்களுடைய வளர்ச்சியை நம்ம தடுக்கிறதுக்கு மரம் கொஞ்சம் குட்டையாக இருக்குது, நம்ம நின்றுக்கிட்டே அதை தொடுற அளவுக்கு இருக்குன்னா இந்த ஓலைகளுடைய அடிப்புறத்தில் தண்ணியை வேகமாக பீச்சு அடிக்கணும்பா.
1: ஓஹோ.
0: அடித்தோம்னா அந்த பூஞ்சானம்லாம் ஒட்டிக்கிட்டு இருந்ததுல அதெல்லாம் பிச்சுட்டு ஓடியாந்துடும். இலை ரொம்ப நல்லா வெளிச்சமாக ஆகிடும். கொஞ்சம் பிரச்சனை தீரும்பா.
1: ஆனால் சில தென்னை மரம் 20-30 அடி இருது, அதை என்ன பண்ணுறது?
0: சரிப்பா, அந்த மாதிரினா என்கார்சியா அப்படின்னு ஒரு ஒட்டுண்ணி இருக்குது.
1: சரி.
0: அது 1 ஏக்கருக்கு 100 அப்படிங்கிற அளவில் நாம் இந்த தென்னை மரங்களில் வந்து அந்த அடிமட்ட பகுதி இருக்குல்ல, அந்த பகுதிகளில் அதை விடணும்பா.
1: ஓஹோ.
0: அந்த ஒட்டுண்ணி என்ன செய்யும், இந்த வெள்ளை ஈக்களுடைய அந்த புழுக்கள், அதனுடைய முட்டை, அதனுடைய குஞ்சு, இதெல்லாம் பிடிச்சி சாப்பிட்ரும்பா. இது இயற்கையிலேயே இருக்கும்பா மரத்தில்.
1: ஓஹோ.
0: பொதுவாக ஒவ்வொரு உயிரினத்துக்கும் எதிராக இன்னொரு உயிரினம் இருக்கும். ரூக்கோச சுருள் வெள்ளைக்கு எதிராக இந்த என்கார்சியா அப்படிங்கிற அந்த ஒட்டுண்ணி தென்னை மரத்தில் இயற்கையாக இருக்கும்.
1: ஓஹோ.
0: அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, இதை விடுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு மட்டையை வெட்டிட்டு வந்து ஆராய்ச்சி நிலையத்தில் நம்ம கொடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இதில் எந்த அளவுக்கு அந்த என்கார்சியா ஒட்டுண்ணி இருக்குது அப்படிங்கிறத அந்த மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு பார்த்து அவங்க அளவுலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. குறைவாக இருந்ததுன்னா நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க, 1 ஏக்கருக்கு இவ்வளோ ஒட்டுண்ணியை விடுங்க அப்படின்னு. அந்த ஒட்டுண்ணியை விட்டும் நம்ம இந்த ஈக்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்ப்பா.
1: ஓஹோ. கதுமுத்த, இது போக வேறு என்னென்ன செய்யலாம் இந்த வெள்ளையை கட்டுப்படுத்துற?
0: கிரைசோபெர்லா அப்படின்னு ஒரு இறை விழுங்கி இருக்கு.
1: சரி.
0: 1 ஏக்கருக்கு 400 அப்படிங்கிற எண்ணிக்கையில் மரத்தில் நம்ம விட்டோம்னா அதுங்களும் இந்த வெள்ளை ஈக்களுடைய அந்த புழு, அந்த குஞ்சி, அது எல்லாத்தையும் சாப்பிட்டுடும். இது மூலயமா கண்ட்ரோல் பண்ணலாம்.
1: சரி.
0: கரும் பூசணம் நான் சொன்னேன் இல்லையா?
1: ஆமாம்.
0: அதை நீக்கிறதுக்கு 1 லிட்டர் தண்ணீரில் 25 கிராம் மைதா மாவு இதை கலந்து அந்த ஓலையின் மீது நல்லா பீச்சு அடிக்கணும்பா. இந்த மைதா மாவு என்ன செய்யும், சூரிய ஒளி படுறப்ப அந்த கரும் பூசணம் வந்து சேர்ந்து காஞ்சிப்படும், அப்படியே அது உதிர்ந்துரும்பா. இது வழியாகவும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்.
1: சரி சரி.
0: மஞ்சள் நிற பூக்களை கொண்ட இந்த சாமந்தி, சூரியகாந்தி இதெல்லாம் வரப்பு பயிராக போட்டோம்னா இந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த சுருள் வெள்ளையே இந்த மஞ்சள் நிறத்துக்கு கவர்ந்து இங்க வந்துரும், சூரியகாந்திக்கும் சாமந்திக்கும். இது மூலமா நம்ம தென்னை மரத்தை காப்பாத்திக்கலாம்.
1: பரவாயில்ல.
0: இப்படி பல வகை இருக்குப்பா. நீ இதுல ஏதாவது ஒன்னு கட்டாயம் செய்ய.

0: இந்த சுருளி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணும்பா, இல்லைன்னா நமக்கு மகசூல் குறைஞ்சிரும், அப்புறம் தேங்காய் உற்பத்தி குறைஞ்சு போடும்பா.
1: ஐயோ, நான் வர பெங்களூருக்கு இளநீர் எல்லாம் லோடு அனுப்பணும், அதனால நீ சொன்ன வழிமுறை எல்லாம் ஆலோசனை எல்லாம் உடனே செஞ்சிடறேன்பா நானு.
0: சரிப்பா சரிப்பா. கருத்தமுத்த, தென்னந்தோப்பு நல்லா சுத்தமாக்கிட்டேன், பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு. பூச்சி தாக்குதலையும் கண்ட்ரோல் பண்ணிட்டீனா கோல கோலையா காய்க்க போகுது. நீ பெங்களூருக்கு ஒரு லாரி என்ன 10 லாரி கூட அனுப்பலாம்ப்பா.
1: அது முத ஒரு கொலை இளநி வச்சுக்கிறேன் பாரு, வீட்டுக்கு போயிட்டு வெட்டி குடிப்பா.
0: இந்த நேரத்தில் இளநி குடிக்கிறது ரொம்ப முக்கியம்ப்பா.
1: ஆமாம்,
0: ஏன்னா அவ்வளவு வெயில் அடிக்குது, உடம்பு சூட்டில் நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய சத்துலாம் இறங்கிடும் போல இருக்கு. அதனால இளநி குடிக்கிறது இந்த நேரத்தில் அத்தியாவசியமான ஒன்றுப்பா. நீ வந்து எனக்கு ஓசியிலே வேற கொடுத்துட்ட. சரிப்பா சரிப்பா, நான் வீட்டுக்கு எடுத்துட்டு கிளம்புறேன்ப்பா.
1: சரி சரி,
0: போயிட்டு விட்டுமா கருத்தமுத்த,
1: பார்த்து போயிட்டு வா.
2: உழவர்களுக்கான செய்திகளில் இதுவரை தென்னையில் ருக்கோ சுருள் வெள்ளை ஈ கட்டுப்படுத்தல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுரைத்தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் உரையாடினார்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சார மற்றும் பாரம்பரியத்தின் விலைமதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். மின்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நெதர்லாந்தில் இருந்து 11 நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு மோடி அந்நாட்டின் பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் இணைந்து செப்பு பட்டயங்கள் இந்தியாவிற்கு ஒப்படைக்கப்படும் நிகழ்வை பார்வையிட்டார். இந்த செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் விலை மதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்த சோழர் கால செப்பேடுகள் 21 பெரிய மற்றும் 3 சிறிய தகடுகளின் தொகுப்பாகும். இவற்றில் பெரும்பாலான எழுத்துகள் உலகின் மிகவும் அழகான மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளன என்று சமூக வலைதளத்தில் திரு மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழன் தனது தந்தை முதலாம் ராஜராஜனால் வாய்மொழியாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை முறைப்படுத்தியதை இந்த செப்பேடுகள் குறிக்கின்றன. சோழர்களின் கலாச்சாரம் மற்றும் கடற்படை திறமையால் இந்தியர்களாகிய நாம் மிகுந்த பெருமை கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ள பிரதமர், இந்த செப்பேடுகளை 19 நூற்றாண்டின் இடைப்பட்ட காலத்திலிருந்து பாதுகாத்து வந்த லேடன் பல்கலைக்கழகத்திற்கும் நெதர்லாந்து அரசுக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்நிலையில் ஆனைமங்கலம் சோழர் செப்பேடுகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. இது நமது நாட்டின் பண்பாட்டின் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வரலாற்று பயணத்தில் வரவேற்புக்குரிய முன்னேற்றம் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இந்த அரிய செப்பேடுகள் வெறும் தொல்பொருள் சின்னங்கள் அல்ல, தமிழர்களின் மகத்தான வரலாறு, பண்பாடு மற்றும் சோழ பேரரசின் பெருமைகளை பதிவு செய்துள்ள நிரந்தர சான்றுகள் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பெங்களூருவில் நேற்று அரசியல் கட்சிகள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தியது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய குழுவின் தலைவர் திரு பி பி சௌத்ரி, கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார், முன்னாள் முதலமைச்சர் திரு வீரப்ப மொய்லி மற்றும் பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த மசோதா குறித்த தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக கூறினார். நாடாளுமன்றத்தால் கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுள்ள இந்த மசோதா குறித்து பல்வேறு மாநிலங்களுக்கு நேரில் சென்று ஆட்சேபனைகளும் பரிந்துரைகளும் சேகரிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு சில மாநிலங்களின் சட்டப்பேரவைகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டியிருக்கும் என்று அவர் கூறினார். கட்சி தாவல் தடை சட்டம், நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஆகியவற்றால் ஏற்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காண

0: வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அடிக்கடி தேர்தல்கள் நடத்தப்படுவது நாட்டின் நலனுக்கு உகந்தது அல்ல என்றும் திரு சௌத்ரி கூறினார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2001 145,000 பேர் பணிபுரிந்த மின்துறையில் தற்போது அந்த எண்ணிக்கையில் பாதியளவு ஊழியர்கள்தான் பணிபுரிந்து வருவதாக கூறினார். மின் உற்பத்தியில் தமிழகம் தன்னிறைவு அடைய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் இதன் மூலம் வெளிமாநிலங்களில் இருந்து மின்சாரம் வாங்குவது கணிசமாக குறைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தலுக்கு முன்பு தாவேக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தின் ஒவ்வொரு துறைகளும் ஆய்வு செய்யப்பட்டு வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் திரு வேலுமணி ஆகியோர் தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள மனுக்கள் ஆய்வில் உள்ளதாக தெரிவித்தார். முன்னதாக 1000 விளக்கு தொகுதியில் பொதுமக்களை சந்தித்து பேசிய சட்டப்பேரவைத் தலைவர், மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மாநில அரசு நிறைவேற்றும் என்று கூறினார். சென்னை மாநகரில் சில பகுதிகளில் நிலவும் கழிவுநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் என்று அவர் தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அந்தமான் கடல் பகுதி, தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதியில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். லெபனான் எல்லைக்குள் செயல்படும் தீவிரவாத முகாம்கள் மீது நேற்று வான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் கடந்த 15 வழங்கிய தீர்ப்பை நிராகரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. எல்லைக்கு அப்பாலில் இருந்து இந்தியாவில் பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தூண்டினால் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று இந்திய ராணுவம் எச்சரித்துள்ளது. புதிய விதிமுறைகளின்படி தலைநகர் தில்லியில் அடுத்த ஆண்டு முதல் மின்சார ஆட்டோக்கள் மட்டுமே இயங்க அனுமதிக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. தில்லியில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் அண்டை மாநிலமான இமாச்சல பிரதேசத்தில் உள்ள சிம்லாவில் குவிந்து வருகின்றனர். குருவாயூர் எழும்பூர் இடையே இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 27 முதல் 29 வரை கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சுற்றுலா தலமான உதகமண்டலத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் செல்வதால் கோவையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தமிழக அரசின் உத்தரவை அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு ஆத்தூரில் இருந்த மதுக்கடை நேற்று முதல் மூடப்பட்டது. கோவில்பட்டியில் நடைபெறும் புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் திரு ஹிமான்ஷு மங்கள் நேற்று தொடங்கி வைத்தார். திருநெல்வேலியில் போதைப்பொருள் தொடர்பாக இந்த ஆண்டு 103 வழக்குகளில் 131 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 247 ரன் எடுத்தது.

0: 8 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 218 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தரம்சாலாவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூர் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் பெங்களூர் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும், 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் விலை மதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். மின்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55 7:00.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மற்றும் அதற்கான தீர்வுகள். வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள்.
3: இப்போ உலக அரங்கிலையும் நம்மளோட தேசத்திலையும் இந்த சுழற்சி பொருளாதாரத்தை மையப்படுத்தி நிறைய முயற்சிகளை வந்து நம்ம பார்க்க முடியுது. எல்லா அரசாங்கங்களும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வராங்க. இது சம்பந்தமாக நிதி ஆயோக் வந்து நேஷ்னல் சர்க்குலர் எக்கனாமி ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறத முன்வைத்திருக்காங்க. அதாவது இந்தியாவின் தேசிய சுழற்சி பொருளாதாரத்தின் கட்டமைப்பு என்கின்ற ஒரு ரிப்போர்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. சுழற்சி பொருளாதாரம் மூலமாக நம்ம வந்து வளங்களை எப்படி பயன்படுத்த போகிறோம், எப்படி மறுசுழற்சி பண்ண போகிறோம், கழிவுகளை வந்து எப்படி நம்ம குறைக்க போகிறோம். குறைத்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு வார்த்தை மாத்திரம் இல்லை, இதுக்கு ஒரு செயலாக்க முறை இருக்குது. இந்த செயல்படுத்துகிற முறைமை மூலமாக அது எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கலாம், இதனால் வந்து சுற்றுச்சூழல் வந்து எந்த அளவுக்கு வந்து பாதுகாக்கப்படும், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு அழகான ஒரு வரைவு ஏற்படுத்தி அதை வந்து ஒரு ரிப்போர்ட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் அஃபேர் அண்ட் ஹவுசிங் அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க சர்க்குலர் எக்கனாமியில். அதாவது நீரும் திடக்கழிவு மேலாண்மையினால நமக்கு வந்து என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது, அதாவது இதை வந்து மறுசுழற்சி பண்ணுவதனால என்னென்ன பயன்கள் வரும் அப்படிங்கிறத அவங்களும் ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக அதில் பார்க்கும்பொழுது அதில் வந்து என்னென்ன பிஸ்னஸ் ஆரம்பிப்பதற்கான என்னென்ன சாத்தியங்கள் இருக்குது, எத்தனை பேருக்கான வேலைகள் அதில் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற தெளிவும் நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது கிடைக்கும். நேஷ்னல் சர்க்குலர் எக்கனாமி ஃப்ரேம் ஒர்க்னு சொன்னாலே அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பொருளாதார வளர்ச்சி, அதாவது வளங்கள் மீட்பு, மறு உற்பத்தி, நிலையான தயாரிப்பு வடிவமைப்பு, அப்புறம் வந்து புதிய தொழில்கள், அதற்கு வேலை வாய்ப்புகள், இதெல்லாமே பார்க்கும்பொழுது நிதி ஆயோகோட ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு நம்ம வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. உங்களால் இதை ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம பாண்டிச்சேரியில் நம்ம வந்து எவ்வளோ குப்பை உருவாக்குறோன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட வந்து 1 நாளைக்கு 400 டன்னு வந்து வேஸ்ட்டு அர்பன் ஏரியாவில் வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த பாண்டிச்சேரியினுடைய மொத்த குப்பை 400 டன்னுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இந்த 400 டன்னில் கிட்டத்தட்ட 20% பிளாஸ்டிக்னு வச்சுக்கோங்க. இந்த 20% பிளாஸ்டிக்கை நம்ம வந்து உற்பத்தி பண்ணணும்னா நமக்கு எவ்வளோ பொருள் தேவைப்படும், 1 கிலோ பிளாஸ்டிக் எவ்வளோ அப்படிங்கிறதையும் இந்த 400 டன்னில் 20% பிளாஸ்டிக்கையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு அதிகப்படியான பணத்தை தான் நம்ம வந்து அந்த குப்பைக்குள்ளே வச்சுருக்கோம். இந்த குப்பையில் 20% பிளாஸ்டிக் சொன்னால மீதி 80% இருக்குல்ல, அதில் ஒரு குறிப்பிடும்படியான வேஸ்ட்டு வந்து மக்கிற வேஸ்ட்டு இருக்குது. இப்போ இந்த மக்கிற பகுதி இருக்கு இல்லையா, அந்த மக்கிற பகுதியை நம்ம வந்து ஈஸியாக மக்க வச்சு அதன் மூலமாக பயோகேஸ் எடுக்கலாம். இதுக்குமே வந்து ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அழகாக தொழில் தொடங்கலாம், ஒவ்வொரு வீட்லேயுமே அதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வீட்டு தேவைக்கு வந்து நீங்கள் 6 சிலிண்டர் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் 3 சிலிண்டரை அதை குறைச்சிக்கலாம். நீங்கள் ஏன்னா உங்கள் வீட்டில் பயன்படுத்துகின்ற அந்த காய்கறி கழிவுகளாக இருக்கலாம், இல்லை உணவு மீதி பகுதிகளாக இருக்கலாம், இவைகளை எல்லாத்தையும்

நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு பயன்படுத்துகின்ற ஒரு சக்தியாகவோ இதை மாற்றுவதற்கான சாத்தியங்கள் இருக்கு, அதற்கான தொழில் முனைவோருக்கும் வாய்ப்புகள் இருக்கு, அதற்கான சப்சிடிஸோ இல்லை அதுக்கான கெப்பாசிட்டி பில்டிங்கோ அதுக்கான ட்ரைனிங் கொடுக்கறது எல்லாமே அரசாங்கம் வந்து உங்களுக்கு முன்னெடுக்கிறாங்க, அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது வந்து சுழற்சி பொருளாதாரத்தினால இந்தியாவுக்கு எவ்வளோ பொருட்களை வந்து நம்ம சேமிக்கலாம், அதாவது நம்ம நிறைய பொருட்களை மற்ற தேசத்தில் நம்பி தான் இருக்கிறோம், அதை நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, $2 trillion அந்த அளவுக்கு பொருட்களை வந்து நம்ம வந்து இங்கே உற்பத்தி பண்ணிக்கலாம், அதனால் அவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது வந்து கார்பன் உமிழ்வு குறைப்பு, வள சுரண்டல் மற்றும் கழிவு உருவாக்கத்தினுடைய உற்பத்தியை நம்ம குறைக்கிற பொழுது நமக்கு வந்து 40% வந்து கார்பன் உமிழ்வு வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வளங்களை நம்ம லீனியாரிட்டி, அதாவது இப்போதைக்கு இருக்கிற டேக் மேக்

0: நிறைய பொருட்களை மற்ற தேசத்தில் நம்பி தான் இருக்கிறோம். அதை நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, $2 trillion அந்த அளவுக்கு பொருட்களை வந்து நம்ம வந்து இங்கேயே உற்பத்தி பண்ணிக்கலாம், அதனால் அவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது வந்து கார்பன் உமிழ்வு குறைப்பு, வள சுரண்டல் மற்றும் கழிவு உருவாக்கத்தினுடைய உற்பத்தியை நம்ம குறைக்கிற பொழுது நமக்கு வந்து 40% வந்து கார்பன் உமிழ்வு வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வளங்களை நம்ம லீனியாரிட்டி, அதாவது இப்போதைக்கு இருக்கிற டேக் மேக் த்ரோ அந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக நம்ம பயன்படுத்துகிற பொழுது நமக்கு வந்து 40% அதிகமான கரி உமிழ்வு ஏற்படுது. இப்போது அதை நம்ம சர்க்குலாரிட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு வரும்பொழுது வளங்களை உற்பத்தி செய்து அதை பயன்படுத்தி தூர எரியாமல் அதே வளங்களை மீட்டுருவாக்கம் செய்கிற பொழுது நமக்கு 40% கார்பன் உமிழ்வு குறையதற்கான சாத்தியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மற்றும் அதற்கான தீர்வுகள். வாசித்தவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:15. சிந்தனை மலர். சுறுசுறுப்புடனும் ஊக்கத்துடனும் செயல்படுவனுக்குத்தான் இந்த உலகம் சொந்தம். சுறுசுறுப்புடனும் ஊக்கத்துடனும் செயல்படுவனுக்குத்தான் இந்த உலகம் சொந்தம். ஒவ்வொரு மணி நேரத்திலும் எந்த அளவிற்கு சிறப்பாக கடமைகளை செய்து முடிக்கின்றோமோ அந்த அளவிற்கு எதிர்காலத்தை பிரகாசம் மிக்கதாய் மிகுந்த நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு மணி நேரத்திலும் எந்த அளவிற்கு சிறப்பாக கடமைகளை செய்து முடிக்கின்றோமோ அந்த அளவிற்கு எதிர்காலத்தை பிரகாசம் மிக்கதாய் மிகுந்த நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கலாம். எமர்சன் அவர்களின் நற்சிந்தனை இது.

0: சிந்திக்க வைக்கும் சிந்தனை மலர் நாளையும் மலரும். நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இடம்பெறும். 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை. தாடைப்பள்ளி லோகநாத சர்மா அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. இது நேரம் 7:02. புதுவை புதுமையில்
1: புதுச்சேரி வானொலி நிலைய செய்தி பிரிவு வழங்கும் செய்தி மலர். ஜிப்மரில் நடைபெற்ற 12வது பட்டமளிப்பு விழா மற்றும் வாகன விபத்துக்களால் ஏற்படும் தலைக்காய மற்றும் தண்டுவட பாதிப்புகள் குறித்து நரம்பியல் துறை முதுநிலை மருத்துவ அதிகாரி டாக்டர் சாகுல் ஹமித் நாச்சியால் தரும் விளக்கம் ஆகியவை இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. புதுச்சேரி ஜிப்மரில் செவிலியர் மற்றும் இணை மருத்துவ அறிவியல் பாடப்பிரிவுகளின் 12வது பட்டமளிப்பு விழா கடந்த 14ஆம் தேதி நடைபெற்றது. இதில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகத்தின் செயலர் திருமதி புண்ணிய சலீலா ஸ்ரீவஸ்தவா தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பட்டங்கள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பட்டமளிப்பு விழா பேருரை நிகழ்த்தினார். அப்போது தேசிய சுகாதார கொள்கை 2017 முக்கிய அம்சங்கள் குறித்தும் ஆயுஷ்மான் பாரத் முன் முயற்சிகள் குறித்தும் தமது உரையில் குறிப்பிட்டார்.
2: Basically, I would just like to tell

0: பட்டமளிப்பு விழாவில் 320 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. மேலும் இவ்விழாவில் ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் வீர்சிங் நேக்கி, மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் விக்ரம் காட்டே, பேராசிரியர்கள், மருத்துவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சாலை விபத்துகளில் சிக்குபவர்களில் பெரும்பாலானோருக்கு தலைக்காயம் மற்றும் தண்டுவட பாதிப்பு ஏற்படுவது தவிர்க்க முடியாததாக உள்ளது. அவ்வாறு பாதிக்கப்படுபவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகின்றனர். மேலும் அவர்கள் இயல்பான வாழ்க்கை வாழ்வது என்பதும் சவாலானதாகவே இருக்கிறது. இதன் காரணமாக மத்திய மாநில அரசுகள் சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும், தலைக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியம் குறித்தும் பல்வேறு வகைகளிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் சாலை விபத்துகளில் சிக்குபவர்களுக்கு, குறிப்பாக இருசக்கர வாகன விபத்தில் சிக்குபவர்களுக்கு தலைக்காயம் மற்றும் தண்டுவட பாதிப்பு ஏற்படுவது குறித்தும், அதனை தவிர்க்கும் வழிமுறைகள் குறித்தும் விளக்கமாக கூறுகிறார் ஜிப்மர் நரம்பியல் மருத்துவத்துறையின் முதுநிலை மருத்துவ அதிகாரி டாக்டர் சாகுல் ஹமீத் நாச்சியல்.
1: இருசக்கர வாகனத்துல நம்மளுடைய ஊர்ல வந்து நிறைய நெரிசல் அதிகமாயிடுச்சு. இது தவிர்த்து பாத்தீங்கன்னா இந்த சனிக்கிழமைகள்ல, விழா நாட்கள் எல்லாம் வந்து சுற்றுலா பயணிகளும் அதிகமா வந்துடுறாங்க. சோ அதனால ரொம்பவே வந்து வாகன நெரிசல் இருக்கு. தவறான இதுல ஒன் வேல வந்து வண்டி ஓட்டுறது, அது மாதிரி ரேஷா டிரைவ் பண்றது, அதெல்லாம் இருக்கிறதுனால விபத்துகள் வந்து வருது. அதுவும் வந்து எங்களுடைய ஜிப்மர் மருத்துவமனை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரல் இன்ஸ்டியூட், அதாவது எல்லாம் மேல் சிகிச்சை மருத்துவமனைங்கிறதுனால சுத்து வட்டாரங்கள், திண்டிவனம், விழுப்புரம், சிதம்பரம் இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து எங்களுக்கு வந்துட்டு அவசர சிகிச்சைக்கு நோயாளிகள் வந்து வருவாங்க, ரெஃபர் செய்வாங்க. அதில் வந்து பெரும்பாலான தலைக்காயங்கள் வந்து இந்த மாதிரி தலைக்கவசம் இல்லாதனாலும் வருவாங்க. தலைக்கவசம் அணியிறது வந்து உங்களுக்கு விபத்தே நடக்காதுன்னு நான் சொல்ல வரல, பட் விபத்தினுடைய வீரியத்தை வந்து உங்களுக்கு வந்து அது அந்த அதிர்ச்சியும் அந்த மூளை காயத்தையுமே வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரெயின் ஒரு விஷயம் கான்சன்ட்ரேஷன்ல இருக்கும்போது திடீர்னு ஒரு ஈவென்ட் நடக்குதுன்னா அவங்களால வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது, அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாது. அதனால செல்போன் பேசிட்டு போறது வந்து கண்டிப்பா தவிர்க்கணும். தூக்க கலக்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுனா அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, அவங்களுடைய பிரெயினோட அந்த ரியாக்ஷன் டைமும் கம்மியாக இருக்கும். சில சமயம் கண்ணை மூடினாங்கன்னா அந்த மைக்ரோ ஸ்லீப் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு கன நேரம் அவங்களுக்கு வந்து அந்த இது தவறுறதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து விபத்துகள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இரண்டுமே வந்து கொஞ்சம் ஆபத்தானது தான். அதனால் தூக்கம் இல்லாமல் நம்ம வந்து பயணத்தை தொடரக்கூடாது. சரியா வண்டி ஓட்டுறதுங்கிறது வந்து போக்குவரத்து விதிகளை கரெக்டா ஃபாலோ பண்ணி வண்டி ஓட்டினாவே போகணும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவம் நிறையவே முன்னேறிடுச்சு. தலைக்காயங்கள் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மருத்துவமனையில் உடனடியாக வந்து பார்வைகள் பார்த்து பரிசோதனைகள் பண்ணி தேவைப்படுறவங்களுக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு முன்னேற்றம் இருக்குது. ஆனால்

0: அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறது வந்து அது வந்து ஒரு தனித்துவமானது. அதாவது அடிப்பட்ட பொழுது அந்த மூளை எந்த அளவுக்கு வந்து பாதிச்சிருக்கு, எந்த பகுதி பாதிச்சிருக்குங்கிறத பொறுத்து அந்த எஃபெக்ட் இருக்கும். இப்போ நமக்கு சாதாரணமாகவே அடிப்பட்டால் கையில் காயங்கள் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு தழும்பு வரும். அதே மாதிரி மூளையிலையுமே வந்து இரத்த காயங்கள் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படி இது பண்ணும்பொழுது தழும்புகள் வரும். அந்த தழும்புகள் வந்து வலிப்புகளை உண்டாக்குறதுக்கான முக்கிய காரணியாக இருக்கும். அதுதான் நம்ம போஸ்ட் ட்ரொமேட்டிக் சீஷர்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி போஸ்ட் ட்ரொமேட்டிக் சீக்குவலே தலைக்காயத்தினால் வரக்கூடிய விளைவுகள் வந்து நிறைய இருக்கும். ஒரு சில பேர் ஞாபகம் மறதி இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து அதிக கோபம் டிப்ரெஷன் அந்த மாதிரி போவாங்க. ஸோ ஃபேமிலி ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் அந்த நபரால் வெளியே வர முடியாது. ஸோ அதனால் அறுவை சிகிச்சை பண்ணி உயிர் பிழைத்தாலும் அவருக்கு வந்து பின்னாடி வந்து மனநல ஆலோசனை தேவைப்படலாம். மனநல மருந்துகள் கூட ஒரு சில பேர் எடுத்துக்கிட்டு வலிப்புக்கான மருந்துகளை வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி கூட ஆகலாம். தலைக்காயங்களுக்கு வந்துட்டு மிதமானது, நடுத்தரமானது, அதீத தலைக்காயம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரிப்போம் ஒரு சுயநினைவை பொறுத்து. அப்போ வந்து அதுக்கு வந்து ஜிசிஎஸ் ஸ்கோர்னு ஒன்று சொல்லுவோம். அது மூலியமாக நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அந்த ஜிசிஎஸ் ஸ்கோரை நம்ம பண்ணுறது ரொம்ப குறைந்த மாதிரி ஸ்கோர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்கோர்ஸும் அவங்களுடைய இதுவும் பொறுத்து தான் அவருடைய முன்னேற்றங்கள் சொல்ல முடியும். அதிகமாக உள்ளவங்க சிவியர் ட்ரொமேட்டிக் பிரெயின் இன்ஜுரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நிறையவே வந்து பாதிப்புகள் இருக்குது. இப்போ நிறைய பேர் இப்போ நம்ம மருத்துவமனைக்கு வர்றவங்க வந்து லேசான தலைக்காயங்கள் வருவாங்க. நிறைய பேர் எங்களுக்கு ஃபாலோஅப் ஒப்பிடிக்கு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து நல்லா லைக் இதுவாக இருப்பாங்க, பட் இன்னொரு சில பேருக்கு வந்து அந்த பயங்கள் தூக்கமின்மையெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம ஃபர்தராக உட்காந்து நம்ம வந்து பேசும்பொழுது தான் தெரியும் அவங்களோட விழுந்த வேகத்துன்னு ஒன்று இது இருக்குது. அது தவிர்த்து வந்து மது பழக்கமும் இருக்கும். மது பழக்கம் வந்து ஒரு சில பேர் வந்து வீடுகளில் தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த தலைக்காயம் பட்டும் போது அவங்க கம்ப்ளீட்டாக அந்த மது சடனாக ஸ்டாப் பண்ணுறதுனால அது தொடர்பான பிரச்சனைகளும் வரும். அதை வந்து ஒரு சில குடும்பங்கள் உணர்ந்து கரெக்டாக அவங்க வந்து அந்த டி அடிக்ஷனுக்கு அழைச்சிட்டு போவாங்க. ஒரு சில பேர் அதை கணிக்க முடியாமல் இவர் தலைக்காயம் ஆகிட்டு ஏதோ ஆயிட்டாரு, மூளை குழம்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சில பேர் ஒதுக்கியும் வைக்கிறாங்க. ஸோ இதுக்காக தான் நாங்கள் எங்கள் மருத்துவமனையில் கேர் அதாவது ஹோப் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம பிளான்ல இருக்கும். ஆனா ரோட் சேஃப்டிங்கிறது கரெக்டான நல்ல ரோடை பார்த்து நான் போயிடுவேன் டாக்டர் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் நல்ல ரோடு பார்த்து போகிறது, குழி இல்லாத ரோடை பார்த்து போகிறது வந்து இல்லை ரோட் சேஃப்டி. நீங்கள் வண்டியோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய சேஃப்டி ஸ்டார்ட் ஆகணும். உங்களோட ஹெல்மெட் உங்கள் தலையில் இருக்கணும், அது உங்களுக்கு முக்கியமான. அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்கும் வந்து அதை டீச் பண்ணணும். குழந்தைகள் அந்த வயது வர்றதுக்கு முன்னாடி வாகனங்களை அந்த மோட்டார் வாகன சட்டப்படி கொடுக்குற அந்த வயது வர்றதுக்கு முன்னாடி அந்த வாகனங்களை கொடுக்கவே கூடாது. அது வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது தண்டுவட காயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவல்வேஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். கம்ப்ளீட்டாக வந்து தண்டுவடம் வந்து கட்டாயிருக்கு அப்படிங்கும் போது அந்த கோல்டன் அவர் சொல்லுவாங்க, எவ்வளோ சீக்கிரம் அவங்க வராங்களோ அந்த சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி அதை வந்து சரி பண்ணிட்டோம்னா அது அதுக்கேற்ற மாதிரி தான் அதோடைய இதுவும் இருக்கும். பார்ஷியல் கட்டாயிருக்கு அப்படின்னா அது அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலங்கள் எடுக்கும். அந்த கை கால் உங்களுக்கு வந்து சில பேருக்கு செயலிழப்பு ஏற்படலாம், அது வந்து டைம் எடுக்கும் சரியாகி வர்றதுக்கு. அது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது இவங்களுக்கு இந்த மாதிரி தான் அப்படின்னு. அந்த காயத்தோட வீரியத்தை பொறுத்து அந்த தன்மையை பொறுத்து தான் அது மாறுபடும். தலைக்காயம் இந்த தண்டுவட காயம் வந்து சில பேருக்கு வந்து கை கால் தூக்க முடியாத சூழ்நிலை போகும்பொழுது அவங்களுமே வந்து ஒரு டிபெண்ட் ஆகிடுவாங்க. ஒரு குடும்பத்துக்கு அவங்களுக்கு ஒருத்தவங்க பார்த்துக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ ரெண்டுமே வந்து ஆபத்து தான். இப்போ வந்து லிவர் உள்ள உள்ளுறுப்புகள் காயங்கள், பெல்விக் போன் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து அதுவுமே வந்து ஒரு பெரிய ஒரு திடீர்னு பேஷண்ட் நினைவு இல்லாமல் போயிடுவாங்க. உள்ளுக்குள்ளே நிறைய ப்ளீடிங் ஆகும். அந்த மாதிரி வரும்போது அவசர சிகிச்சையில் பார்த்து டக்குன்னு அவங்க வந்து இது பண்ணுவாங்க, ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் இது பண்ணி. ஸோ அதுவும் உள் ரத்த போக்குமே ஒரு பெரிய இது தான். ஏன்னா அது வந்து எலும்புகள் நெஞ்சு எலும்புகள் உடைந்து நுரையீரலில் குத்திருக்கலாம். அப்போ அவங்களுக்கு மூச்சு விட சிரமப்படலாம். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு இமீடியட்டான ட்ரீட்மெண்ட் பண்ண உங்களுக்கு உயிரிழப்புகள் சடனா இருக்கலாம். புதுச்சேரியில் வந்து கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற போக்குவரத்து நெரிசலும் இன்றைய இப்போ கரண்ட்டாக இருக்கிறதுமே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து கவனமாக போகிறதுக்கு நம்ம ஹெல்மெட் போட்டு போகிறது ரொம்பவே நல்லது. அது கண்டிப்பாக. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்துட்டு அதை என்கரேஜ் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வெளியே போகும்போது உங்களுக்கே ஏதோ ஒன்று இழந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த வரைக்கும் நம்ம பழக்கத்தை உண்டு பண்ணணும். ஏன்னா எல்லா ஒரு நல்ல பழக்கங்களுமே நமக்கு டக்குன்னு வர்றதில்லை. அதே மாதிரி சாலை விதிமுறை கரெக்டா ஃபாலோ பண்ணணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ்நாத்.

அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களை, இன்று காலை 7:35 நகருலா, 8:02 8:30 தகவல் தளம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, உழவும் வானொலியும் முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களின் ஒரு சந்திப்பு, படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9 அரங்கிசை திண்டிவனம் ஏஎஸ் ராமலிங்கம் குழுவினர் நாகஸ்வரம், அம்மாப்பேட்டை எம் பார்த்திபன் அவர்கள் தவில். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜேட்டனுடன் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகள் தொடர்பாக பேச்சுகள் நடத்தினார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷிய இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜேட்டன் ஆகியோருக்கு இடையே நேற்று ஹேக் நகரில் விரிவான பேச்சுகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவை உத்திசார்ந்த அந்தஸ்திற்கு உயர்த்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. இந்த பேச்சுவார்த்தையின் போது வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், நீர் மேலாண்மை, தூய்மையான எரிசக்தி, சுகாதாரம் மற்றும் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் ஆய்வு செய்தனர். மேலும் முன்னுரிமை வாய்ந்த துறைகளில் ஒத்துழைப்பை பலப்படுத்துவதற்கான பல முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. கடந்த 10 இந்தியா நெதர்லாந்து உறவுகள் கணிசமான முன்னேற்றத்தை கண்டுள்ளதாக பேச்சுவார்த்தையின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். நெதர்லாந்து நாடானது ஐரோப்பாவில் இந்தியாவின் முதன்மையான கூட்டாளிகளில் ஒன்று என்று அவர் வர்ணித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு, பகிரப்பட்ட ஜனநாயக விழுமியங்கள், வலுவான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் இரு நாட்டு மக்களுக்கிடையே ஆழமான பிணைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்று அவர் கூறினார். வளர்ந்து வரும் புதிய துறைகளில் கூடுதல் ஒத்துழைப்பு தேவை என்று வலியுறுத்திய பிரதமர், நெதர்லாந்தின் நிபுணத்துவத்தையும் இந்தியாவின் வேகம் மற்றும் திறனையும் ஒன்றிணைத்து கண்டுபிடிப்புகள், முதலீடுகள் மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று திரு மோடி கேட்டுக்கொண்டார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகர் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட காட்லோடியா, வேஜல்பூர், நரன்புரா மற்றும் சபர்மதி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து அகமதாபாத் நகராட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சி கவுன்சிலர்களுடன் அகமதாபாத்தில் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். வெற்றி பெற்ற கவுன்சிலர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அவர், மக்களுக்கு ஆற்ற வேண்டிய சேவைகள் மற்றும் அந்தந்த பகுதிகளின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அவர்களுக்கு எடுத்துரைத்தார். மக்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தும் சேவை மனப்பான்மையோடு செயல்பட்டு தங்கள் பகுதிகளின் வளர்ச்சிக்கு சிறந்த முறையில் அவர்கள் பங்களிப்பார்கள் என்று தாம் உறுதியாக நம்புவதாக சமூக வலைதளத்தில் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் கடந்த 15 வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இந்த நடுவர் நீதிமன்றத்தை இந்தியா ஒருபோதும் அங்கீகரித்ததில்லை என்றும், அதன் செயல்பாடுகள், தீர்ப்புகள் அல்லது முடிவுகள் எதுவும் இந்தியாவை கட்டுப்படுத்தாது என்றும் கூறினார். மேலும் இந்த ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் இந்தியாவின் முடிவு தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்திருந்தது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. விமான போக்குவரத்து துறைக்கு நிவாரணம் அளிக்கவும் சுற்றுலா மற்றும் தளவாட பணிகளை

0: ஊக்குவிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். அதேவேளையில் போக்குவரத்து மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளையும் வலுப்படுத்த வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வலியுறுத்தலுக்கு இணங்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சலுகை ஆரம்பத்தில் 6 மாத காலத்திற்கு அமலில் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் நலன் மற்றும் தில்லியின் நலன் கருதி எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவினால் அரசுக்கு சுமார் 985 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் புதிய அமர்வு முன்பு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. முன்னதாக இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதி அரசர்கள் திரு ராஜசேகர் மந்தா மற்றும் திருமதி ராய் சட்டோபாத்யாயா ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த மே 11 இந்த வழக்கில் இருந்து விலகியது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கடந்த ஆண்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ கோரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரத்தில் சஞ்சய் ராய் தன்னை விடுதலை செய்யுமாறு மேல்முறையீடு செய்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் உள்ள போஜ்சாலா வளாகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க நினைவு சின்னத்தில் பொதுமக்கள் வழிபாடு நடத்தவும் இதர ஆன்மீக பணிகளை மேற்கொள்ளவும் இந்திய தொல்லியல் துறை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த வளாகம் அன்னை சரஸ்வதி தேவியின் கோவில் என்று மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை அடுத்து தொல்லியல் துறை இந்த முக்கிய முடிவை எடுத்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் கச்ரோலியில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் 8 காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மத்திய ரிசர்வ் காவல்படையும் மாநில காவல்துறையும் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவோயிஸ்ட் அமைப்பின் முக்கிய பொறுப்புகளில் இருந்த 5 பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்ததாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் அமைப்பினரிடமிருந்து துப்பாக்கிகளும் வெடிமருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரெட்டா டொமினிக்கா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹெண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது மருந்தியல் தொடர்பாக 2 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. முன்னதாக டொமினிக்கா நாட்டின் தற்காலிக பிரதமர் திரு இர்விங் மெக்கண்டரை சந்தித்த திரு பபித்ரா மார்கரெட்டா பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்தார். தொடர்ந்து ரோசா நகரில் டொமினிக்கா நாட்டின் அதிபர் திருமதி செல்வானி பட்டனையும் அவர் நேரில் சந்தித்து பேசினார். லட்வியா நாட்டின் புதிய அரசை அமைக்கும் பொறுப்பை எதிர்க்கட்சியான யுனைடெட் லிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆண்ட்ரஸ் குல்பர்க்ஸிடம் அந்நாட்டு அதிபர் திரு எட்கர்ஸ் ரென்விகேஸ் ஒப்படைத்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நியூ யூனிட்டி கட்சியை சேர்ந்த பிரதமர் திருமதி எவிகா செலினா தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்ததை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி பதவிகளுடன் நடத்திய ஆலோசனையின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் புதிய அரசை அமைக்க நியமிக்கப்பட்டுள்ள திரு ஆண்டர்ஸ் குல்பர்க்ஸ் கூட்டணி கட்சிகளின் விவரம், புதிய அரசின் கொள்கை வரைவு உள்ளிட்டவற்றை வரும் 25 சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு ரென்விகேஸ் உத்தரவிட்டுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோ ராலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று காலை 11:20 தொடங்க உள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 2 விக்கெட் இழப்புக்கு 247 எடுத்தது. 248 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 218 மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தரம்சாலாவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்

0: பந்து போட்டியில் பெங்களூரு அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும், இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்ள உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகள் தொடர்பாக பேச்சுகள் நடத்தினார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியா இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25, ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு வரும் ஹீமோபீலியா நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
4: வணக்கம். நம்ம இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஏற்படுற பிரச்சனைகள்ல ஹீமோபீலியா நோயை பத்தி பேசலாம். ஹீமோபீலியா அப்படின்றது அது ஒரு ஜெனட்டிக் பிளட் டிசார்டர். முக்கியமா ரத்தம் உறையற தன்மை வந்து குறைபடுது. அதனால குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சிறிய அடிபட்டாலோ இல்ல உடம்புல இருந்து ரத்தம் கசிந்தாலோ குழந்தைகளுக்கு அந்த பிளீடிங் கண்டினியூ வர்றதுனால ஏற்படுற இந்த பிரச்சனையை தான் ஹீமோபீலியா அப்படின்னு சொல்றோம். இது குழந்தைகளுக்கும் அடல்ட்டுக்கும் யாருக்கு வேணா வரலாம். குழந்தைகளுக்கு இருந்தே இந்த சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கலாம். சோ முக்கியமா வந்து குழந்தைகளுக்கு எப்படி தெரிய ஆரம்பிக்கும் சிம்டம்ஸ் அப்படின்னா, குழந்தை பிறந்து அவங்களுடைய நார்மல் ரொட்டீன் வேக்சினேஷனுக்கு போகும்போது வேக்சினேஷன் பண்ற சைட்ல வீக்கம் வரலாம், ரத்த கசிவு வரலாம், அந்த ஹெமடோமா ஃபார்ம் ஆகுறது யூஸ்வலா ரொட்டீனான ஒரு கம்ப்ளைண்ட் தான் இருக்காது. ஆனா இந்த மாதிரி ஹீமோபீலியா உள்ள குழந்தைகளுக்கு ஊசி போடும் இடத்துல ரத்தம் கசிஞ்சிட்டே இருக்கிறதுனால ஹெமடோமா ஃபார்ம் ஆகலாம். இது முதல் அறிகுறியா இருக்கலாம். சோ குழந்தைகளுக்கு எப்பெல்லாம் தடுப்பூசி போடும்போது அந்த இடத்துல வீக்கம் ஆறுது, ரத்த டெஸ்ட் எடுக்கும்போது அந்த இடத்துல வீக்கம் ஆறுது, குழந்தைகள் 1 வயதை அடையும் போது எழுந்து நடக்கும் போது அடிபடும் போது தடுக்கி விழும்போது விழுந்த இடத்தில் ரத்த கசிவு ஏற்படுத்தி வீக்கம் வர்றது. சோ அந்த மாதிரி விழுந்த இடத்துல கை முட்டி கால் முட்டி அந்த இடத்துல எல்லாம் அடிபட்டு வீக்கம் ஆயிடும். இந்த மாதிரி ஏன் அடிக்கடி வீக்கம் ஆகுது அப்படின்னு பெற்றோருக்கு ஏதோ டவுட் வந்து பார்க்கும்போது, எழுந்து நடக்கும் போது இடிச்சிட்டோடனே அந்த முட்டி வீக்கமா இருக்கு, அப்ப முட்டியில டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது முட்டியில ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு, இல்ல ஊசி போட்ட இடத்துல ஒரு ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு, இந்த மாதிரி அடிபட்ட இடத்துல ரத்த கசிவு நிக்காம ஏற்பட்டுட்டே இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு ஒரு டவுட்ல நம்ம கண்டுபிடிக்கும் போது ஹீமோபீலியாவை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான முறை, ரத்தத்துல உறையற்ற தன்மையை ஏற்படுத்துற சில புரோட்டீன் வந்து டெபிஷியன்டா இருக்கும். அது என்ன புரோட்டீன் டெபிஷியன்டா இருக்கு அப்படின்றத பொறுத்து குழந்தைங்களுக்கு ஹீமோபீலியா ஏ, ஹீமோபீலியா பி மற்றும் ஹீமோபீலியா சி அப்படின்னு 3 வகையா அதை பிரிக்கிறாங்க. ஃபேக்டர் 9, 10 அந்த பிளட் ஃபேக்டர் வந்து கிளாட்டிங் ஃபேக்டர். அந்த ஃபேக்டர் டெஃபிஷியன்ஸா இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஹீமோபீலியாவை வகைப்படுத்தலாம். சோ ஒரு ஒரு புரோட்டீன் கிளாட்டிங் ஃபேக்டர் டெஃபிஷியன்டா இருக்கும்போது அதை ஒரு ஒரு டிசீஸ் நேமா நம்ம வைக்கிறோம். சோ என்ன காரணமா இருந்தாலும் அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணாதான் குழந்தைகளுக்கு ரத்தம் உறையிற தன்மையை ஃபுல்லா கரெக்ட் பண்ண முடியும். கிளாட்டிங் ஃபேக்டர் 8, கிளாட்டிங் ஃபேக்டர் 9, கிளாட்டிங் ஃபேக்டர் 10 இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேக்டரை நம்ம இப்ப ஹீமோபீலியா ஏ அப்படின்னா 9 ஃபேக்டரை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும், ஹீமோபீலியா பி அப்படின்னா 10 ஃபேக்டரை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஹீமோபீலியாவுக்கு நம்ம கிளாட்டிங் ஃபேக்டரை ரீப்ளேஸ் பண்ணணும். அது ஒரு ரத்தம் மாதிரி ரத்தத்திலிருந்து பிரிக்கெடுக்கப்பட்ட ஒரு ரத்த சாம்பிள் தான். அதுதான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடி இன்ஜெக்ஷனா போட வேண்டியது இருக்கும். அப்படி இன்ஜெக்ஷனா போடும்போது அவங்களுடைய உடம்புல இருக்கிற அந்த குறைபாடு கரெக்ட் பண்ணி ரத்தம் உறையிற தன்மை நார்மலா வரும். இந்த இன்ஜெக்ஷனையும் அவங்க ரெகுலரா போட்டுக்கணும். இல்ல அடிபடும் போது ஒரு ரத்த கசிவு ஏற்படும் போது கண்டிப்பாக அந்த இன்ஜெக்ஷனை போட்டாதான் ரத்த கசிவை நம்மளால நிறுத்த முடியும். அப்புறம் அந்த பாதிப்பை பெருசாவாம நம்ம தடுக்க முடியும். ரெகுலரா ஹீமோபீலியா இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுக்கறாங்க. அந்த என்ன ஃபேக்டர் அவங்களுக்கு டெஃபிஷியன்டா இருக்கும் அந்த ஃபேக்டரை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடிபட்டதுன்னா முக்கியமா அந்த ரத்த கசிவை உடனே நிறுத்துறதுக்கு உடனே அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அந்த ஃபேக்டரை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறது முக்கியமா இருக்கும். சோ ஹீமோபீலியாக்கு நமக்கு தெரியும், ஹீமோபீலியா பாண்டிச்சேரியில ஹீமோபீலியா சொசைட்டி இருக்கு. ஹீமோபீலியா சொசைட்டில முக்காவாசி எல்லா ஹீமோபீலியா டயக்னோஸ்ட் சில்ட்ரனையும் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸ், அவங்களுடைய ஃபியூச்சர் ஃபாலோ அப் எல்லாமே அந்த சொசைட்டி நமக்கு பார்த்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசா டயக்னோஸ் பண்ற ஹீமோபீலியா சில்ட்ரன்ஸ் ரெகுலரான ஃபேக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, அவங்களை எங்கேயும் அடிபடாத மாதிரி பாத்துக்கிறது, முக்கியமா குழந்தைங்களை அடிப்படுற மாதிரி விளையாட்டுகளை அவங்களை ஈடு

0: ஏற்படுத்தாம இருக்கிறது. ஒரு ஒருவேளை அடிபட்டுருச்சுன்னா அதை உடனே ரத்தத்தை உறைய வைக்கிறதுக்கு நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஃபேக்டரை இன்ஜெக்ஷனா போட்டுக்கிறது முக்கியமான அவசியமா இருக்கு. அதை நம்ம பண்ணிட்டா குழந்தைங்களை நல்ல பெரியவங்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்களும் மற்ற குழந்தைங்களை மாதிரியே நார்மலா படிச்சு வேலைக்கு போறது எல்லாமே பெரியவங்களா வரைக்கும் இன்ஜெக்ஷனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கலாம். இதற்கான முயற்சியை நம்ம கண்டிப்பா செஞ்சுக்கணும். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு வரும் ஹீமோபிலியா நோய் குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
3: நேற்று 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் இன்று காலை 8:02-8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அஸ்மத். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். நேரம் 7:30 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை இது.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு சன்னியாசி அவர் ஒரு நாள் ஒரு கனவு கண்டாராம். அந்த கனவில் அவர் சொர்க்கத்துக்கு போகிறார். அங்கே ஒரு பெரிய திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் அலங்கார வளைவுகள், வண்ணமயமான விளக்குகள், பாதைகள் பூரா மலர்கள், எல்லா கட்டடங்களும் ஒளிமயம். அவ்வளவு கோலாகலமாக பிரம்மாண்டமாக அந்த திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன திருவிழாங்கிறது இந்த சன்னியாசிக்கு புரியல. அங்கே எதிரில் வந்துக்கிட்டு இருந்த ஒருத்தரை நிறுத்தி என்ன விசேஷம் இங்கே அப்படின்னு விசாரித்தாராம். உனக்கு தெரியாத விஷயம், இன்றைக்கி இறைவனுக்கு பிறந்த நாள், அதை தான் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறோம். இதுக்காக பிரம்மாண்டமான ஊர்வலம் ஒன்று வரப்போகுது. இறைவனே அந்த ஊர்வலத்தில் கலந்துகிறார் அப்படின்னார் அவர். உடனே அந்த சன்னியாசி ஒரு மரத்து நிழலில் ஒதுங்கி நின்றுக்கிட்டார். ஊர்வலம் வந்துக்கிட்டு இருக்குது. முதல்ல ஒரு குதிரை வந்துக்கிட்டு இருக்கு. அது மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். அவருக்கு பின்னாடி நிறைய பேர் கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு கூட்டம் இவர் பின்னாடி வருதே, யார் இவர் அப்படின்னு கேட்டார். ஒரு மதத்தின் பெயரை சொல்லி இவர் வந்து அந்த மதத்தின் தலைவர், அவரை பின்பற்றுகிற மக்கள் கூட்டம் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு விவரம் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்தபடியாக இன்னொரு குதிரையில் ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட கூட்டம். இவர் யாருங்க அப்படின்னு கேட்டிருக்கார் சன்னியாசி. அங்கே இருக்கிறவங்க விவரம் சொல்லியிருக்கிறாங்க, இன்னொரு மதத்தின் பெயரை சொல்லி இவர் அந்த மதத்தினுடைய தலைவர், அவர் வழியை பின்பற்றுகிறவர்கள் அவர் பின்னாடி கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தராக குதிரை மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள பின்பற்றியும் ஒவ்வொரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பெரிய ஊர்வலம் அது பாட்டுக்கு போய்கிட்டுருக்குது. கடைசியாக அது முடிஞ்சது ரொம்ப நேரம் கழித்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு வயசான ஆள் குதிரை மேலே வந்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அவருக்கு பின்னாடி யாருமே இல்லை. அவர் பரிதாபமாக தனியாக வந்துக்கிட்டு இருக்கிறார். அவர் அந்த ஊர்வலத்தை சேர்ந்தவரா இல்லையாங்கிறதே தெரியல. இவர் யார், இவர் ஏன் இப்படி தனியாக வந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்கார் அந்த சன்னியாசி. என்னது இப்படி கேட்குறீங்க, இவர் தான் கடவுள், இவருக்காக தான் இன்றைக்கி இந்த ஊர்வலமே நடக்குது, இவருக்கு தான் இன்றைக்கி பிறந்த நாள், முன்னாடி போகிற ஊர்வலம் பூரா இவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக தான் அப்படின்ட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அந்த சன்னியாசிக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டிருக்கு. இது வரைக்கும் கனவு கண்டுகிட்டு இருந்தவர் முழிச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்த்துருக்கார். உண்மைதான், மக்கள் எல்லாரும் வந்து பக்தி மார்க்கத்தில் போகிறதா நினச்சிக்கிட்டு பாதை மாறி போயிட்டுருக்குறாங்க. கடவுளை பின்பற்றுவதாக நினைக்கிறாங்க பக்தர்கள். ஆனால் கடவுளுக்கு பின்னாடி யாருமே இல்லை. இன்னமும் இயல்பாக இதை பற்றி யோசித்து பார்த்தா உண்மைக்கு பின்னாடி தான் நான் போய்கிட்டுருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த உண்மை வந்து அனாதையாக போய்கிட்டுருக்குது. அப்படி ஆகிட்டது உலகம். இந்த காலத்துலேயும் ஒரு ஊர்வலம், ஒரு பெரிய மனுஷருக்கு பிறந்த நாள் விழா, அவர் குதிரை மேலே ஏறி முன்னாடி போயிட்டுருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு 100 பேர் தொண்டர்கள், அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. எல்லாம் பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணவங்க, எல்லாம் பணம் வாங்கிட்டு முன்னாடி போயிட்டுருக்குறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்ததும் கால் வலிக்க ஆரம்பிச்சுட்டுது. ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் முன்னாடியே பணம் கிடச்சிட்டுதே, இனிமேல் ஒதுங்கினா என்னென்னு ஒதுங்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் குதிரையில் போகிறவர் தற்செயலாக திரும்பி பார்க்குறாரு, பின்னாடி யாருமே இல்லை, எல்லோரும் ஓடி போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்ப விசுவாசமாக பின்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். ஏன்ப்பா நீ மட்டும் வந்துக்கிட்டு

0: கேட்டிருக்கிறியா, நீ வீட்டுக்கு போகலையான்னு கேட்டிருக்காரு அவர். நீங்கள் அந்த குதிரையையும் அதுக்குள்ள வாடகை பணத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா நானும் போயிடுவேன் அப்படின்னு நானா இந்த ஆள்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சங்கர நம்பூதிரி அவர்களின் பாட்டு இடம்பெறும். 3:30 கேட்க தவறாதீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, நேரம் 7:35. நகர் உலா.

வணக்கம் நேர்களே, இன்றைய நகர் உலாவில் எந்த ஊரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், எந்த ஊரை சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனம் மிக்க சுற்றுலா சிறப்புள்ள வரலாற்று பெருமைகளை தாங்கியுள்ள ஒரு ஊருக்கு தான் போக போகிறோம். 2025 புவிசார் குறியீட்டை பெற்றுள்ள ஊரில் இதுவும் ஒன்று. எதுக்காகனா, மாணிக்க மாலைக்காக. மாணிக்க மாலைக்காக புவிசார் குறியீட்டை பெற்றுள்ளது இந்த ஊர். அது எந்த ஊர், மாணிக்க மாலை என்றால் என்ன, எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் பாடல்களுக்கு இடையே.

வைஷாலி சமந்த், சக்திஸ்ரீ கோபாலன், ஆர் கே ஆதித்யா ஆகியோர் பாடியது தக்லீஃப் படத்திற்காக. நேரம் 7:40. இன்றைக்கி நிகழ்வுள்ள நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான ஒரு ஊரை உங்களுக்கெல்லாம் சுற்றி காட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. மாணிக்க மாலைக்கு பெயர் பெற்ற அந்த ஊர், மாணிக்க மாலையால் புகழ்பெற்ற ஊர் தோவாளை. இந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. முன்பு இந்த ஊர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின முக்கிய பகுதியாக இருந்திருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் 1956 நவம்பர் 1 அன்று தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட்ட போது தோவாளை கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு பகுதியாக ஆனது. இதுக்கு என்ன பெயர் காரணம் அப்படின்னா, புராணங்களின்படி இந்திரன் வழிபட்ட ஆலயங்கள் உள்ள பகுதி என்பதாலும், தேவலோகத்திற்கு இந்த பகுதியிலிருந்து தான் மலர்கள் அனுப்பப்பட்டது என்பதாலும் தோவாளை என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு நம்பப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து புகழ்பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோவில் மற்றும் மலை மீது உள்ள மலைக்கோவில், இதெல்லாம் ரொம்ப புகழ்பெற்றதுன்னு சொல்கிறாங்க. வரலாற்று சிறப்பு புகழ்பெற்ற இந்த கோவில்கள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்குள்ள செக்கர்கிரி முருகன் ஆலயத்தில் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி வருடந்தோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, தோவாளையில் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய மலர் சந்தை அமைத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி, ஏன், எல்லாமே பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம்.

அனிருத், ஏ சாய்கோலர், சுபலட்சுமி ஆகியோர் பாடியது கூலி படத்திற்காக. வேலைவாய்ப்பு செய்திகள். யூனியன் வங்கியில் 1865 அப்ரண்டிஸ் கொள்ளிடங்கள் உள்ளன. பொதுத்துறையைச் சேர்ந்த யூனியன் வங்கியில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அப்ரண்டிஸ் பிரிவில் உத்தரப்பிரதேசத்தில் 335, ஆந்திராவில் 303, மகாராஷ்டிராவில் 196, தெலுங்கானாவில் 164, கர்நாடகா 131, மத்திய பிரதேசம் 116, தமிழகம் 95 உட்பட 1865 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி: ஏதோ ஒரு பட்டப்படிப்பு. வயது 1-4-26 அன்று உள்ளபடி 20 முதல் 28 வரை. தேர்ச்சி முறை: ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. ஊதியம் ரூபாய் 15,000 முதல் 20,000 வரை. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் பொதுப்பிரிவினருக்கு ரூபாய் 944, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ரூபாய் 236. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 19 தேதியாகும். மேலும் விவரங்களுக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா .bank.in என்ற இணையதள முகவரியை அணுகவும். அடுத்ததாக, மத்திய ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ரயில் நில மேம்பாடு ஆணையத்தில் ஒப்பந்த பணிக்கு அறிவிப்பு. இன்ஜினியர் பிரிவில் சிவில் 30, எலக்ட்ரிக்கல்ஸ் 10 என மொத்தம் 40 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தகுதி: பிஇ பிடெக். வயது 22-5-2026 அன்று உள்ளபடி 18 முதல் 45 வரை. பணிக்காலம் ஓராண்டு. பணி நீட்டிப்பிற்கு வாய்ப்புள்ளது. அனுபவம்: தொடர்புடைய பிரிவில் பணி அனுபவம் அவசியம். தேர்ச்சி முறை: சான்றிதழ் சரிபார்ப்பு. இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து பதிவிறக்கி RIDA.IndianRailways.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். இணையதள முகவரி: RIDA.IndianRailways.gov.in. கடைசி நாள் இம்மாதம் 22 தேதி ஆகும். அடுத்ததாக, CSIR கீழ் செயல்படும் செல்லுலர் மூலக்கூறு உயிரியல் மையத்தின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. ஒன்று, டெக்னீஷியன் 23, டெக்னிக்கல் ஆஃபீஸர் 4, டிரைவர் 1 என மொத்தம் 28 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி: 10 வகுப்பு ஐடிஐ எம்எஸ்சி. வயது வரம்பு 26-5-2026 அன்று உள்ளபடி 18 முதல் 28 வரை. தேர்ச்சி முறை: எழுத்துத் தேர்வு, ஸ்கில் தேர்வு. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் 500 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 26 தேதி ஆகும். மேலும் விவரங்களுக்கு ccmb.res.in என்ற இணையதளத்தை சரிபார்க்கவும். இணையதள முகவரி மீண்டும் ccmb.res.in. வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள். நகருலா நிகழ்ச்சியில் தோவாளி அப்படிங்கிற ஊரை நம்ம சுற்றி வந்துட்டுருக்கோம். தோவாளி தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய மலர் சந்தை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இது ஆசியாவிலேயே மிகப்பெரிய மலர் சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிருந்து தான் மலர்கள் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது தான். இங்கு கிராம மக்கள் அனைவருமே, குறிப்பாக பெண்கள் எல்லாமே பூ வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பிச்சி வெள்ளை பிச்சிப்பூ அப்படிங்கிற இந்த ஒரு வகை மல்லிகை தான் அதிகமாக இங்கே பயிரிடப்படுகிறது. இந்த மலர்களை வைத்து தொடுத்து மாலையாக கட்டி இங்குள்ள கோயில்களுக்கும் மற்றும் இந்த தோவாளையை சுற்றியுள்ள சுசீந்திரம், திருவனந்தபுரம் கோயில்களுக்கும் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாலைகளை மாணிக்க மாலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த மாலை மாணிக்க மாலை? இதில் மாணிக்க கற்கள் வச்சுருக்காங்களா?

அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அந்த மாணிக்க மலை சுமார் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறப்பு வாய்ந்தது. வெள்ளை மல்லிகை செவ்வரளிப்பூ கொண்டு மாலை தொடுக்கிறாங்க. இடையிடையே வாசமுள்ள நொச்சி இலைகளையும் வேறு பச்சை இலைகளையும் சேர்த்து மாலையாக செய்கிறாங்க. இந்த மாலை வழக்கமான மாலை போலல்லாமல் பூவின் இதழ்கள் வெளியே தெரியாமல் இருக்க அந்த இதழ்களை மடக்கி மடக்கி வச்சு அதை அழகாக கட்டுறாங்க. அந்த சாதாரணமாக மாலை பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், ஆனால் இந்த மாலை பார்த்தோம் அப்படின்னா பட்டையாக இருக்கும். அதாவது ஒரு பாயை கட் பண்ணி அதுக்கு ஒரு டிசைன் பண்ணி கோரைப்பாயில் இருக்கிற டிசைன் மாதிரியே பண்ணி இருக்கிற மாதிரி இந்த மாலை அமைக்கிறாங்க. தொலைவிலிருந்து பார்க்கும்போது மாணிக்கக்கல் பதித்தது போல் அந்த செவ்வரளி பூக்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதை மாணிக்க மாலை அப்படின்னு சொல்கிறாங்களாம். இந்த மாலையின் அழகுக்காகவும் இதில் வாசனைக்காகவும் மாலை கட்டும் நேர்த்திக்காகவும் அது தனிப்பட்ட டிசைன்ஸ்க்காகவும் புவிசார் குறியீட்டை வழங்கி சிறப்பிச்சிருக்கு நம்ம இந்திய அரசு. இந்த மாணிக்க மாலைக்காக இந்த மாலைக்காக இந்த தோவாலிங்கிற ஊரும் பெயர் பெற்றிருக்கு இல்லையா.

நேரம் 7:54. இந்த நிகழ்ச்சி நகர்வுலா. இதில் தோவாளை அப்படிங்கிற ஊரை பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. இங்கே மலர் ஆராய்ச்சி நிலையமும் செயல்பட்டு வருகிறதுன்னு சொல்கிறாங்க. மலர் சாகுபடி தவிர தோட்டப்பயிர்களான வாழை, வேம்பு, தென்னை, ரப்பர், மிளகாய், கத்திரி, வெண்டையும் இங்கு பயிரிடப்படுகிறதான். இங்குள்ள விவசாயிகள் உயர் ரக காய்கறி விதைகள் மற்றும் குழித்தட்டு நாற்றுகளை பயன்படுத்தி சாகுபடி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தோவாளை அப்படிங்கிற பெயர் பெற்ற புகழ் பெற்ற ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இருக்குது. இந்த ஊரில் நிறைய குளங்கள், பழையாறு, தோவாளை கால்வாய் முக்கிய நீர் ஆதாரங்களாக இருக்குது. இவ்வளவு சிறப்பு மிக்க தோவாளைக்கு பேருந்துகள், ரயில்கள்லாம் நிறையா இருக்குது. மேலும் சில தகவல்கள் பாடலுக்கு பிறகு. நினைவூட்டுகிறோம் நீலே, இன்று மாலை 4 மணிக்கு கூடி வாழ்வோம் நாடகம் எழுதியவர் பூங்குயில் சீனி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 5 மணிக்கு கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சி. புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தில் ஓவியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற டி உலகநாதன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுரைத்தா செந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பெருந்தலைவர் காமராஜர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் ஒரு பகுதி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வேளாண்மையில் பயிர் போஸ்டர்களின் பயன்கள் மற்றும் பயன்படுத்தும் முறை குறித்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய பயிர் வினையல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர். அனிதா அவர்களின் உரை. நாட்டுப்புறப்பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும்.

102.8 FM ரெயின்போ புதுவையில் 12:02 பேசுங்க தொழா தொலைபேசி வழி நேரலை 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர்கே விஜயலட்சுமி அவர்கள். இந்நிகழ்ச்சி நமது முதன்மை அலைவரிசையிலும் அதே நேரத்தில் இடம்பெறும். 1:02 ஹை ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். பிற்பகல் 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ் நேரலை. மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் ஆர்ஜே ஸ்ரீனிவாசன். மாலை 6:20 முதல் 7:00 வரையிலும், பின்பு 7:02 முதல் 7:15 வரையிலும், பிறகு 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்பதே. இந்த நிகழ்ச்சி 102.8 FM ரெயின்போ புதுவையில்.

நகர் உலா நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இவ்வளவு சிறப்பு மிக்க தோவாளைக்கு நிறைய பேருந்துகள் ரயில்லாம் இருக்குது. கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, நாகர்கோயில் திருநெல்வேலி நெடுஞ்சாலில் இந்த ஊர் இருக்குது. குறிப்பாக ஆரல் வாய்மொழி வெள்ளமடம் ஆகிய இரு ஊர்களுக்கு இடையே இது இருக்குது. நாகர்கோயிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவிலும், கன்னியாகுமரியிலிருந்து சுமார் 19.3 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஊர் இருக்குது. இயற்கை எழில் கொஞ்சம் சிறப்பு மிக்க மனம் வீசும் தோவாளைக்கு ஒரு முறை சென்று பார்த்து வரலாம். ஏன்னா இது வந்து மாணிக்க மாலை அப்படிக்கா, அதுக்காக புவிசார் குறியீட்டை பெற்றிருக்கிறது இந்த ஊர். மிகவும் சிறப்பான இந்த ஊர். இந்த ஊர் மட்டும் நிறைய இங்கெல்லாம் சாகுபடியும் செய்கிறாங்க. எல்லா காய்கறிகளையும் போய் வாங்கிட்டு வரலாம். இந்த மாலைகளையும் பார்த்து ரசிக்க

எல்லாம் அந்த கோயில்களுக்கும் போயிட்டு இயற்கை அழகோடு சேர்ந்து ஒரு ஆன்மீக சுற்றுலாவாக நம்ம ஒரு முறை சென்று வரலாம். இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் தோவாளை அப்படிங்கிற ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இத்துடன் இன்றைய நகர் உலா நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: எட்டு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி. நீட் தேர்வு வினாத்தால் கசிவு வழக்கில் புனேவைச் சேர்ந்த மற்றொரு முக்கிய குற்றவாளியான தாவரவியல் பேராசிரியர் மனிஷா மந்தாரவை சிபிஐ கைது செய்துள்ளது. வேதியியல் பேராசிரியர் பி வி குல்கர்னி, மனிஷா மந்தாரே, மனிஷா வாக்மரே ஆகியோரை சிபிஐ டெல்லி நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தியதை அடுத்து நீதிமன்றம் இவர்களை 10 நாள் சிபிஐ காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் உள்ள 6 வெவ்வேறு இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனைகளை மேற்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் திரு சுரேஷ்ராஜ், இந்திய அரசின் உயரிய விருதான பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். 2027 குடியரசு தினத்தன்று அறிவிக்கப்பட உள்ள இந்த பத்ம விருதுகள் விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியானவர்கள் தேவையான ஆவணங்களுடன் இயக்குநர் செய்தி மற்றும் விளம்பரத்துறை 18 பெல்காம் வீதி புதுச்சேரி 1 என்ற முகவரியில் ஜூன் 30 சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரியில் நீட் அல்லாத தொழில்முறை படிப்புகள், இளநிலை கலை அறிவியல் படிப்புகள் மற்றும் நுண்கலை படிப்புகளில் மொத்தம் 10,810 இடங்களுக்கான சென்டாக் மாணவர் சேர்க்கைக்கு www.sentacpuducherry.in என்ற இணையதளத்தின் முகவரியில் வரும் 29 வரை விண்ணப்பிக்கலாம் என சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 29 வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை வெற்றி கொண்டது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேரம் 8:02.

இன்றைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் சொல்லலாம்னு. என்ன அப்படின்னா, ரயில் நிலையத்தில் உள்ள நடைமேடையில் நிறையா கோடுகள்லாம் போட்டிருப்பாங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஒயிட் கலர்ஸ்லேயும் போட்டிருப்பாங்க, எல்லோ கலர்லேயும் போட்டிருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நார்மலாக ஒரு கோடு போட்டாங்கன்னா என்னென்னா, அந்த இடத்த விட்டு நம்ம தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரயில் நிலையத்தில் தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த எல்லோ கலர் கோடுகளில் என்ன இருக்குது, எதுக்காக போட்டிருக்காங்க, முக்கியமாக இது வந்து பயணிகளின் பாதுகாப்புக்கு தான் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரே ஒரு வரியில் சொன்னால் கூட இதில் நிறைய விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு. இது போன்ற மஞ்சள் கலரில் கோடு போடுவது 1960ஆம் ஆண்டுகளில் ஜப்பான் நாட்டில் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. யாருக்காக அப்படின்னா, பார்வை குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளி பயணிகளுக்காக முதன் முதல்ல போடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நடைமேடைகளில் அந்த ட்ராக் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு அருகே யாருமே நிற்கக்கூடாது, நார்மலாக எல்லோரும் நிற்கக்கூடாது. முக்கியமாக பார்வை குறைபாடுகள் இருக்கிறவங்களுக்கு, அதாவது அந்த சமயத்தில் வந்து எல்லா ட்ரெயினும் ஃபாஸ்ட்டாக வரும்னு சொல்ல முடியாது, சிலது அப்படி சவுண்டம் உள்ளமாக வரும், அப்புறம் வேறு அவங்க பாட்டுக்கு இடம் தெரியாமல் போய் விழுந்துருவாங்க இல்லையா, அவங்களுக்காக போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம யோசிக்கலாம், சரி அவங்களுக்கு எப்படி இந்த கலர் தெரியும், எப்படி அவங்க கண்டுபிடிச்சி அதை தாண்டி போக மாட்டாங்க அப்படின்லாம் நம்ம யோசிக்கலாம் இல்லையா. அதுலேயும் ஒரு சிறப்பு இருக்குது. எப்படி அதை தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா, அவங்க அறிந்து கொள்ளும் விதமாக இந்த கோடுகளை வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவர்கள் வந்து கண்களால் அதை காண முடியாவிட்டாலும் கால்களால் அந்த கோடுகளை அறிந்து கொள்ளலாம். அதாவது அவர்களுடைய கால்களை அந்த கோட்டு மேலே வைக்கும்போது அவங்களுக்கு தெரியும். அது அதுலேயே வந்து வெறும் கோட்டை மட்டும் வச்சுட்டு எப்படி அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்லாம் நம்ம யோசிக்கலாம். அதாவது காலால் தொடும்போது அதில் டிசைன்ஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மஞ்சள் கலர் எதுக்கு அப்படின்னா, அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே அந்த மஞ்சள் கலர் பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன

0: நேரம் 8:05.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
3: மாட்டிக்கிட்டீங்க,
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

அடங்குமுறு படத்திற்காக சின்மயி சத்யபிரகாஷ் பாடியதை கேட்டீர்கள். இன்னைக்கு தகவல் தளத்தில் ரயில் நிலையங்களில் நடைமேடையில் போடப்பட்டுள்ள மஞ்சள் கோடுகளை பற்றின தகவல் தான் தெரிஞ்சிட்ருக்கீங்க. இந்த மஞ்சள் கோடுகளை தனது கால்களால் அவங்க உணரும்போது அவர்களுக்கு என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறாங்க அவங்க அப்படின்னா, வெளியேறும் பாதை எங்கே இருக்குது, டிக்கெட் கவுண்டர் எங்கே இருக்குது, படிக்கட்டுகள் செல்லும், அதாவது படிக்கட்டுகளுக்கு செல்லும் பாதை அது எது, லிஃப்ட்டுக்கு போகும் வழி என்ன, பயணிகள் காத்திருக்கும் மற்றும் ஓய்வு அறைகள்லாம் எங்கே இருக்குது, ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான குறியீட்டோட வரையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவர்களால் நன்கு அறிய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.

நிமிர் படத்திற்கு ஹரிச்சரன், ஸ்வேதா மோகன், அஜினித் லோக்நாத் பாடியதை கேட்டீர்கள். தகவல் தளம் மீண்டும் 8:30. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: from 25% to 7%, and in badminton, Indian duo Sattvic Sairaj Ranki Reddy and Chirag Shetty to face Indonesian pair in men's doubles final of Thailand Open in Bangkok today. And with that, we end the morning news. Have a nice day.
1: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. தகவல் தளம் தொடர்கிறது. தகவல் தளத்தில் ரயில் நிலையங்களில் போடப்பட்டுள்ள மஞ்சள் கோடுகளை பற்றி நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். எதுக்காக வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படி மாற்றுத்திறனாளிகள், அதாவது பார்வை குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளிகளை எல்லா இடத்துக்கும் யாருடைய உதவியும் இல்லாமல் தனியாகவே போக முடியும், பாதுகாப்பாக பயணத்தை மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறனால இதை வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தகவல் பாடலுக்கு பிறகு

0: வட சென்னை படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடியதை கேட்டீர்கள்.
1: சொல்லுங்க
0: தகவல் தளம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையிலிருந்து. நேரம் 8:35:32. இந்த மஞ்சள் கலர் கோடு, எத்தனையோ கலர் இருக்கும்போது ஏன் அந்த மஞ்சள் கலரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, மஞ்சள் நிறம் குறைந்த வெளிச்சத்திலும் நம் கவனத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரயில் நிலையங்களை பார்த்தா கூட எல்லா இந்த ஊர் அப்படிங்கிற பெயர் பலகை அது கூட மஞ்சள் நிறத்தில் இருக்கிறத தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா அதுக்கெல்லாமும் காரணம் இந்த கொஞ்சம் வெளிச்சம் வந்தாலே போகும், இரவு நேரத்தில் கூட நம்ம துளியூண்டு டார்ச் அடித்து அதை நம்ம பார்க்கும்போதே பளிச்சுன்னு தெரியக்கூடியது மஞ்சள். இதே அந்த நீல கலரோ அல்லது அதில் சிகப்பு கலரோ இருந்துச்சுன்னா நம்மளால் அவ்வளோ தூரம் ஐடென்டிஃபை பண்ணி அதில் இருக்கிற எழுத்துக்களை படிக்க முடியாது. அதனால தான் மஞ்சள் வண்ணத்தில் பிளாக் கலரில் அல்லது சில இடங்களில் பார்த்திங்கன்னா வேறு டார்க் கலர்ஸில் எழுதியிருப்பாங்க. குறிப்பாக எல்லா இடத்துலையும் மஞ்சள் வண்ணத்தில் கருப்பு கலரில் எழுதியிருப்பாங்க. அதே ஒரு ரீசன் தான் அந்த அந்த நடைமேடையில் போட்டிருக்கிற அந்த கோடுகளும். அதாவது நார்மல் பீப்புளெலாம் அதை ஈஸியாக வந்து குறைஞ்ச வெளிச்சத்துலேயே அந்த கோடை கண்டுபிடிச்சிடலாம், கண்டுபிடிச்சிட்டு அதை தாண்டி நம்ம போகக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அந்த மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு வந்து காலால் தொட்டு உணர முடியும், அதனால தான் இதை மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.

பிகில் படத்திற்காக ஸ்ரீகாந்த், ஹரிச்சரண், மதுரா தாரா மற்றும் பலர் பாடியதை கேட்டீர்கள். நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி உழவும் வானொலியும் முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால், நிகழ்ச்சி சென்னேஞ்சல். 9 மணிக்கு அரங்கிசை, திண்டிவனம் ஏஎஸ் ராமலிங்கம் குழுவினரின் நாதஸ்வரிசை, அம்மாப்பேட்டை எம் பார்த்திபன் அவர்கள் தவில். 10:02 கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேர்விருப்பம். 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள். 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். தகவல் தளத்தில் நிறைவா ஒரு தகவல். எல்லா விதமான பயணிகளின் பாதுகாப்பிற்கும் தான் இந்த மஞ்சள் நிறக்கோடுகள் வழி செய்கிறது. அதனால் இந்தியா உள்பட பல நாடுகளிலும் ரயில் மற்றும் மெட்ரோ ரயில் நிலையங்களில் நடைமேடைகளில் இந்த மாதிரி கோடு போடணும், மஞ்சள் நிறத்தில் கோடுகள் வந்து எல்லாருக்கும் பயன்படி இருக்கணும், அதில் வந்து அவங்களுக்கு புரியும்படியான கோட் வேர்ட்ஸ்லாம் இருக்கணும்னு சொல்லி கடைபிடிச்சிட்டு வராங்க. இந்தியாவிலேயே மெட்ரோ ரயில், சாதாரண ரயில் நிலையங்களில் கூட இது மாதிரி கடைபிடிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 உழவும் வானொலியும் முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
2: வணக்கம் நேயர்களே. இந்தியாவின் இதயம் கிராமங்கள் என்று சொன்னார் நம் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள். உழவு தொழில் உயிர்களை காக்கும் தொழில். அந்த உழவாண்மையை செய்யும் உழவனின் காதில் நம்பிக்கையை விதைப்பது ஆகாஷ்வாணி. விதை எப்போது போடுவது என்பது முதல் விளைபொருளை எங்கு விற்கலாம் என்பது வரை பல தகவல்களை எளிமையாக வேளாண் பெருமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் உழவர்களின் நண்பன் வானொலி. கிராமத்தின் குரலாகவும் விவசாயியின் வழிகாட்டியாகவும் இந்த ஆகாஷ்வாணி எப்படி சேவையாற்றுகிறது அது பற்றி பேசலாம் என்று வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கிராமத்திலிருந்து வந்திருக்கும் கே பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை இன்றைய வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் இப்போது சந்திப்போம். ஐயா வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: ஐயா உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம்.
3: சார், நான் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்கா தேத்தாக்குடி தெற்கு கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். என்னுடைய பேர் கே பன்னீர்செல்வம். எனக்கு இப்போ வயசு 71. நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற போது கிட்டத்தட்ட எனக்கு விவசாயம்லாம் என்னென்னு தெரியாது ஒரு 15 வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் ஊரில் தொலைக்காட்சியெல்லாம் கிடையாது. அப்போ வீட்டுக்கு எங்கேயாவது ஒரு வீட்டில் வானொலி பெட்டி இருக்கும். அந்த வானொலி பெட்டியில் 7 போய் உட்காந்துக்கிறது எங்கள் ஏரியாவில் பழக்கம். ஏன்னு கேட்டிங்கன்னா 7:25 விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி போடுவாங்க. அந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறான், மழை எப்போ வரும், என்னென்ன பண்ணலான்னு கேட்குறது எங்களுடைய வழக்கம். அன்று முதல் இன்று வரை இந்த விவசாயம் சம்பந்தமான நிகழ்ச்சிகள், மழை வருங்கிற நிகழ்ச்சிகள், இதெல்லாம் வந்து வானொலி கேட்டுதான் தெரிஞ்சு கொண்டிய சூழ்நிலை மக்கள் இருக்கிறாங்க. இப்ப கஜா புயல் வந்தபோது எல்லா நிகழ்ச்சிகளும் கட் ஆயிட்டது, ஆனா ரேடியோ மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருந்தது. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஜெனரேட்டர்ல செல்லுல சார்ஜ் ஏத்திக்கிட்டு வந்தாவது இந்த வானிலையை வந்து ரேடியோலாம் கேட்க முடிஞ்சதை தவிர தொலைக்காட்சியில கேட்க முடியல சார். அந்த மாதிரி விவசாயிகளுக்கு உற்ற தோழா அன்றும் இன்றும் என்று இருக்கப்படுறது வந்து ரேடியோ தான். ரேடியோ கேட்காம மனிதன் வந்து வாழ முடியாது. இன்னைக்கு நவீன உலகத்தில் வேணா டிவியை நோக்கி மக்கள் போயிருக்கலாமே தவிர உண்மையான தேவை, உண்மையான சேவைன்னு சொன்னால் அது வானொலி தான் சார். இப்பயும் சரியான நேரத்தில் விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வந்து ரேடியோ தான் வழங்குது. டிவி நிகழ்ச்சிகள் அதிகம் வழங்குறது இல்லை. ரேடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தாலும் 7 தாண்டிட்டாலும் விவசாயிகளுக்கான நிகழ்ச்சிங்கிறது மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுது. பெரும்பாலும் இந்த மகளிர் குழு கூட்டத்திலலாம் ரேடியோ ரேடியோ இல்லைனாலும் அவங்க செல்போனில் இப்போ டெவலப் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த வயலுமான நிகழ்ச்சியெல்லாம் போட்டு வச்சுட்டு அங்கே கேட்குறது அவங்களுடைய வாடிக்கையாகிவிட்டது. இப்போ வந்து உங்களுக்கு விவசாயத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட சொல்கிறாங்க. இப்போ விவசாயத்தில் உள்ளூர் பெண்கள் அவங்க வந்து கத்திரி சாவடி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கத்திரி சாவடி சம்பந்தமாக நிகழ்ச்சிகள் வருது. அதை கேட்டு அதை ஒன்று ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மற்ற தோழிகளுக்கு போட்டு கத்திரி சாவடி பண்ண இந்த மாதிரி பண்ணு, என்ன நோய்க்கு இந்த மருந்து செய், இதை பண்ணு அதை பண்ணுன்னு மக்கள் பெண்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்த ரேடியோ இல்லைன்னா முடியாது சார். அதாவது அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு விவசாய குடும்பம்னா விவசாயத்தில் வந்து கத்திரி சாவடி மட்டும் சாவடி மட்டும் இல்லை, கோழி வளர்ப்பு இருக்குது, மாடு வளர்ப்பு இருக்குது, ஆடு வளர்ப்பு இருக்குது, அனைத்து தொழில்நுட்பங்களையும் வழங்குறது ரேடியோ தான்.
2: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கயா. வேதாரண்யம் பகுதியில் விவசாய பணிகள் இப்போ எப்படி நடக்குது? வேதாரண்யத்தை பொறுத்தளவுக்கு இது ஒரு கடலோர பகுதி, உப்பு காற்று, உப்பு மண். இந்த இடத்துல விவசாய பணிகள் இப்போ எப்படி நடந்துட்டுருக்குன்னு சொல்லுங்கய்யா.
3: நல்ல கேள்வி கேட்டீங்க. வேதாரண்யத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை 3 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பாய்ச்சல் நிலம், கரியாப்பள்ளத்துக்கு அந்த பகுதியெல்லாம் பாய்ச்சல் நிலம், அது வந்து காவிரி படுகை. இந்த தலைஞாறு பகுதியும் காவிரி படுகை. அதுக்கு மேற்கு அதாவது நாகப்பட்டினம் ரோட்டுக்கு கிழக்க பார்த்திங்கன்னா எல்லாம் மானாவாரி. நாகப்பட்டினம் மேற்கு இந்த சில கிராமங்கள் கத்திரிப்புளம் குரோப்புளம் இந்த ஏரியாலாம் மானாவாரி பூமி, எல்லாம் மணல் வாரி கிராமங்கள். அது வந்து கிட்டத்தட்ட விவசாயத்தில் அங்கே நெல்லை மட்டும்தான் நம்பியிருப்பாங்க காவிரிப்படிகள் உள்ளவங்க. இங்கே அப்படி இல்லை சார், இது வந்து பொன்வழியும் பூமி. எங்களுக்கு தோண்ட தோண்ட எங்களுக்கு நிலத்தடி நல்லாயிருக்கு. நாங்கள் காய்கறி சாவடி பண்ணுறோம், மர சாவடி பண்ணுறோம், பணப்பயிர் சாவடி பண்ணுறோம், ஆடு வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம். எங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் உற்ற நம்ம எங்களுக்கு வானொலி இருக்குது. எங்களுடைய

0: சந்தேகங்களை தீர்ப்பு பண்ணுறது எங்கே என்ன கிடைக்குது. இன்றைக்கி வந்து நாங்கள் காய்கறி சாவடி பண்ணால் அதுக்கான விதை எங்கே கிடைக்குது, எப்படி அதை பண்ணணுங்கிற தொழில்நுட்பம் வந்து ரேடியோலாம் கிடைக்குது. வெண்டை சாவடி பண்ணால் எந்த பருவத்தில் என்ன வெண்டை சாவடி பண்ணலாம், என்ன பண்ணலாம், அந்த வெண்டை சாவடி ஒரு நாளைக்கு போடுறோம், அதை இன்றைக்கி நாங்கள் பார்த்து கேட்டு இந்த வெண்டை பண்ணலாம் என்னென்ன தொழில்நுட்பம் பண்ணணுங்கிறது எங்களுக்கு இதில் கிடைக்குது. கத்திரி சாவடி பண்ணால் என்ன மாதிரி வெரைட்டி பண்ணணும், எப்போ பண்ணணும், அது என்ன மருந்து அடிக்கணும், என்ன பண்ணணுங்கிற தொழில்நுட்பம் அங்கே கிடைக்குது. மானாவாரி நெல் சாவடி பண்ணுறதுக்கு நாங்கள் மானாவாரி நெல் சாவடி பண்ணுவோம், ஏதோ இப்போ வச்சுக்கிட்டால் எங்களுக்கு விளையும், அதுக்கும் தொழில்நுட்பம் அவங்க தான் சொல்கிறாங்க. வேளாண்மை துறை எங்களுக்கு சொல்லிடுவாங்க, இன்ன தேதியில் உங்களுக்கு ரேடியோவில் ஒளிபரப்புறாங்க கேட்டுங்கன்னு சொல்லிடுறாங்க எங்கள் ஊர் வேளாண்மை துறையில். அப்போ அதை தான் கேட்குறோம். ஆக மொத்தத்தில் மாடு வளர்க்குறோமா, மாட்டுக்கு என்ன சீக்கிறது, என்ன பண்ணுது, எப்போ என்ன பண்ணணும் எங்களுக்கு அட்வான்ஸாக சொல்கிறதே வானொலி தான் சார். உள்ளூர் மருத்துவர்கள் வந்து இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்டர் இருப்பார், எத்தனை பேர் அவர் அணுகுவார், எத்தனை பேர் அங்கே போனால் தான் அவர் சொல்லுவார். ஆனால் வீட்டுக்கு வீடு வானொலி இருக்குது, இல்லை வீட்டுக்கு வீடு இப்போ வந்து செல்ஃபோன் இருக்குது சார், எல்லாம் ஆண்ட்ராய்டு செல் இருக்குது. அந்த காலம் மாதிரி வீட்டுக்கு ஒரு ரேடியோ இல்லைன்னா கூட ஆண்ட்ராய்டு செல் இருக்குது, ஆண்ட்ராய்டு செல்லில் நீங்கள் வேணால் வாங்க வந்து பாருங்கள். மேக்ஸிமம் 95% 7 மணிக்கு மேலே பெண்கள் கிசால் மணி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த உழவர்கள நிகழ்ச்சி, கோழி உழப்பு பற்றி சொல்லுவாங்க, காய்கறி சாப்பிட பற்றி சொல்லுவாங்க, மாட்டை பற்றி சொல்லுவாங்க, ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி விவசாயிகள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு உட்காந்துருவாங்க. இதை கேட்குறதுனால உண்மையிலேயே நல்ல விவசாயம் நல்லா இன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறதுக்கு ஈக்குவலாக எங்கள் வேலை போய் மானாவாரி சாவடியில் உள்ளவங்க சம்பாதிக்கிறாங்க சார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே போய் 10,000 சம்பாதிக்கிறது, இங்கே 5,000 சம்பாதிக்கலாம். வீட்டோடு இருந்துக்கிட்டு பொழுதுனையும் வேலை செய்யலாம், ராத்திரியாலும் ரேடியோ வச்சுக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளையோட கேட்டுக்கிட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கலாம். அப்படின்னா அதுக்கு வந்து அவனுடைய சந்தோஷத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு வந்து ரேடியோ தான். ரேடியோவில் கேட்குற நிகழ்ச்சிகள் உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்குது. அதுக்கு வந்து உண்மையிலேயே வானொலிக்கு நான் வந்து மனமார வாழ்த்துக்களை தெரிவிச்சலாம். ஒரு விவசாயங்கிற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சே ஆகணும் சார்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வானொலி ஒளிபரப்பு எப்படி சேவையாற்றுகிறது அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கய்யா. நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அடிக்கடி இயற்கை பேரிடர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பகுதி. 2004 சுனாமி தாக்குதலுக்கு உள்ளானோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2018 மிகப்பெரிய கஜா புயலை சந்தித்தோம். கஜா புயலில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தென்னை மரங்கள், மாமரங்கள், பல்வேறு ஒருங்கிணைந்த விவசாய பண்ணைகள் பெருமளவு கடுமையாக பாதிக்கப்பட்டது. இப்போ அந்த கஜா புயலுக்கு பிறகு இந்த வேதாரண்யம் பகுதி எப்படி மீண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கய்யா.
0: நல்லா கேட்டீங்க. கஜா புயலுக்கு பிறகுதான் என்னுடைய தொழில், என்னுடைய வளர்ச்சி ஆரம்பம். கஜா புயலுக்கு முன்னாடியை விட எங்கள் ஏரியாவில் வந்து கேட்டாலும் சொல்லுவாங்க, ஏன் உங்களுடைய ஸ்டுடியோவில் கேட்டாலும் சொல்லுவாங்க கஜா புயலுக்கு பிறகு இருக்கீங்க. கஜா புயலுக்கு பிறகு தான் நாங்கள் இதெல்லாம் உள்ளே அணுகணும். இப்போ மாமரம் போயிட்டுன்னு சொல்லிங்க, நான் மாமரமே அதுக்கு பிறகு தான் ஆரம்பித்தேன், நல்லா இருக்குது. கோழி பண்ணதுக்கு பிறகு ஆரம்பித்தேன், நல்லா இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே உண்மையிலே உங்கள் ரேடியோவுக்கு 90% பங்கு உங்கள் ரேடியோவில் இருக்குது. நான் பயிற்சி பெற்றது, போனது, வந்தது, என்ன யாரை அணுகணுங்கிறது எங்களுக்கு தெரியணும்ல, யாரை அணுகி என்ன பண்ணணுங்கிற அட்ரஸ் எல்லாம் நீங்கள் தான் சொல்லி இன்னார அணுகலாம் இது கிடைக்கும்ட்டு. அந்த இதை தொழில்நுட்பங்கள் எல்லாம் கிடைச்சதெல்லாம் ரேடியோ மூலம்தான். அந்த வகையில் எல்லா வகையிலுமே எங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யத்தில் உள்ள கடலோர பகுதிகள் உண்மையில் சூப்பரான முன்னேற்றம், யாரையும் குறை சொல்ல முடியாது. வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சின்ன சிங்கப்பூர் தான் அது, அந்தளவுக்கு டெவலப் ஆயிருக்கு சார். நான் பெருமையோடு சொல்லுவேன், ஏன்னா எங்கள் ஊர் மக்கள்லாம் நீங்கள் போண்டியாக இருக்கான்னு சொல்ல விரும்பலை. அதாவது 1-2 வந்து கொஞ்சம் ஏழ்மையிலும் இருப்பாங்க, நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் கஜா புயலுக்கு பிறகு இன்றைய சூழ்நிலைக்கு கிட்டத்தட்ட 60% மக்கள் சிறப்பாக இருக்கிறாங்க. காரணம் அவங்களுடைய உழைப்பு, அதுக்கு வந்து விவசாயம், ஆடு மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, உபத்தொழில்கள், இதுக்கெல்லாம் வந்து கிசான் வானுடைய பங்கு. அவன் கேட்கலன்னா அடுத்தவங்க கேட்டு சொல்கிறான், நேரடியாக எல்லோரும் கேட்கலன்னாலும் என்ன மாதிரி கேட்குறவங்க இந்த ஆட்டுக்கு சீக்கிரம்லாம் எப்போ நான் நேரத்து கூட ரேடியோவில் கேட்டால் பார்த்துக்கிறது பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மக்களுடைய அறிவு வளர்ந்துருக்கு. கேட்கும் தன்மை, அடுத்தவங்களை சொல்லி புரிஞ்சக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. மக்கள் நிறைய ஆடு வளர்க்குறாங்க, மாடு வளர்க்குறாங்க, கோழி வளர்க்குறாங்க, சிறுதானியங்கள் சாவடி பண்ணுறாங்க, காய்கறி சாவடி பண்ணுறாங்க, மரப்பயிர்கள் நிறைய. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை சோளம் சார். இன்றைக்கி அக்னி நட்சத்திர வெயில், இந்த வெயில் எங்கள் ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா தேத்தாக்குடியில் பூந்து வந்தீங்கன்னா ஜில்லுன்னு தான் இருக்கும். ஏன்னா காற்று அப்படி வீசும், அவ்வளோ மரங்கள் எல்லாம் பழைய கஜா புயலுக்கு பிறகு கஜா புயலுக்கு முன்னில் உள்ள இது இப்போ திரும்பிட்டு எங்களுக்கு நிறைய பயிர்கள்லாம் வளர்ந்துரு, மரங்கள்லாம் பெரிய லெவலில் வந்துட்டு வளர்ந்துருது. அந்த வகையில் சிறப்பாக இருக்குது சார், அதில் எந்த குறையும் இல்லை, மக்கள் நல்லா செழிப்பாக இருக்கிறாங்க.
1: வானொலிக்கும் உழவர்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றி சொல்லுங்கய்யா.
0: அதான் சார் ஜீவாதாரமே தானே, ஒரு மனிதன் மூச்சு விடலாம் எப்படி உயிர் வாழ முடியாது, அது மாதிரி வானொலி இல்லைன்னா விவசாயி பேர்பட முடியாது சார். விவசாயிக்கு வந்து இன்னைக்கு இன்றைக்கு நிலைமை நான் கூட நேற்று கேட்டேன், வானொலி கேட்டேன், கேட்டு அந்த வானொலியில் நிகழ்ச்சியில் வந்து இன்னைக்கு மான மேகமூட்டத்தில் இவங்க லேசாக மழை தூரினா காலையில் எங்கிட்டாலும் மழை தூர்னுச்சு. அப்போ எங்கள்கிட்ட சொன்னேன், நான் இங்கே கிளம்பி வரப்போ சொன்னேன் லேசாக மழை தூர்னு சொல்கிறாங்க, எதையும் ஜாமான்லாம் வெளியே காய வைக்காதுன்னு லேசாக மழை தூர்னுச்சு தான். அப்போ இந்த அக்னி நட்சத்திரத்துக்கு மழை தூர்னாலே எங்களுக்கு அது பெரிய புண்ணியம் தானே. அப்போ அன்றாடம் வந்து மழை வருதா நீ

0: அடிக்கு தான், எத்தனை அடிக்கு 100 டிகிரி, அன்றைக்கி 100 டிகிரி தாண்டி வெயில் போகணுனாங்க, அன்றைக்கி ரொம்ப சேஃப்டியாக இருந்துக்கிட்டோம். அந்த மாதிரி வானிலை தெரிஞ்சுக்கிறோன்னா நாங்கள் வந்து ரேடியோ தான் ஆன் பண்ணணும். 7 மணிக்கு மேலே 9 மணி வரைக்கும் நாங்கள் ரேடியோவில் இருப்போம் மேக்ஸிமம். நான் எங்கேயாவது பயணம் போனால் கூட, எங்கேயாவது வெளியூர் போனால் கூட செல்ஃபோனில் அந்த நேரத்தில் அந்த இதை ஆன் பண்ணுவோம். ஏன்னா அந்த நேரத்தில் ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சிகள் இருக்கும். வானொலி இல்லாமல் விவசாயி வாழ முடியாது சார்.
1: ஐயா, வேளாண் பணிகளுக்கு வானொலி எப்படி உறுதுணையாக இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கீங்க. அடுத்தது கால்நடை வளர்ப்பு, அப்புறம் கோழி வளர்ப்பு, அதற்கு இந்த வானொலி எப்படி உறுதுணையாக இருக்கிறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
0: அதான் சார், கோழி வளர்ப்பெல்லாம் வானொலி இல்லைன்னா பண்ண முடியாது சார். வானொலி வந்து அந்த முதிர்ச்சி உடையவர்கள், முதிர்ச்சி அடையாதவர்கள் அதில் போவாங்க. முதிர்ச்சி உடையவர்கள் 100% தன்னுடைய வாழ்வாதாரம் செழிக்கணும், வேலைக்கெல்லாம் போயிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு 7 மணிக்கு மேலே உட்காந்து கொஞ்ச நேரம் ரேடியோ கேட்குறது எல்லாருடைய பழக்கமாக போச்சு சார். ஏன்னா நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும், வானிலை எப்படி இருக்கும், நாளைக்கு ஆட்டுக்கு இந்த மாதிரி இருக்கணும், ஆட்டுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம், ஏதேனும் நிகழ்ச்சி வருது சார். காய்கறி சாப்பிடலேருந்து ஆடு மாடு கோழி ஏதேனும் ஒன்று வருது, ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி ஏதோ ரூபத்தில் வருது. அதை ஏதேனும் ஒரு கேட்குறாங்க, இல்லைல்ல ஒன்று தபால் எழுதி போடுறாங்க, கிசான் மணிக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி எழுதி போடுறாங்க, அதுக்கு பதில் சொல்கிறாங்க. இப்படி ஏதேனும் ஒரு வகையில் மக்களுடைய மூச்சு எப்படி ஓடிக்கிட்டு இருந்தால் இதய துடிப்பு நார்மலாக இருக்குது, அந்த மாதிரி விவசாயிகளுடைய மூச்சாக வந்து கிசான் வாணி செயல்படுறதுல மாற்றுக்கு எடுத்துருக்க முடியாது சார்.
1: சிறப்பாக சொன்னீங்கயா. ஒரு விவசாயியாக இருக்கிறதுல நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்களா?
0: கண்டிப்பாக. என்னோட பேச்சை கேட்டாலும் உங்களுக்கு தெரியலையா, என்ன மனிதன் 1000 லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் சார், ஆனால் குடும்பத்தோடு விவசாயத்தை பண்ணிக்கிட்டு அந்த விவசாயிகளோடு விவசாயத்தோடு ஒன்றி விவசாயத்திலிருந்து ஆடு மாடு கோழி பயிர்களோடு ஒன்றி வாழ்கிறதுல இருக்கிற ஒரு மகிழ்ச்சி, குடும்பத்திற்கு மகிழ்ச்சி எதுலையும் இல்லை சார்.
1: அடுத்த தலைமுறையில் விவசாயம் எப்படிங்கயா இருக்கும்?
0: விவசாயத்தை வந்து நம்ம மக்கள்லாம் பிள்ளைங்களை வந்து விவசாயத்தை கொண்டு வரணும் சார். விவசாயத்தை மட்டும் அதாவது பழம் மட்டுமே பெருசுன்னு சொல்லி வெளிநாடுகளுக்கு பிள்ளைகளை அனுப்பலாம், ஆனால் நம்ம வந்து நடமாட்டம் குறையிற போது இந்த பிள்ளைகளை கொண்டாந்து விவசாயத்தில் கொண்டு வந்துடணும். நம்ம இருக்க நம்மளால் முடியாத வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கலாம், பிள்ளைகள் வெளியே ஓடி சம்பாதிச்சுன்னு சொல்லலாம், ஆனால் பிள்ளைகள் ஒரு லெவலுக்கு சம்பாதிச்ச உடனே அதில் கொண்டாந்து விவசாயத்தில் ஒன்றிலன்னா நாளைக்கு சோத்துக்கு வந்து நம்ம அப்புறம் வேறு எங்கேயாவது வாங்குற மாதிரி இருக்கும், கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் விவசாயம் என்பது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதனால தான் இப்போ வந்து இந்த 12th முடிச்சதே இப்போ அக்ரி காலேஜில் ரொம்ப சீட்டு டிமாண்டாக இருக்கான், மக்கள் அதுக்கு திரும்பி இருக்காங்க. இன்ஜினியரிங் விட அக்ரி படிக்கிற பிள்ளைங்களுடைய இது அதிகமாக இருக்குனாலே விவசாயத்துக்கு மக்கள் திரும்புகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ நேற்று கூட நான் கேள்விப்பட்டேன், ஒரு பி இன்ஜினியர் அதாவது ஐடியில் வேலை பார்த்த ஒரு புருஷ பொண்டாட்டி வந்து விவசாயம் பண்ணிட்டு கோழி வளர்த்துக்கிட்டு மாடு வளர்க்குற ஒருங்கிணைந்த பண்ணையை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு போட்டிருந்தான், அதை பார்த்து நான் பெருமைப்பட்டேன். அப்போ அவங்க பல லட்சம் சம்பாதிச்சது விட்டு வந்து இதை பண்ணுறாங்கன்னா மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க.
1: அகில இந்திய வானொலியின் ஒலிபரப்பு சேவை 90 ஆண்டுகளை நிறைவு செய்து இப்போது 91வது ஆண்டு பயணத்தில் ஆகாஷ்வாணி தன் சேவையை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு விவசாயியாக ஆகாஷ்வாணிக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கயா?
0: 90 ஆண்டு என்ன சார், 100 ஆண்டு காலம் ஆனாலும் கிசானுடைய தரம் குறையாது சார். அன்றைக்கு இருந்தோடு இன்னைக்கு வர வர தொழில்நுட்பம் கூட தரம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ரேடியோ ரேடியோவாக தான் சார் இருக்குது. இப்போ மற்ற மாதிரி டிவி மாதிரியெல்லாம் ஆகலை, ரேடியோ ரேடியோவாக தான் இருக்குது. அன்றைக்கு எப்படி ஆகாஷ்வாணியின் செய்திகள் வாசிப்பது, சரோஜ் நாராயணசாமி இங்கே குரலை கேட்கறதால நல்லா எங்கேயோ திருச்சி உடையாந்துருக்கேன் சார். அதே மாதிரி இன்றைக்கும் நல்லா அந்த ரேடியோ மேலே அன்பு செலுத்திட்டு தான் இருக்கேன். ஏன்னா ரேடியோவில் கொடுக்குற நிகழ்ச்சிகள் அது வந்து எந்த ரூபத்திலும் தரம் குன்னதில்லை, சரியான தகவல்களை சரியான நேரத்தில் மக்கள் குழப்பம் இல்லாமல் மக்களுக்கு கொடுக்கறது வந்து ஆகாஷ்வாணி தான். அந்த வகையில் ஆகாஷ்வாணி நீடூடி வாழ வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்துகிறேன் சார்.
1: இதுவரைக்கும் ரொம்ப சிறப்பாக விவசாய பெருமக்களுக்கு, வேளாண் பெருங்குடியினருக்கு இந்த வானொலி ஒலிபரப்பு எப்படியெல்லாம் சேவையாற்றுகிறது அப்படிங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவாக உற்சாகத்தோடு எடுத்து சொன்னீங்க. ஆகாஷ்வாணியின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் கேட்டது வானொலிக்கு 90. உழவும் வானொலியும் முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடியவர் நெடுங்காடு கா பிரபாகரன். நிகழ்ச்சி அமைப்பு ஏ பிரியா. படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 8:59.
4: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
5: நீங்க

0: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, நேரம் 9:00, அரங்கிசை.
2: இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்க இருப்பது திண்டிவனம் ஏஎஸ் ராமலிங்கம் குழு

0: நேரம் 9 மணி. அரங்கிசை.
1: இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்க இருப்பது திண்டிவனம் ஏஎஸ் ராமலிங்கம் குழுவினரின் நாதஸ்வர இசை, உடன் தவில் வாசிப்பவர் அம்மாப்பேட்டை எம் பார்த்திபன் அவர்கள். நிகழ்ச்சியில் தொடக்கமாக விநாயகா சரணம், நாட்டை ராகம், ஆதித்தாளம், அருணாச்சல கவிராயர் கீர்த்தனை.

அரங்கிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திண்டிவனம் ஏ எஸ் ராமலிங்கம் குழுவினரின் நாதசுரைசை. உடன் தவில் வாசிப்பவர் அம்மாப்பேட்டை எம் பார்த்திபன் அவர்கள். தொடர்வது கிருபையா பாலய சௌரே, சாருகேசி ராகம், மிஸ்ரச்சாப்புத்தாளம், சுவாதி திருநாள் கிருதி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திண்டிவனம் ஏஎஸ் ராமலிங்கம் குழுவினரின் நாதசுர இசை. உடன் தவில் வாசித்தவர் அம்மாப்பேட்டை எம் பார்த்திபன் அவர்கள்.
1: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம், 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் 111, பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள்.

0: பகல் 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30க்கு பன்னிசை மாலை தாடைப்பள்ளி லோகநாத சர்மா அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா.
1: செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி.

தலைநகர் டெல்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25% இருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. விமான போக்குவரத்து துறைக்கு நிவாரணம் அளிக்கவும் சுற்றுலா மற்றும் தளவாட பணிகளை ஊக்குவிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இச்சலுகை ஆரம்பத்தில் 6 மாத காலத்திற்கு அமலில் இருக்கும். மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் உள்ள போஜிசாலா வளாகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க நினைவு சின்னத்தில் பொதுமக்கள் வழிபாடு நடத்தவும் இதர ஆன்மீக பணிகளை மேற்கொள்ளவும் இந்திய தொல்லியல் துறை அனுமதி வழங்கியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் கட்சிரோலியில் நேற்று மத்திய ரிசர்வ் காவல்படையும் மாநில காவல்துறையும் இணைந்து மேற்கொண்ட தேடுதலில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் 8 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் இருந்து துப்பாக்கிகளும் வெடிமருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரியில் நீட் அல்லாத தொழில்முறை படிப்புகள், இளநிலை கலை அறிவியல் படிப்புகள் மற்றும் நுண்கலை படிப்புகளில் மொத்தம் 10,810 இடங்களுக்கான சென்டாக் மாணவர் சேர்க்கைக்கு www.sentacpuducherry.in என்ற இணையதள முகவரியில் வரும் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தெற்கு

0: பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரியில் நீட் அல்லாத தொழில்முறை படிப்புகள், இளநிலை கலை அறிவியல் படிப்புகள் மற்றும் நுண்கலை படிப்புகளில் மொத்தம் 10,810 இடங்களுக்கான சென்டாக் மாணவர் சேர்க்கைக்கு www.sentacpuducherry.in என்ற இணையதள முகவரியில் வரும் 29 வரை விண்ணப்பிக்கலாம் என சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகளில் இன்று முதல் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடும் எனவும், இம்மாதம் 22 வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் தரம்சாலாவில் உள்ள ஹிமாச்சல் பிரதேஷ் கிரிக்கெட் சங்க மைதானத்தில் இன்று பிற்பகல் 3:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் 11 ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகள் விளையாடுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10:58 வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, இது நேரம் 10:02. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி உங்கள் விருப்பம்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முகநூல் வழி உங்கள் விருப்பத்தில் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைக்கு முகநூல் வழியாக பாடல்களை நிறைய நேயர்கள் அழகான பாடல்கள்லாம் கேட்டிருக்காங்க. முதல் பாடலாக அபூர்வ ராகங்கள் படத்திலிருந்து ஏழு ஸ்வரங்களுக்குள் பாடல் விரும்பி கேட்டிருக்கும் நேயர் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி.

நிகழ்ச்சியின் தொடக்கமாக அருமையான ஒரு பாடலை கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு நன்றி. அடுத்த நேயர் நிலையில் இருந்து பாரதி என்கிற நேயர், அன்பான காலை வணக்கம். தூண்டில் மீன் 1977 வெளிவந்த படம், இதிலிருந்து வாழ்வில் சௌபாகியம் வந்தது, இந்த பாடலை ஒளிபரப்புங்கன்னு கேட்டிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடிய பாடல், இசை வி குமார், கவியரசர் கண்ணதாசன் இயற்றியது. பாடல் கேட்கலாம்.

0: from home. High salary. ஒரு கிளிக் லியா. ஆஹா.
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி உங்கள் விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:15. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன். அன்பான காலை வணக்கம். எங்கள் தங்கம் படத்திலிருந்து தங்கப்பதக்கத்தின் மேலே இந்த பாடலை வழங்குங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேனி மாவட்டத்திலிருந்து ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன்.

நேரம் 10:19. 19 இந்த நிகழ்ச்சியை கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி உங்கள் விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வெள்ளமணம் உள்ளமச்சான். சின்ன வீடு படத்திலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் ராஜபாளையத்திலிருந்து பிரபு வீரா. இனிய காலை வணக்கம். கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு வாழ்த்துக்களோடு கேட்டிருக்காங்க. அவங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

கேட்டால் இன்னைக்கு முகநூல் வழி உங்கள் விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:24:07. அடுத்த பாடல் தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்பிரமணியன் என்கிற நேயர் கேட்டிருக்காங்க. தீர்த்தக்கரை நிலை 1987 வெளிவந்த படம். இதிலிருந்து தீர்த்தக்கரை என்கிற பாடல் கேட்டிருக்காங்க. நாமும் கேட்கலாம்.

0: நிலைகளும் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: சொல்லுங்க.

கேட்டால் இனிக்கும் உணூல் வழி உங்கள் விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:31. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் பம்மல் ராஜன் இவர்கள் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் செந்தமிழ் செல்வன் படத்தில் இருந்து.

நேரம் 10:36:15. இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி உங்கள் விருப்பம். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் மாதவரம் பால்பண்ணையில் இருந்து சரஸ்வதி பத்மநாபன். இவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் இடம்பெற்ற படம் கரகாட்டக்காரன். குடகுமலை காற்றில் பாட்டு கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கு முகநூல் வழி. உங்கள் விருப்பம். நேரம் 10:41:18. இன்னைக்கு நேயர்களாக அழகழகான பாடல்கள்லாம் சூப்பராக கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பாடல் எங்களுக்கும் பிடிச்சிருக்கு. ஓகே, அந்த வரிசையில் அடுத்தது கடலூர் துறைமுகம்லேருந்து சுரேஷ் அப்படிங்கிற நேயர் கேட்டிருக்காங்க. பொல்லாதவன் படத்திலிருந்து
1: அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்த
0: பாட்டு கேட்கலாம்.

நேரம் 10:46:21. கேட்டாலே இனிக்கு முகநூல் வழி உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாடல் தாழம்பு படத்திலிருந்து எங்கே போய்விடும் காலம் என்கிற பாடல். விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், சுகன்யா, பரத்.

நிகழ்ச்சியில் நிறைவாக நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கூறி பாடலை கேட்டிருக்கும் நேயர் கோவை மாவட்டம் புதூரிலிருந்து சிவசுப்பிரமணியன், படம் சந்திரோதயம், பாடல் கேட்கலாம்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திரமோடியின் 134வது மன் கி பாத் என மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மயக்க இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. விமான போக்குவரத்து துறைக்கு நிவாரணம் அளிக்கவும் சுற்றுலா மற்றும் தளவாட பணிகளை ஊக்குவிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இச்சலுகை ஆரம்பத்தில் 6 மாத காலத்திற்கு அமலில் இருக்கும். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் கடந்த 15ஆம் தேதி வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. இந்த நடுவர் நீதிமன்றத்தை இந்தியா ஒருபோதும் அங்கீகரித்தது இல்லை என்றும் அதன் செயல்பாடுகள், தீர்ப்புகள் அல்லது முடிவுகள் எதுவும் இந்தியாவை கட்டுப்படுத்தாது என்றும் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் இந்தியாவின் முடிவு தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.
2: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது போஸ்ட்பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள். நிகழ்ச்சியை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: करे शोर,
1: पवन करे शोर।
0: अरे बाबा शोर नहीं, शोर शोर शोर।

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:19. பசுமரத்தாணி போல உங்கள் மனதை விட்டு நீங்காமல் உங்கள் நினைவோடு உறவாடும் எவர்கிரீன் 80s பாடல்களை கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது ரெட்ரோ நேரம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கரும்புவில் படத்திற்காக மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக குழுவினருடன் பி. சுசிலா சேர்ந்து பாடியிருக்கும் பாடலின் படம் நெஞ்சத்தை கிள்ளாதே.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலின் படம் நானும் ஒரு தொழிலாளி. வரும் பாடலுக்காக குரல் கொடுத்திருப்பவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. பாடலை கேட்கும் முன்
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:30. நேயர்கள் கேட்கவிருப்பது பன்னிசை மாலை. இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுவது தாடேப்பள்ளி லோகநாத சர்மா அவர்கள் பாடியிருக்கும் வடலூர் ராமலிங்க சுவாமிகளின் திருவருட்பா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக இடம்பெற்ற உயிரெல்லாம் என்று தொடங்கும் திருவருட்பாவை கேட்கலாம். கேட்கும் முன் விளம்பரம்.
1: இடம்பெற்ற உயிர் எல்லாம்
2: வீடம் அற்று வாழ்ந்தன.

0: புனித குலம் பெறவே.
1: பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் இதுவரை தாடைப்பள்ளி லோகநாத சர்மா அவர்கள் பாடியிருக்கும் வடலூர் ராமலிங்க சுவாமிகளின் திருவருட்பா கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு ஐநாவின் இந்திய பிரதிநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 31ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று ஸ்வீடன் செல்கிறார். பிரதமரின் இந்த பயணம் இருதரப்பு உறவுகளில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வர்த்தகம், தூய்மை எரிசக்தி உள்ளிட்ட திட்டங்கள், செயற்கை நுண்ணறிவு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், புத்தாக்க தொழில்கள், பாதுகாப்பு, விண்வெளி, பருவநிலை சவால்களுக்கான நடவடிக்கைகள் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து ஸ்வீடன் நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிரிட்டர்சன் உடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசிக்க உள்ளார். ஸ்வீடன் நாட்டு தொழிலதிபர்களுடனும் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்திலும் இரு தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர். ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வோண்டர்லைனுடனும் இக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு ஐநாவின் நிரந்தர இந்திய பிரதிநிதி திரு பர்வதா நேனி ஹரீஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐநா பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலின் சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய திரு ஹரீஷ் இந்த தாக்குதலை ஏற்க முடியாது என்று கூறினார். பொதுமக்களையும் கப்பல் பயணிகள் மீதும் மாலுமிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுவதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் பயணத்திற்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்த யாருக்கும் உரிமையில்லை என்றும் அவர் கூறினார். ஓமன் கடல் பகுதியில் இந்திய வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சில தினங்களில் திரு ஹரீஷ் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார்.

0: இந்த கப்பலில் இருந்த 14 மாலுமிகளையும் ஓமன் அரசு அதிகாரிகள் பத்திரமாக மீட்டனர். இருப்பினும் இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் யார் என்று இன்னும் தெரியவரவில்லை. வீடு வாரியாக முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளது. ராஜஸ்தான், மேகாலயா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், தில்லி மற்றும் தில்லி புறநகர் பகுதிகளில் இப்பணி தொடங்கியுள்ளது. வீடு வாரியாக வரிசைப்படுத்தும் பணி ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், பீகார், சண்டிகர், சத்தீஸ்கர், ஹரியானா, மத்திய பிரதேசம், பஞ்சாப், தெலங்கானா, உத்தராகண்ட் மற்றும் தாத்ரா நகர் ஹவேலி, டாமன்டியூ யூனியன் பிரதேசத்திலும் தொடங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முதல் முறையாக மின்னணு உபகரணங்கள் மூலம் இந்த கணக்கெடுப்பு பணி நடத்தப்பட்டதாகவும், இருப்பினும் துல்லியமான கணக்கெடுப்பை உறுதி செய்யும் வகையில் வீடு வீடாக சென்று சரிபார்க்கும் பணியும் இணைந்து மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்காக 33 கேள்விகள் கொண்ட படிவம் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமாக முன்வந்து விவரங்கள் தெரிவிக்கும் வசதியும் முதல் முறையாக கணக்கெடுக்கும் பணியில் கொண்டுவரப்பட்டுள்ளது. குஜராத், ஜம்மு காஷ்மீர், லடாக் மற்றும் புதுச்சேரியில் இம்முறையில் இம்மாதம் 31 தேதி வரை விவரங்களை பதிவிடலாம். இதுவரை 1,44,00,000 குடும்பங்கள் தாமாக முன்வந்து விவரங்களை பதிவு செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சிபிஎஸ்இயில் 9 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை மும்மொழி பாடத்திட்டத்தை நடப்பு கல்வியாண்டிலிருந்து கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என மத்திய பள்ளிக்கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 வகுப்பில் 3வதாக தெரிவு செய்யப்படும் மொழிக்கு சிபிஎஸ்இ தேர்வுகள் இருக்காது என்றும், பள்ளிகளில் அளிக்கப்படும் இன்டர்னல் மதிப்பெண் அடிப்படையிலேயே மதிப்பீடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு எழுதுவதற்கு 3வது மொழியில் பெற்றுள்ள மதிப்பெண் அடிப்படையில் அனுமதி மறுக்கப்படாது என்றும் மத்திய பள்ளிக்கல்வி வாரியம் தெளிவுபடுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இம்மாதம் 31 தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். தங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம். நரேந்திர மோடி செயலி மற்றும் மை கவ் செயலி மூலமாகவும் கருத்துக்களை பதிவிடலாம். 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்து பெறப்படும் SMS மூலமாகவும் கருத்துக்களை பதிவிடலாம். பிரதமர் பங்கேற்கும் 134வது மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு இம்மாதம் 29 தேதி வரை பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களும் ஆலோசனைகளும் பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1985 பாரிஸில் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் தொடங்கப்பட்ட நாள் ஒவ்வொரு ஆண்டும் உலக தொலைத்தொடர்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தகவல் தொடர்பு கட்டமைப்பை பயன்படுத்தி சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. பல்வேறு தரப்பு மக்களையும் நாடுகளையும் மின்னணு கட்டமைப்பில் இணைக்கும் நாளாகவும் இது திகழ்கிறது. அரசுகள், தொழில் நிறுவனங்கள், மக்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாலமாக தொலைத்தொடர்பு கட்டமைப்பு விளங்குகிறது. டிஜிட்டல் இணைப்பு உலகளாவிய தொடர்பை வலுப்படுத்துகிறது என்பது இந்த ஆண்டின் உலக தொலைத்தொடர்பு தின கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக உயர் ரத்த அழுத்த தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. உயர் ரத்த அழுத்தத்தை ஒன்றாக கட்டுப்படுத்துவோம், உங்கள் ரத்த அழுத்தத்தை வழக்கமாக பரிசோதித்து அமைதியான கொலையாளியை வெல்லுங்கள் என்பதுதான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர் ரத்த அழுத்தம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று தாய்சேய் நல மருத்துவர் டாக்டர் சித்ரா எமது செய்திப்பிரிவுக்கு அளித்த பேட்டியில் கூறினார்.
2: ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றது சொல்லலாம். இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து ஒரு சைலண்ட் கில்லர். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை உடம்புல வந்து சில பாதிப்புகள் நம்மளோட ஹார்ட்டுக்கு, நம்ம பிரெயினுக்கு, நம்ம கிட்னிக்கு, நம்ம பிளட் வெசல்ஸ்க்கு உண்டாக்கும். இதை வந்து நம்ம பார்க்காம போயிட்டோம் அப்படின்னா சீரியஸ் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஸ்ட்ரோக்கோ

0: இந்த கிட்னி ஃபெயிலியரோ இல்லை விஷன் லாஸ் கண் பார்வை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. சால்ட் ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம் நம்மளோட தினம் எடுக்கிற சாப்பாட்டில். நிறைய ஃப்ரூட்ஸ் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி ஹோம் குக்ட் ஃபுட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். எவ்ரி டே ஒரு 30 நிமிஷம் ரெகுலராக வாக்கிங் ஆல்சோ வில் ஹெல்ப். வெயிட் கொஞ்சம் அதிகமாகாமையும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஸ்மோக்கிங்கும் ஆல்கஹால் கன்சம்ஷன் எல்லாமே கொஞ்சம் குறைச்சிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது.
1: திருப்பதி இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற பெயரில் இளையோர் சங்கமம் நிகழ்ச்சி தொடங்கியது. இதனை மாவட்ட ஆட்சியர் திரு எஸ் வெங்கடேஸ்வர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திருப்பதி ஐஐடி இயக்குநர் பேராசிரியர் கே என் சத்யநாராயணா, பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கலந்துரையாடவும் நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் பாரம்பரியத்தை புரிந்து கொள்ளவும் இந்நிகழ்ச்சி ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குகிறது என்று கூறினார். மத்திய கல்வி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த 10 நாள் நிகழ்ச்சி இம்மாதம் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மாணவர்களிடையே கலாச்சார பரிமாற்றம், அறிவுசார் வளர்ச்சி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தில் புனேவில் உள்ள பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக அவர்கள் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கோவில்கள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மற்றும் முக்கியமான வளர்ச்சி மையங்களுக்கு சென்று இந்திய கலாச்சாரம், பாரம்பரியங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் மாநிலத்தின் வளர்ச்சி குறித்து தெரிந்து கொள்ள உள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் ரத்லாமில் இன்று காலை ஒரு பெரிய ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருவனந்தபுரம் ஹசரத் நிசாமுதீன் ராஜதானி எக்ஸ்பிரஸ் ரயிலின் B1 பெட்டியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. கோட்டா ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட லூனி ரீச்சா விக்ரம்கர் ஆலூட் நிலையங்களுக்கு இடையே அதிகாலை இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்த விபத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று ரத்லாம் ரயில்வே கோட்ட மக்கள் தொடர்பு அலுவலர் திரு முகேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ரயில்வே அதிகாரிகள் உடனடியாக செயல்பட்டு மின்சார இணைப்பை துண்டித்தனர். தீப்பிடித்த B1 பெட்டி ரயிலிலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டது. இந்த பெட்டியில் இருந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காங்கோவின் கிழக்கு மாகாணமான இட்டூரியில் புதிதாக பரவத் தொடங்கியுள்ள எபோலா நோய் புண்டி போஜோ வகையைச் சேர்ந்தது என்றும், அது அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது மற்றும் வேகமாக பரவக்கூடியது என்றும் காங்கோ நாடு எச்சரித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் அவர் 17.19 மீட்டர் தூரத்தை தாண்டி அவர் இந்த சாதனையை படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கு ஐநாவின் இந்திய பிரதிநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 31ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:50.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
4: ஈர மண்ணில் படிந்து வரும் காற்று தலைப்பை இழுத்து மூடிக்கொள்ளச் செய்கிறது. கார்த்திகை மாசத்து பொறிகளைப் போல் நெடுகத் தெரியும் சாலை விளக்குகளும் கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கின்றன. எதிர்ச்சாரியில் டாக்டர் ராமசேஷனின் மனைவி வராந்தாவில் உள்ளே தள்ளி வைத்திருக்கும் அகல் ஒளி முத்துச்சுடராய் விளங்குகிறது. ராமசேஷனும் அவர் மனைவியும் அவளோடு நெருங்கி பழகும் தம்பதி. ஓராண்டு காலம் அமெரிக்காவில் இருந்து வந்ததை அடிக்கொரு முறை நினைப்பூட்டும் வண்ணம் செயற்கையாக தோளை குலுக்கிக் கொள்வதும் சில சொற்களை நாவை சுழட்டி கொண்டு உச்சரிப்பதும் தன் தனித்தன்மையை பறைசாற்றக்கூடியவே என்று எண்ணும் மனிதர் ராமசேஷன் மட்டுமல்ல. அங்கு அவள் பழகும் முக்கால்வாசி ஃபாரின் ரிட்டர்ன்களும் அப்படித்தான் எண்ணிக்கொள்கிறார்கள். வெளிநாட்டு விருந்தினர் கலந்து கொள்ளும் விருந்துகள் என்றால் அவர்களுக்கு தலைக்கால் புரியாது. விடாம

இல்லாமல் புகை குடிப்பதை சிலர் பெருமைக்குரிய பழக்கமாக கருதுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய மனைவியரோ வெளிக்கு ஆங்கிலம் பேசி விருந்து நாகரிகங்களில் கலந்து கொண்டாலும் அடிப்படையிலிருந்து முற்றிலும் மாறாதவர்கள் என்று பல சமயங்களிலும் உறுதிப்படுத்துகிறார்கள். ராமசேஷனின் மனைவி ஜானகி மெட்டியும் உச்சி பொட்டுமாக விளங்குகிறாள். தாய்மொழியில்தான் பேசுகிறாள். அவள் கல்லூரியில் பட்டம் பெற்று சில மாதங்கள் ஒரு கல்லூரியில் விரிவுரையாளராகவும் வேலை செய்தவள்தான். கல்யாணமாகாமல் இருக்கும் பொழுது ஒரு வேலை வேண்டுமே என்றுதான் படித்தேன். டாக்டர் சைனீஸ் அக்ரேஷன் போது எமர்ஜென்சி கமிஷனில் சேர்ந்துவிட்டு பிறகுதானே இங்கு வந்தார். வரதட்சணை ரொம்ப கேட்கல, அதனால் எங்கள் அம்மாவால் சமாளிக்க முடிந்தது. எனக்கும் அவருக்கும் 12 வயசு வித்தியாசம். அதனால் என்ன, நாங்கள் சந்தோஷமாகத்தான் இருக்கிறோம் என்று சொல்கிறாள். சிஸ்டர், எங்கள் சிவு பூணல் போட்டிருக்கிறான் பாருங்கோ என்று வடை பாயசத்தோடு 3 வயசு பையனையும் கையில் பிடித்து கொண்டு வந்து வியப்பில் ஆழ்த்துகிறாள். மைத்ரேயி அந்த குழந்தையை கண்டால் விடமாட்டாள். அக்கா, ஜானகி ஆவணி ஆவட்டம் கொண்டாடியிருக்கிறாள் பார்த்தீர்களா? அந்த மனிதர் புகைப்பிடித்து கொண்டு சாலையில் ஜீப்பில் போகிறார் என்று சிரித்தாள். ஏன் எதற்கு என்று கேட்கக்கூடிய அறிவு மலர்ச்சி இருந்தும் அப்படி கேட்காமல் கண்களை மூடிக்கொண்டு சில வழக்கங்களை பின்பற்றுவதில் அவர்கள் அமைதி காண்கிறார்கள். தென்னிந்திய அந்தணர் மரபில் வந்த ஜானகி மட்டும்தான் இத்தகையவள் என்பதில்லை. ஞானம், காமத்கள், ஹெக்டெக்கள் என்று பல கலவை மொழி மக்களையும் பார்க்கிறாள். சங்கர் காமத் ராமசேஷனை போன்றவன்தான். ஆனால் அவன் காதலித்து கல்யாணம் செய்து கொண்ட மனைவி குசுமாவோ அவனுடைய தந்தையின் சிரார்த்தத்துக்கு எங்கெல்லாமோ அலைந்து புரோகிதரையும் பிராமணரையும் தரிவித்து சாமான்கள் சேகரித்து ஏற்பாடு செய்தாள். புரோகிதரே எல்லாவற்றையும் அவனுக்காக செய்தாலும் பித்ருக்களுக்கு வழிபாடு செய்யும் நேரத்துக்கு அந்த அலுவலகத்திலிருந்து அவன் சுக்கானும் வாயுமாக வந்தான். பிறகு நீராடி வேட்டியை கச்சமிட்டு அணிந்து கொண்டு அங்கே சாட்சிக்கு நின்றான். ஞானம் இது குறித்து அவனிடம் விசாரிக்காமல் இல்லை. நம்பிக்கை இல்லை, இருக்கு, அதெல்லாம் இல்லை பஹன்சி. இப்போது எங்களுக்கு தனித்தன்மையே கிடையாது. அவள் சொல்கிறாள், நடக்கிறேன் என்று சிரித்தான். குசுமாவோ சிரித்து கொண்டு, நாங்கள் கிருஷ்ணீகள் பஹன்ஜி. அவர்களுக்கு என்று இல்லற தர்மத்தின் பொறுப்பு தனியாக கிடையாது. நாங்கள் புண்ணியம் செய்தால் அவர்களுக்கு போதும். நாம் தான் தர்மத்தை விடக்கூடாது என்று கூறுகிறாள். திருமதி கோகலே இவர்கள் எல்லாரையும் விட ஒருபடி மேலானவள். கணவனுக்கு மாமிசம் உண்டு பழக்கமாகிவிட்டது. அவளே நல்ல மாமிசமாக வாங்கி வந்து சமைத்து போடுகிறாள். ஆனால் அவளோ கடும் நியமக்காரி. ஆவணி சோமவாரம் என்றால் எந்த தானிய உணவும் மறந்தாமல் விரதம் இருக்கிறாள். அவளுடைய தோட்டத்திற்கு வந்து அருகம்புல்லும் மந்தார இலையும் கொண்டு போய் கணநாதனை வழிபடுகிறாள். பெண்கள் வேரை கெல்லி எறியவது சமுதாயத்தின் ஆணி வேரையே கெல்லி எறிவதற்கு ஒப்பாகும் என்று இந்த பெண்கள் கருதி செயல்படுகிறார்கள் என்பது கூட சரியில்லை. அது இயற்கையாகவே இருக்கிறது. என்ன சிஸ்டர், இருட்டில் உட்கார்ந்திருக்கிறீர்களே? ஜானகிதான் வாசலில் வந்து நிற்கிறாள். ஜானகியா, வாமா, ரிப்போர்ட் தயாரிக்கலாம்னு உட்கார்ந்தேன். ஒரே ஈசல், விளக்கை அணைச்சிட்டு வெளியே வந்தேன். ராமசேஷன் இல்லை, அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்கிறார், சர்வீஸ் டாக்டர். பாகிஸ்தான் வார் முடிஞ்சப்புறம் இப்போதான் இங்கே பெங்களூருக்கு மாற்றல்னு வந்திருக்கிறாராம். 2 பேருமாக சிட்டிக்கு போயிருக்கிறார்கள். சிவு தூங்கி போயிட்டான். மைத்ரே இல்லே, இன்னும் காலேஜிலேருந்து வரல? இன்னைக்கு ஏதோ மீட்டிங்னு சொன்னான், வரத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. எம்ஏ முடிச்சுட்டு என்ன பண்ண போறா சிஸ்டர் அவ? கிளாஸ் எடுக்கணும்னு விழுந்து விழுந்து படிக்கிறாள். ரிசர்ச் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ எதுவும் சொல்வதற்கில்லை. ரிசர்ச்சு அது இதுன்னு பண்ணி என்ன பலன் குதிக்கப் போகிறது? இப்போது நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்? ஈசல் வந்து ரிப்போர்ட்டில் அப்புகிறதுன்னு வெளியில் வந்து உட்கார்ந்திருக்கேன். பெண் படித்து விட்டால் எல்லா சிறுமைகளும் போய்விடும், பொருளாதார சமத்துவம் வந்துவிடும் என்று நினைத்தோம். ஆனால் எவ்வளவு படித்தும் அந்த படிப்பெல்லாம் கொஞ்சமும் தேவைப்படாத இன்னொரு புறம்தான் நாம் வாழ வேண்டியிருக்கிறது. அந்த வாழ்க்கையையும் பணம் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கிறது. உண்மைதான் சிஸ்டர், என் தங்கைக்கு போன வருஷம் கல்யாணமாச்சு. என்னை விட அவள் 1.5 வயது தான் சிறியவள். அவள் எம்எஸ்சி ஹோம் சயின்ஸு. அவன் இன்ஜினியரிங் டிப்ளமா வாங்கி ஜூனியர் இன்ஜினியராகத்தான் இருக்கிறான். வரதட்சணை 5000, கல்யாணம் 20,000க்கு மேலே ஓடிவிட்டது. இப்போது போன மாதம் இவர் டெல்லிக்கு போயிருந்தப்போ
எங்கள் அம்மா வளையல் எடுக்க

0: கூட்டிகிட்டு வர சொல்லி அனுப்பியிருந்தாள். இவரை கண்டதும் அந்த அம்மா, அந்த சீர் செய்யலை, இந்த சீர் செய்யலை, வருஷாந்திர சீருக்கு காட்ரேஜ் பீரோ வாங்கி அனுப்புறேன்னு சொல்லி ஏமாத்திட்டா, வளைகாப்புன்னு இப்படி அனுப்ப முடியுமா, வந்து எல்லாம் செய்து வகையாக கூப்பிட வந்தால்தான் அனுப்புவோம் என்றெல்லாம் சொன்னாளாம். தீபாவளிக்கு மாப்பிள்ளைக்கு வைர மோதிரம் போட வேண்டும் என்றாளாம். இதற்கெல்லாம் எங்கள் வீட்டில் இவரை கோவில் வச்சு கும்பிட வேண்டும். இப்போ எல்லா சமூகமும் மோசமாயிட்டது சிஸ்டர். ஞானம் உள்ளூர சிரித்து கொள்கிறாள். இப்படி இழுந்து போனதால் தான் இந்த சிஸ்டர் முடி நரைத்து போய் கல்யாணமாகாமல் வரட்டு காலட்சேபம் செய்து கொண்டிருப்பதாக நினைக்கிறாள். இந்த மாதிரியெல்லாம் கேட்பதனால்தான் நம் பெண்கள் தங்கள் மேன்மையெல்லாம் மறந்து வேற்று ஜாதியில் சம்பந்தம் செய்து கொள்ள தயங்குவதில்லை. இப்போது ரொம்ப நடக்கிறது சிஸ்டர். கொஞ்ச நாளைக்கு பெரியவர்கள் முறுக்கி கொள்வார்கள், பிறகு சகஜமாக போகிறது என்று விவரிக்கிறாள் ஜானகி. ஓரளவு படித்து மறுமலர்ச்சி பெற்று நன்றாக வாழ வேண்டும் என்று முன்னுக்கு வந்தவர்கள் வெறும் உயர்குல பெயரை மட்டும் வைத்து கொண்டு கீழ்முகமாக போகிறவர்களை விட மேல்தான். கீழ்முகமாக போகிறதென்றால் எதை சொல்கிறீர்கள்? ஞானம் புன்னகை செய்கிறாள். இதெல்லாம் தான் ஒரு பெண்ணின் வாழ்க்கைக்கு அகாத விலை கேட்பது. அவளுடைய கல்வியையோ திறமையையோ மதிக்காமல் வெறும் சீர்செய் நேர்த்திகளில் எடை போடுவது எல்லாம் தான். நான் மது மாமிசம் கொள்பவர்களை பற்றி பேசவில்லை. உண்மைக்கு புறம்பாக துரோகம் செய்து கொண்டே பாசாங்கு செய்தல், சுயநலத்துக்காக எதை வேண்டுமானாலும் இழத்தல் எல்லாம் தான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: விளம்பரம்.
3: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 1:11. நேயர்கள் கேட்கவிருப்பது மகளிர் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுவது மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் மகளிர் பங்கு பெற நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்து டயல் பண்ணுங்கள். எந்த நம்பருக்கு டயல் பண்ணணும்னு கேட்குறீங்களா? கூறப்போகும் நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். அதாவது 2275230 மற்றொரு எண் 2275240. நம்பரை மறுபடியும் சொல்கிறேன், 2275230 2275240. வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணையை முன்னிணைத்து டயல் பண்ணுங்கள். உங்களுடைய விருப்ப பாடலை கேளுங்க. இது மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒரு பாடல், சிந்தாமல் சிதறாமல் படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா மதுமிதா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

இது மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. மகளிர் மட்டுமே பங்கு பெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் மகளிர் தங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி இது. அதற்காக மகளிர் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைல் போனை எடுத்து 2275230 மற்றொரு 2275240 என்ற நம்பர்களில் ஏதாவது ஒன்றுக்கு கால் பண்ணுங்க. வெளியூர் நேயர்கள் 0413 என்ற கோட் நம்பரை சேர்த்து டயல் பண்ணுங்க. உங்களுடைய விருப்ப பாடலை கேளுங்க. இது மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹரிஹரன் குரலில் வருவது காதல் சொல்ல வந்தேன் படத்திற்கான பாடல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மகளிர் உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் மகளிர் பங்கு பெற நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்து டயல் பண்ணுங்கள் 2275230, மற்றொரு எண் 2275240. வெளியூர் நேயர்கள் 0413 என்ற கோட் நம்பரை சேர்த்து டயல் பண்ணுங்கள். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் முதல் மகளிர், வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா.
1: நான் பர்வீன் திருவண்ணாமலை சார்.
0: ஓகே, நிகழ்ச்சிக்கு முதல் தடவை வரீங்களாம்மா?
1: ஆமாம் சார்.
0: நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப சந்தோஷமும் கூட. இந்த மாதிரி வரக்கூடிய நேயர்கள் விருப்பம் மற்றும் நம்மளுடைய ஃபோனின் ப்ரோக்ராமில் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே நீங்கள் வந்து பங்கு பெறணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம்.
1: சரி,
0: இன்னைக்கு உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: செம்பருத்தி படத்துலேருந்து பட்டுக்குழு அந்த பாட்டு ப்ளே பண்ணுங்களேன்.
0: கண்டிப்பாக உங்களுக்காக இந்த பாடல் கொடுக்குறோம். இந்த பாடல் கேட்கறதுக்கு ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும் இல்லைங்களா?
1: ஆமாம்.
0: அந்த மாதிரி இந்த பாடல் இப்போ இந்த டைமில் நீங்கள் கேட்கறதுக்கு என்ன காரணம்?
1: அது வந்து இசையா நல்லா இருக்கும், அது வார்த்தைகள், அது அழகான லைன்ஸ், அதுதான் பிடிக்கும்.
0: கவிதை நயத்தோடு இருக்குன்றீங்க?
1: ஆமாம் ஆமாம்.
0: ஓகேங்கம்மா, நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப நன்றி. உங்களுடைய விருப்ப பாடல் செம்பருத்தி படத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்கு, கேளுங்க. இந்த மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்க உடனே டயல் பண்ணுங்கள் 2275230, மற்றொரு எண் 2275240.

0: இது மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அடுத்த மகளிர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுகிறேன் சார்.
0: ஓகேம்மா, நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி, அண்ட் சந்தோஷமும் கூட. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பாடல் என்ன?
1: படம் வந்து தாய் மனசு, பாடல் வந்து தூதுவளை இல அரைச்சி.
0: ஓகே, இந்த பாடல் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
1: பிடிக்கும் சார்.
0: அப்போனா இந்த பாடல் பிடித்ததுக்கான காரணம், இப்போ நீங்கள் இந்த பாடல் கேட்கறதுக்கு என்ன ரீசன்?
1: நல்லா இருக்கும் சார் கேட்கறதுக்கு.
0: ஓகே, இந்த லஞ்ச் டைமில் கேட்டுக்கிறதுக்கு ஒரு இனிமையான ஒரு பாடல், அவ்வளோதான்.
1: ஆமாங்க சார்.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப நன்றி. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுடைய விருப்ப பாடல் தாய் மனசில் இருந்து வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப நன்றிங்கம்மா.
1: தேங்க்யூ சார், வாய்ப்புக்கு நன்றிங்க சார்.
0: ரொம்ப நன்றி.

நேயர்களே, மகளிராகிய நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்க உடனே உங்களுடைய மொபைல் ஃபோன் எடுங்க, நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். எந்த நம்பருன்னு கேட்குறீங்களா? 2275-2330, மற்றொரு எண் 2275-2440. வெளியூர் மகளிராக இருந்தீர்கள் என்றால் 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். உங்களுடைய விருப்ப பாடலை கேளுங்கள். இது மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி.

0: நேரம் 1:25. இது மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் மகளிர் கால் பண்ணி அவங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்குறாங்க. ஒவ்வொரு பாடலும் கேட்கறதுக்கு தெகிட்டாதான் இருக்கக்கூடிய ஒரு சுவையான பாடலாகவே இருக்குது. அந்த வகையில் நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அடுத்த மகளிர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார், எங்கேருந்துமா பேசுகிறீங்க?
1: நான் கும்பகோணத்துலேருந்து ஸ்ரீ வித்யான்னு பேசுகிறேன் சார்.
0: ஓகேம்மா, நிகழ்ச்சி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல் தடவை பேசுகிறீங்களாம்மா? என்ன வழங்கலாம்? இந்த பாடலுக்கு பிடித்ததுக்கான காரணங்கள்?
1: இல்லை, எனக்கும் பிடிக்கும், எங்கள் ஹஸ்பண்டுக்கும் அந்த பாட்டு பிடிக்கும். அதனால அந்த இது அதுக்காக கேட்டுக்கேன் சார். இப்போ
0: இந்த நிகழ்ச்சியில் அவருக்காக இந்த பாடலை நீங்கள் கேட்குறீங்க. ஓகேம்மா, நிகழ்ச்சி வந்து ரொம்ப நன்றி. உங்களுடைய விருப்ப பாடல் உன்ன நினைச்சேன் பாட்டு படித்தேன் படத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்கு, கேளுங்க.
1: தேங்க்யூ சார், தேங்க்ஸ்.
0: இது மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கு பெற மகளிர் செய்ய வேண்டியது 2275-2330, மற்றொரு எண் 2275-2440. இந்த நம்பர்களில் ஏதாவது ஒன்றிற்கு கால் பண்ணுங்கள், உங்களுடைய விருப்பப்பாடலை கேளுங்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பது மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அடுத்த மகளிர். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கம்மா. அம்மா பேர் யாரு, என்ன, எங்க இருந்து தெரிஞ்சுக்கலாமா?
1: நான் பிள்ளையாரத்துலேருந்து ஜோதி மீனாகன் பேசுறேன்.
0: ஓகேம்மா, நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்ன பாடல்மா கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்துட்டு என்ன நம் படத்துல இருந்து நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அந்த பாடல் வேணுங்கய்யா. ஒரு சின்ன டிப்ஸ்
0: சொல்லுங்கம்மா. நீங்க கொடுக்கறது இப்போ உணவு குறிப்புகளா இல்ல உடல் நல சார்ந்த குறிப்பு?
1: இல்ல இல்ல, உடல் இல்ல. இந்த பறவைங்களுக்காக ஒரு சின்ன ஒரு எப்படின்னாக்கா, நம்ம காலன் ராட்டங்கள்லாம் நம்ம வந்துட்டு அதையும் உபயோகப்படுத்தலாம். எப்படின்னாக்கா, இதை கட் பண்ணி சின்ன ஒரே அட்டாதான் இருக்கும், அதை கட் பண்ணி ஒரு நாலு சைஸ்ல நாலு பக்கமா அப்படியே ஒட்டிட்டு கீழே ஒட்டிட்டு நல்லா வாசப்படி போல வச்சு அதாக நூல் போட்டு கட்டி ஒயர வச்சுட்டோம்னு வச்சுங்க. அதுல தீவனம்லாம் போட்டு அரிசி கம்பு வருகையாட்டாயிலும் போட்டு நம்ம ஒயரை அந்த மரத்துல கட்டிட்டோம்னாக்கா சின்ன சின்ன சித்துங்க சின்ன சின்ன குருவிங்களா வந்து அதை சாப்பிடுங்க. எங்க வீட்டுல என்னுடைய பேரன் அப்படித்தான் சேர்ந்து வச்சிருக்கான்.
0: இப்ப உங்க வீட்டுக்கு நிறைய குருவிகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு, கிளி சிட்டு குருவிகள் எல்லாம் வருது.
1: ரொம்ப ரம்யமா இருக்கு, நல்லா இருக்கு.
0: அதாவது
1: ஒரு ரெண்டு மூணு அத்தைங்களும் அது போல சேர்ந்து வச்சிருக்கோம்.
0: ஆமா, சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாக்கிறதுல இதுவும் ஒரு பங்கு. பறவைகள் வந்து சூழ்நிலை காரணிகளில் ஒரு முக்கியமான உறுப்பினர், அவங்கள நம்ம வந்து பாதுகாக்கணும். ஆமாம், ஒரு சூழ்நிலைக்கு தக்கவாறு ஒரு தகவல் சொல்லியிருக்கீங்க. நம்ம நேயர்கள் கண்டிப்பாக அதையும் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுடைய விருப்ப பாடல் என் அண்ணன் படத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்கு, நீங்கள் கேட்கலாமா? நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் மகளிராகிய நீங்களும் பங்கு பெற உடனே ஃபோன் பண்ணுங்கள். 2275230 மற்றொரு எண் 2275240.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது மகளிர் நேரம். நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அடுத்த மகளிர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார், எங்கிருந்துமா பேசுறீங்க, உங்க நேம் சொல்லுங்க.
1: அக்ஷயா, கும்பகோணம்.
0: ஓகே, நிகழ்ச்சி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்ன பாடல்மா கொடுக்கலாம்?
1: அபியும் நானும் படத்திலிருந்து வாபா என்ற உதய சாங்.
0: ஓகே, உங்களுடைய விருப்ப பாடல் அபியும் நானும் படத்திலிருந்து நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்களா காலேஜ் படிக்கிறீங்களா?
1: ஸ்கூல்.
0: எந்த ஸ்டாண்டர்ட்?
1: 6வது.
0: ஓகே, நல்லா படிப்பீங்களா? உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்னா எது சொல்லுவீங்க?
1: மேக்ஸ்.
0: ஓகே, அப்போ மேக்ஸில் நீங்கள் வந்து புலி. ஓகே, அதனால தான் இந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான ஒரு பாடல் உங்களுடைய விருப்ப பாடலாக நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. படம் அபியும் நானும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த படத்துலேருந்து உங்களுக்கான பாடலை நாங்கள் கொடுக்குறோம். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா.
1: நன்றி சார்.
0: மகளிர் ஆகிய நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்க உடனே உங்கள் ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். 2275230, மற்றொரு எண் 2275240. வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன்னெடுத்து டயல் செய்யுங்க. உங்களுடைய விருப்ப பாடலை கேளுங்கள். இது மகளிர், உங்கள் சாய்ஸ்.

0: நேரம் 1:40:30 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அடுத்த மகளிர். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம், நன்றி. யார், உங்க நேம் சொல்லுங்கம்மா. நேம், எந்த பிளேஸ்ல இருந்து நீங்க கால் பண்ணிருக்கீங்க?
1: நேம் நவநீதம், கடலூர். ரெட்டிக்குப்பம்.
0: ஓகே, கடலூர் மாவட்டம் ரெட்டிக்குப்பம். சரிங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் நீங்க விருப்பப்படல கேட்க போறீங்க இந்த நிகழ்ச்சியில?
1: பாபு படத்துல இருந்து இதோ என் தெய்வம்.
0: ஓகே, இந்த பாடல் கேட்கறதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்குங்களாமா? இப்ப இந்த டைம்ல இந்த அடிக்கடி மனசுல நீங்க வந்து பாடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாடல். ஓகேம்மா, இப்ப நீங்க நிகழ்ச்சிக்கு முதல் தடவை வந்திருக்கீங்களா? இதுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் இந்த நம்மளுடைய லைவ் ஃபோனின் ப்ரோக்ராமில் எல்லா நிகழ்ச்சியிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுடைய விருப்பப்பாடல் பாபு படத்துலேருந்து நாங்கள் கொடுக்குறோம். நிகழ்ச்சி நம்ம நேயர்களோடு சேர்த்து நம்ம நிகழ்ச்சியும் பாட்டையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப நன்றிங்கம்மா.
1: நன்றி, நன்றி.
0: நேயர்களே, மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நம்மளுடைய நேயர்கள் ரொம்ப முத்து முத்தான கேட்க தெகிட்டாத பாடலெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையிலும் நீங்களும் உங்களுடைய விருப்பப்பாடலை கேட்க ஆசைப்பட்டீர்கள் என்றால் உடனடியாக உங்களுடைய ஃபோனை எடுத்து டயல் பண்ணுங்கள். 2275230 மற்றொரு 2275240 இந்த இரண்டு நம்பர்களில் ஏதாவது ஒன்றுக்கு கால் பண்ணுங்கள். இது மகளிர் உங்கள் சாய்ஸ்.

மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் மகளிர் தங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்க டயல் பண்ணுங்கள். 2275230 மற்றொரு எண் 2275240 வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன்னிணைத்து டயல் செய்து உங்களுடைய விருப்ப பாடலை கேளுங்கள். நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன்.

0: நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருவது அருண்மொழி சித்ரா குரல்களில் செவ்வந்தி படத்திற்கான பாடல்.
1: செவ்வந்தி செவ்வந்தி செவ்வந்தி செவ்வந்தி.

நேயர்கள் இதுவரை கேட்டது மகளிர் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்றது மகளிர் உங்கள் சாய்ஸ். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: என்றும் இனியவை நிகழ்ச்சியில். அடுத்ததாக
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி எண் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அதே கண்கள் படத்திற்கான பாடலை கேட்கலாம். பாடலுக்காக குரல் கொடுத்திருப்பவர்கள் TM சௌந்தரராஜன், P. சுசீலா.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 2:40, 7:00. தாளத்தரங்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: அதாவது சொல்லுங்க.

0: ஸ்மார்ட்டாகுங்க.
1: இன்றைய தாளத்தரங்கம் நிகழ்ச்சியில் இடம்பெற இருப்பது சத்துஸ்ர ஜாதி திருப்பட தாளம். தாளத்தை தவிலில் வாசிக்க இருப்பவர் தொல்லாமூர் எம் ராஜாராம் அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தாளத்தரங்கம். நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தாளம் சதுஸ்ர ஜாதி திருப்புடை. தாளத்தை தவிலில் வாசித்தவர் தொள்ளாமூர் எம் ராஜாராம் அவர்கள்.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்.

பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட, இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கு இடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

0: ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.
1: இசைப்பயிற்சி கேட்டோம். கற்பித்தவர் சீதா நாராயணன் அவர்கள், மாணவியர் எஸ் வர்ஷினி, விஸ்ருதி கிரீஷ் ஆகியோர். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, 15 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி அணை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாவலூர் கோட்டப்பட்டு ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, திருவாரூர் மாவட்டம்

0: முத்துப்பேட்டை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, கரூர் மாவட்டம் பாலவிடுத்தி, பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சேந்துறை 4 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகுடி, கும்பகோணம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், துறையூர் வத்தலை அணைக்கட்டு, திருப்பூண்டி, செட்டிக்காடு, டிபாலூர், வேப்பூர், லப்பைக்குடி காடு, மீமாத்தூர், அகரம் சீகூர், ஆண்டிமடம் வட்டாட்சியர் அலுவலகம், மணல்மேடு, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, தாளவாடி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், முசிறி, மயிலம்பட்டி, ஊத்து, லால்பேட், கரம்புக்குடி, அதிராமப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, பெலாந்துறை, நம்பியாறு அணை, சமயபுரம், நாலுமுக்கு, ஜெயங்கொண்டம், கிளென்மார்கன், குருவடி, காமாட்சிபுரம், நெய்வேலி, பாடாலூர், சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில், காக்காச்சி, மாயனூர், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அரியலூர், நெய்வாசல் தென்பதி, குளித்தலை, தொழுதூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் 3 முதல் 6 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 38.6 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.8 டிகிரி செல்சியஸ் அரியலூரில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.9 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கடலூர், தருமபுரி, நாகப்பட்டினம், நாமக்கல், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, ஈரோடு, கரூர், கடலூர், ராமநாதபுரம், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் பல இடங்களிலும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மழைக்கு வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். நாளை மறுநாள் 19ஆம் தேதியன்று தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 20ஆம் தேதியன்றும் 21ஆம் தேதியன்றும் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 22ஆம் தேதியன்றும் இதே வானிலை நிலவக்கூடும். 23ஆம் தேதியன்று தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான முதல் சற்று பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே விஷால் சர்மா. प्रधानमंत्री नरेंद्र मोदी आज स्वीडन की 2 दिन की यात्रा पर गोतेनबर्ग पहुंच रहे हैं. श्री मोदी प्रधानमंत्री उल्फ क्रिस्टर्सन के निमंत्रण पर स्वीडन जा रहे हैं। श्री मोदी की यात्रा का उद्देश्य तकनीक में तेज परिवर्तनों और जटिल भू राजनीतिक चुनौतियों के दौर में सहयोग के नए आयाम तलाशना है। हमारी संवाददाता ने बताया है कि इस दौरान श्री मोदी प्रधानमंत्री उल्फ क्रिस्टर्सन के साथ द्विपक्षीय संबंधों की समीक्षा करेंगे। दोनों प्रधानमंत्रियों के साथ साथ

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 3:10 பன்மொழி பாடல்கள் கேட்கலாம். ஆம் நேயர்களே, ஹிந்தி, மலையாளம் மற்றும் தெலுங்கு மொழி பாடல்களை கேட்கும் நிகழ்ச்சி இது. வருவது டில் டு பாகல்ஹை என்ற ஹிந்தி மொழி படத்திற்காக லதா மங்கேஷ்கர், உதித் நாராயணன் பாடிய பாடல்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 3:30, 10:00. சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இடம்பெறுவது சங்கரன் நம்பூதிரி அவர்கள் பாடியிருக்கும் சுவாதி திருநாள் கிருதிகள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது பாவையே கோபபாலம் என்று தொடங்கும் கிருதி. புஷ்பலத்திகா ராகம் ரூபக தாளம். கேட்கும் முன் விளம்பரம்.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
3: மாட்டிக்கிட்டீங்க,
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கலையாமி நந்த கமனிய என்று தொடங்கும் சுவாதி திருநாள் கிருதி, கன்னட ராகம் தாளம் ரூபகம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக பண்ண கேந்திர சயன என்று தொடங்கும் சுவாதி திருநாள் கிருதி ராக மாளிகை தாளம் ரூபகம் கேட்கும் முன் விளம்பரம்.

சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் இதுவரை சங்கரன் நம்பூதிரி அவர்கள் பாடியிருக்கும் சுவாதி திருநாள் கிருதிகள் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

வாழ்வோம் நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனி. இதில் நடித்தவர்கள் தளவாய் எம் மனோகரன், எஸ் நந்தினி, எம் ஜெகநாதன், எஸ் பார்வதி, எம் ஜோதி பாலசுப்ரமணியன், ஆர் ஜெயகோமதி நாயகம், கே விஜயகுமார் மற்றும் பொன் ரமேஷ்குமார் ஆகியோர். அமைப்பு எஸ் விஜயகுமார்.

0: பார்வதி,
1: வீட்டுக்குள்ள தானே இருக்கேன், ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க?
0: பார்வதி, ஐஸ் வண்டிக்கார வந்திருக்கான் போல் இருக்கு. பெல் சத்தம் கேட்குது. வெயிலுக்கு ஐஸ் சாப்பிடும் போல் இருக்கு. ரெண்டு பேரும் ஐஸ் சாப்பிடலாம், வாங்கிட்டு வரையா?
1: ஆனா இது ஐஸ் வண்டிக்கார சத்தம் மாதிரி தெரியலையே. இருங்க, ஜன்னல திறந்து பாக்குறேன். என்னங்க, கொஞ்சம் இங்க சீக்கிரம் வாங்க, இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க.
0: என்ன பார்வதி, என்னாச்சு? ஆட, பக்கத்து வீட்டுக்கார புது பைக் வாங்கியிருக்கான்.
1: அவங்க வண்டியை பார்த்து நம்ம பொறாமப்படணுமா? அதான் சத்தமா மணியாட்டி சொல்றாங்க.
0: நாம வாங்கின 40-inch டிவி ஆட்டோவில் வந்து இறங்கினதை பார்த்துட்டு அதுக்கு போட்டியாக தான் வண்டி வாங்கியிருக்காங்க. போக போக நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கும் போல இருக்கு.
2: எங்க பெல்ல நல்ல சத்தம் வர மாதிரி ஸ்பீடா ஆட்டுங்க.
3: அட, இதுக்கு சவுண்ட் அவ்வளவுதான் வரு. சவுண்ட் அதிகமா வேணும்னா சாப்பாட்டை தட்டத்தான் தட்டணும். ஆமா, வண்டியை கோயில்ல பூஜை பண்ணித்தானே கொண்டு வந்தோம், மறுபடியும் எதுக்கு வீட்டு முன்னாடி இப்படி பண்ற?
2: எங்க, நம்ம பைக் வாங்கினதே பக்கத்து வீட்டுக்கு போட்டியாதான். முதல்ல அவங்க வண்டியை பார்க்கட்டும்.
3: அட, ஆல்ரெடி அவங்க நாம என்ன பண்றோம்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏமா, அவங்களுக்கு நமக்கும் இருக்கிற சண்டையில் அவங்க ஃப்ரிட்ஜ் வாங்கினாங்க, போட்டிக்கு நம்ம பெரிய டிவி வாங்கினோம், அவங்க கட்டில் வாங்கினாங்க, நம்ம சோபா வாங்கினோம், அவங்க ஏசி வாங்கினாங்க, நம்ம வண்டி வாங்கியிருக்கோம், அவங்க பையனை ஊட்டி கான்வென்ட்டில் சேர்த்து விட்டாங்கன்னு நாம் நம்ம பையனை கொடைக்கானல் கான்வென்ட்டில் சேர்த்து விட்டுருக்குறோம். இப்படியே அவங்களுக்கு போட்டியாக பொருளை வாங்கி வாங்கி அவங்க பொறாமப்படட்டும்னு 4 வீட்டு சாமானை சேர்த்து வச்சுருக்குறோம். வாங்கின பொருளுக்கே இன்னொரு வீடு கட்டணும் போல இருக்குதாப்பா.
2: இது நம்ம மான பிரச்சனைங்க. அவங்க நமக்கு ப்ரெஷர் ஏறட்டும்னு பண்ணும்போது நாமளும் அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கணுங்க, அப்போதான் நமக்கு ப்ரெஷர் குறையும்.
3: போதுமா, போது போது, நீ பேசுறது எனக்கு இன்னும் ப்ரெஷர் ஏறிடு போல இருக்குது.
2: சரி சரி, வண்டியை எடுங்க. அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் வீட்டை பூட்டிட்டு வரேன். மருதமலை வர போயிட்டு வரலாம்.
3: போயிட்டு வரலாம், போயிட்டு வரலாம்.

0: அப்பா பாப்பா, என்ன வெயில் என்ன வெயில்! ஆஃபீஸில் இருந்து வீடு வர்றதுக்குள்ளே தினம் பெரிய சாதனையாகவே இருக்குது. பார்வதி, பார்வதி, என்ன நெய் வாசம் வீட்டை தூக்குது?
1: வாங்க வாங்க, பக்கத்து வீட்டிலேருந்து நெய் வாசம் வந்துச்சா? உன் வீட்டிலேருந்து மட்டும்தான் நெய் வாசம் வருமா? என் வீட்டிலேருந்து வரும்னு இன்னைக்கு நெய் தோசை, நெய் ரோஸ்ட்டு, நெய் பணியாரம்னு எல்லாம் சுட்டி அடுக்கி வச்சுருக்கேன். வாங்க வாங்க, சாப்பிட்லாம்.
0: ஆமாம், நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷாச்சு, ஒரு நாளாவது நெய்யில் தோசை சுட்டு போட்டிருப்பியா? சண்டைக்காரி வீட்டில் நெய் வாசம் வீசுதுன்னு நம்ம வீட்லேயும் வீச வச்சுட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, இப்படியாவது நான் இன்னைக்கு நெய் தோசை சாப்பிட போகிறத நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
1: என்னங்க என்னங்க
0: என்ன பார்வதி?
1: சாப்பிட்டு முடிங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்.
0: விஷயமா? அம்மா தாயே, முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு, நான் அப்புறமா சாப்பிட்றேன்.
1: பசியோடு வந்திருக்கீங்க, முதல்ல சாப்பிடுங்க, அப்புறமா நான் சொல்கிறேன்.
0: வேண்டாம்மா, சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீ சொல்கிற விஷயத்தால் என் வயிறு கலக்கிட போகுது. முதல்ல என்னன்னு சொல்லு, அப்புறம் நான் சாப்பிட்றேன்.
1: வர அஞ்சாந்தேதி நம்ம கல்யாண நாள் வருது இல்லையா?
0: ஆமாம், வைகாசி அஞ்சாந்தேதி நம்ம கல்யாண நாள். ஓ, கல்யாண நாள் அன்னைக்கு ஊட்டியில் ஃப்ளவர் ஷோவும் வருது, அதனால் ஊட்டி கூட்டிகிட்டு போக சொல்கிறேன், கரெக்டா?
1: ஐயோ.

0: ஓ, அது இல்லைங்க, அதை விட முக்கியமான விஷயம்.
1: அதை விட முக்கியமானதான் பார்வதி, நேர ஆக ஆக பிரஷர் ஏறுது. முதல்ல உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன்.
0: சரி, நீங்க எப்பவோ சாப்பிடுங்க, நான் சொல்றத மட்டும் கேளுங்க. நாம ஒரு கார் வாங்கலாம்னு சொல்ல வந்தேன்.
1: என்னது, காரா?
0: ஆமாங்க. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நான் கொடியில துணி காய போட்டுட்டு இருந்தேன். அந்த நேரத்துல பக்கத்து வீட்டு ராதா அவ புருஷனோட புது வண்டியில ஏறி என்ன நக்கலா பார்த்து சிரிச்சிட்டு போறா. எனக்கு ஒரே அழுகையா

0: ஒரு பிளாஸ்டிக் கார் வாங்கி நம்ம வீட்டு ஷோகேஸில் வேணால் வைக்கலாம். இப்போ அதுதான் என்னால் முடியும்.
1: அப்படின்னா அடுத்தவங்க கிட்ட நான் அவமானப்பட்டா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் போல இருக்கே.
0: பார்வதி, 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குற எங்கள் முதலாளிக்கே கார் கிடையாது தெரியுமா? நாம் மட்டும் கார் வாங்கிறது எங்கள் முதலாளிக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வையே, நாம் வசதியாக இருக்கும்னு நினச்சிட்டு இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட்டவே கட் பண்ணிடுவார்.
1: நாம் கார் வாங்கிறத உங்கள் முதலாளிக்கு ஏன் சொல்கிறீங்க? காரை வாங்கிட்டு சத்தம் இல்லாமல் வீட்டு மாடி நிறுத்திக்க வேண்டியது தானே, இது கூட அவங்களுக்கு சொல்லித்தரணும்.
0: என்ன நீ கார் வாங்குறது என்னமோ சர்வ சாதாரணமாக ஒரு கர்ச்சிப்பு வாங்குற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. கார் வாங்க 5 லட்சம் 10 லட்சம் பணம் தேவைப்படுமே, அதுக்கு எங்கே போகிறது? நீ அதெல்லாம் யோசிக்கவே மாட்டியா?
1: நான் நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன். உங்களை யார் புது கார் வாங்க சொன்னா?
0: நீ சொல்கிறது புரியலையே.
1: புரிகிற மாதிரி சொல்கிறேன், கேளுங்க. கார் டீலர்கிட்ட வேலை பார்க்குறாருல என் மாமா, அவர் சொன்னார் பழைய யூஸ்டு காரெல்லாம் 1 லட்சம் ரூபாயிலேருந்தே இருக்கும் மாமா, அதை வாங்கிப்போம்.
0: என்ன, 1 லட்சம் ரூபாய்க்கு காரா? பார்த்துமா, 1 லட்சம் ரூபாய்க்கு இன்ஜின் இல்லாமல் வெறும் காரோட பாடியை மட்டும் கொடுக்க போகிறாங்க.
1: எங்கள் மாமா எப்பவும் நமக்கு நல்லது தான் சொல்லுவார், அவர் சொன்னால் நல்லா தான் இருக்கும், நம்பிக்கையோடு வாங்குவோம்.
0: சரிம்மா, இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்ணுறது? ஏற்கனவே நம்ம பக்கத்து வீட்டுக்கார 1 ரூம் எக்ஸ்ட்ரா எடுத்தான்னு நாம் லோன் வாங்கி 3 ரூம் எடுத்தோம். அந்த லோன் வேறு இருக்கே.
1: நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, 1 லட்சம் ரூபாய்க்கு உங்ககிட்ட 1 பவுன் மோதிரமும் 2 பவுன் செயினும் இருக்கே, அதை பேங்க்ல வச்சு காரை வாங்கிடலாம். எப்படி என் யோசனை?
0: போற போக்க பார்த்தா என்னையே யாருக்கிட்டையாவது அடமானம் வச்சாலும் வச்சிருவ போல இருக்கே.
1: இப்ப இருக்க சூழ்நிலைக்கு நம்ம அடமானத்தை விட நம்ம தன்மானம் தான் பெருசு.
0: என்ன பண்றது?

0: என்னராதா பக்கத்து வீட்டையே பார்த்துட்டு இருக்கிற, இன்னைக்கு மாடு குதிரைன ஏதாவது வாங்கி கட்டி வச்சிருக்காங்களா?
1: அது இல்லைங்க, பார்வதியோட மாமனார் ஊர்ல இருந்து வந்திருக்கார் போல இருக்கு. வாசல்ல உட்கார்ந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு, பாத்தீங்களா?
0: ஓ, அவரை நீ இப்பதான் பாக்குறியா? நான் காலையிலேயே அவர் பார்த்துட்டேன், சித்திரக்கணிக்கு வந்திருக்காரு போல இருக்குது.
1: சரி சரி, பக்கத்து வீட்டு பார்வதியோட மாமனார் வந்திருக்காருன்னு. எம் மாமனார்? அதான், உங்க அப்பாவை நம்ம வீட்டுக்கு வர சொல்லிடாதீங்க. உங்க அப்பா உடம்பு சரியில்லாதவர், எப்போ பார்த்தாலும் இருமிக்கிட்டே இருப்பாரு, எந்நேரமும் பாத்ரூம்க்கு நடந்துக்கிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அங்க வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு புலம்பிட்டே வேற இருப்பாரு. எப்போ பார்த்தாலும் சுடுதண்ணி சுடுதண்ணின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அவர் வந்தா வீடு ஆஸ்பத்திரி மாதிரி ஆயிடும். அவரை பார்க்கவே ஒரு ஆள் வேணும். பக்கத்து வீட்டினால எனக்கு வேற ப்ரெஷர் இறங்கவே மாட்டேங்குது. எத்தனை மாத்திரை தான் நான் சாப்பிட்றது?
0: ராதா, ஒரு தப்பு நடந்து போச்சு. ராதா,
1: என்னங்க என்னாச்சு?
0: நம்ம பக்கத்து வீட்டு பகையினால அவங்க எது வாங்கினாலும் போட்டிக்கு நாமளும் எதையாவது வாங்கிடுறோம். பக்கத்து வீட்டு பார்வதியோட மாமனார் வந்திருக்காருன்னு தெரிஞ்சா கோபப்பட்ட நீ போட்டிக்கு எப்படியும் உன் மாமனாரை, அதாவது எங்க அப்பாவை, உடனே கிளம்பி வர சொல்லுவேன்னு நினைச்சு காலையிலேயே அவர் வந்து ஆட்டோவில் இறங்கும் போத எங்க அப்பாவையும் உடனே கிளம்பி வர சொல்லிட்ட. பக்கத்து வீட்டுக்கார ஆட்டோர் வந்து இறங்கினதுனால எங்க அப்பாவை கார்ல வந்து இறங்கணும்னு ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணியிருக்க. அநேகமா இன்னொரு 5 நிமிஷத்துல எங்க அப்பா கம்பீரமா கால் டாக்ஸில வந்து இறங்கிடுவாருன்னு பாரு. அதோ அதோ அப்பா வந்துட்டாரு. அப்பா வந்துட்டாரு பொருளுக்கு. அப்பா வாங்கப்பா, வாங்க வாங்க.
2: வர்றேன்டா வர்றேன். நீயே ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து கூட்டிட்டு போயிருக்கலாம்.
0: அப்பா, உங்களை காரில் கூட்டிட்டு வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். நீங்க வேற ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க, அதான் காரவே அனுப்பிச்சு விட்டேன்.
1: வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? அத்தை நல்லா இருக்காங்களா?
2: ஏதோ மாத்திரை மருந்துல என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குமா. உங்க அத்தையும் எனக்கு நேரத்துக்கு பக்குவமா சமைக்கணும், நேரத்துக்கு மருந்து மாத்திரை கொடுக்கணும், அதனால நானும் வந்து உங்களோட இருந்து பாத்துக்கிறேன்னு சொன்னான். நான் தான் ஓவர் வெயிலா இருக்கு, நீ வர வேண்டாம், எல்லாம் என் மருமக பாத்துக்குவான்னு ரயிலேறி வந்து

0: தெமா.
1: ஆமா ஆமா, உங்களை எல்லாம் பார்த்துக்கதான் நான் ஒருத்தி இருக்கேனே, அப்புறம் எதுக்கு அத்தை?
2: சரி சரி ராதா, நீ போய் அப்பாவுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வாப்போ.
0: அம்மா ராதா, மதியம் சாப்பிட வேண்டிய மாத்திரையே இன்னும் சாப்பிடல, அதனால கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொண்டு வாமா. அப்படியே வரும்போது சுகர் போட்டும் போடாமையும் சூடாக இருக்கிற மாதிரியும் ரொம்ப சூடும் இல்லாத மாதிரி ஒரு டீ போட்டு கொண்டு வாமா. முடிஞ்சா செம்பு டபரா செட்டில் கொண்டு வாமா.
1: நான் சொன்னது கரெக்டாக நடக்குது பார்த்தீங்களா?
0: கரெக்டா? என்ன நடந்தது, என்னம்மா சொல்ற?
2: அது அது ஒன்றும் இல்லைப்பா. அது நீங்கள் வந்ததுமே சக்கரை கப்பியாக டீ போட்டு கொடுக்கணும்னு ராதா சொன்னா, அது நீங்களே கேட்டுட்டீங்கன்னு ராதா ஞாபகப்படுத்தா இல்லை ராதா?
1: ஆமாம் ஆமாம்.
2: ராதா போய் டீ போட்டு கொண்டு வாப்போ.
0: கோபி
2: சொல்லுங்கப்பா.
0: பக்கத்து வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா? என் சிநேகிதன் சிவராம வந்திருக்கானா?
2: ஆ வந்திருக்காருப்பா. ஆனால் இப்போ எங்களுக்கு அவங்களுக்கு பேச்சுவார்த்தை இல்லைப்பா, நீங்களும் அங்கே போகக்கூடாதுப்பா. மனசில் வச்சுட்டு பெசாமல் வீட்டுக்குள்ளே இருங்கப்பா.
0: என்னப்பா, ரெண்டு குடும்பமும் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் மாதிரி ஒத்துமையாக இருந்தீங்க, இப்போ திடீர்னு பேசிக்கிறதுன்னு சொல்கிறீங்களே, ஏன்ப்பா என்னாச்சு?
2: அது பெரிய கதைப்பா, அதனால் பெரிய சண்டையே வந்துருச்சு போங்க.
0: அதுதான் என்னங்கிற?
2: அப்பா அவங்க வீட்டு குப்பை பறந்து வந்து நம்ம வீட்டுக்குள்ளே விழுந்துருச்சு. அதை ஏன்னு கேட்டதுக்கு அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறான், காற்றடிச்சா பறந்து தான் வரும்னு சொல்லிட்டான். இது என்னப்பா நியாயம் இது?

0: தாதா, என்னது வீட்டுக்குள்ள ஒரே புகையா இருக்குது? ஜன்னல திறந்து என்ன பாரு.
1: ஆமா, ஒரே புகையா வருது. இருங்க பாக்குறேன். என்னங்க, கொஞ்சம் இங்க வாங்க.
0: ஏன், என்னாச்சு?
1: எதிர் வீட்டுல கார் வாங்கிருக்காங்க போல இருக்கு.
0: காரா? என்ன சொல்ற? அட, ஆமா, கார் வாங்கிக்கிறாங்க. அட, அவன் வருமானத்துக்கு காரா? எப்படி வாங்கினா?
1: ஏங்க, இதெல்லாம் பார்த்தா எனக்கு தலையே சுத்துதுங்க. நான் ஒன்னு சொல்லுவேன், கேப்பீங்களா?
0: என்னது? ஒன்னு சொல்ல போறியா? அம்மா தாயே, இதுக்கு மேல வாங்கறதுக்கு ரயிலும் ஏறாப்பிடன்னு தான் இருக்கு. அதையெல்லாம் நம்மளால வாங்க முடியாதுமா?
1: கவலையே படாதீங்க. இனிமே நாம ஒண்ணுமே வாங்காத மாதிரி நான் ஒரு முடிவு பண்றேன்.
0: வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போயிடலான்னு சொல்றியா?
1: எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்த சொல்றீங்களா?
0: நீ சொல்றது புரியலையே.
1: பக்கத்து தெருல பரிகாரம் பரமசிவம்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட போய் நம்ம குறைய சொன்னா நம்ம வீட்டுக்கு வந்து நடு வீட்டில் நின்று அவர் சுத்தி போடுவாராம். அப்படி அவர் நம்ம வீட்டில் வந்து சுத்தி போட்டா நாம மனசுல என்ன நினைக்கிறோமோ அது 30 நாள்ல நடந்துருமா?
0: என்னம்மா இது, ஒரு லாஜிக் இல்லாம பேசுற. அவர் வீட்டுக்கு வந்து நடு வீட்டில் சுத்தி போட்டா நம்ம வீட்டை டைல்ஸ் தான் உடையும்.
1: எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு விளையாட்டு தான். அவரு சுத்தி போடுறது சுத்தி இல்லை, இல்லைங்க, எலுமிச்சம்பழத்தை.
0: எலுமிச்சம்பழத்தினால நாம நினைச்ச காரியத்தை எல்லாம் பண்ணலாம்னா நான் வேலைக்கு போகாம சம்பாதிக்க சுத்தி போட சொல்றியா?
1: ஏங்க, நம்புனா தான் நடக்கும். வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா?
0: சரி சரி, எதுக்கு எலுமிச்சம்பழத்தை சுத்தி போடலாங்கிற?
1: வீட்டை வித்துட்டு வெளியே போக தான்.
0: நம்ம வீட்டையா?
1: நம்ம வீட்டை இல்லைங்க, பக்கத்து வீட்டை. அவங்க வித்துட்டு வெளியே போக வைக்கலாங்கிறேன்.
0: அப்படியா? அதுவும் சரிதான். அவங்க வீட்டை வித்துட்டு வெளியே போயிட்டா நாம நிம்மதியா இருக்கலாங்கிற.
1: கரெக்ட். இவ்வளவு நேரம் நான் பேசினதுல இப்பதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு.
0: இத பாரு ராதா, நாம நிம்மதியா இருக்கிறதுக்காக எலுமிச்சம்பழம் என்ன பூசணைக்காயே சுத்த சொன்னாலும் நான் ரெடி.

0: மணி, காரையும் எங்கள் போய் நடு ரோட்டில் நிறுத்திட்டு போயிட்டேன்.
1: என்ன பண்ணுறதுப்பா, திடீர்னு கார் நின்று போச்சு, செல்ஃப் வேறு எடுக்க மாட்டேங்குது. மெக்கானிக்கை தேடிட்டு போனேன்.
0: மெக்கானிக் கிடைச்சாங்களா? வர்றேன்னு சொன்னாங்களா?
1: ஒர்க் ஷாப் பக்கத்தில் தான்ப்பா இருக்குது. ஒர்க் ஷாப்பில் தான் ஆள் இல்லையா, காரை தள்ளிட்டு கொண்டு வந்தால் பார்க்கலான்னு சொல்கிறாங்க.
2: எனது வண்டியை தள்ளிட்டு போகணுமா?
1: ஆமாம், நாம் தான் சேர்ந்து தள்ளிட்டு போகணும். எல்லாம் ஒன்றால் நடந்தது, அதனால் எல்லாம் நீ இதே அனுபவிக்கணும்.
2: எனது என்னாலையா, நல்லா ஓட்டி பழகிட்டு அப்புறம் எங்களை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா ஓட்ட தெரியாம வந்து வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு இங்க கொண்டு வந்து கத்திரி வயில நிக்க வச்சுட்டு இருக்கீங்க.
1: பார்வதி, கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா? எனக்கு காரெல்லாம் நல்லாவே ஓட்ட தெரியும். நீ இதை கண்ணை திறந்துட்டே பாலங்கிணத்துல போய் விழுந்துருக்க.
2: பாலங்கிணத்துல விழுந்துட்டேனா? என்ன சொல்றீங்க?
1: நீ தானே காருன்னு வீட்டுக்கு முன்னாடி நின்னா போதும்னு 1,00,000 ரூபாய்க்கு ஒரு தகரட்டப்பா வாங்க சொன்ன, அது இப்படித்தே இருக்கு.
2: ஏ மாமா, நல்ல வண்டி, ஒரே ஒரு ஓனர், நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குன்னு சொன்னாரு.
0: வியாபாரி தகரத்தை கூட தங்கம்னு தான் சொல்லுவாங்கம்மா. நாம தான் அது தங்கமா தகரமானு பார்த்து வாங்கணும்.
2: ஏ மாமா, இப்படி எரியற நெருப்புல என்னைய ஊத்துறீங்க? காரெல்லாம் நல்லா தான் இருக்கு. நம்ம 3 பேரும் கார் எடுத்துட்டு போகும்போது பக்கத்து வீட்டுக்காரி விளக்கெண்ணைய ஊத்திட்டு பார்த்தாலே, அதனால தான் கார் நின்று போச்சு.
0: ஏமா, நமக்கு தலைவலி வந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? நாம தான் பார்த்து வாங்கியிருக்கணும்.
1: அப்பா, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஒர்க் ஷாப் 200 மீட்டர் தான் இருக்குது. ரெண்டு பேரும் கொஞ்சம் காரை தள்ளுங்க. என்ன பார்வதி, நின்று ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிற? இன்பமும் துன்பமும் எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. இன்பத்தோட துன்பத்தையும் ஏத்துத்தே ஆகணும். இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நின்றுட்டு இருந்தோம்னு வெய்யே, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை பார்த்தாலும் பார்த்துருவாங்க. அப்புறம் தேவையில்லாமல் உனக்குத்தே ப்ரெஷர் ஏறு. வண்டியை கொஞ்சம் தள்ளுங்க.
0: ஆமாம்மா, ரோட்லேயும் யாரையும் காணோம். கொஞ்சம் பிடிச்சி தள்ளுமா, வண்டி ஒர்க் ஷாப்பில் விட்டு பார்த்துடுவோம். தள்ளு
1: தள்ளுங்க. இன்னும் கொஞ்சம்

0: ராதா, ராதா.
1: என்னங்க வரும்போதே பரபரப்பா வர்றீங்க?
0: ஹாஸ்டல்ல இருந்து போன் வந்துருச்சு.
1: நம்ம பையன் படிக்கிற ஸ்கூல்ல இருந்தா?
0: ஆமா, அவனோட மிஸ் தான் போன் பண்ணாங்க. இங்க அவன் முக்கே தொட மாட்டேங்கிறான். என்ன ஆரம்ப பார்த்தாலும் டிவி செல்போன் பார்த்துட்டே இருக்கான்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்ல அனுப்புனா அங்கேயும் அவன் குறும்பு பண்றான். போன் பண்ணி சொல்றாங்க.
1: அங்கேயும் போய் குறும்பு பண்றானா? அவன் அப்பனை போலவே இருக்கான்.
0: என்ன ஏன் வம்புக்கு இழுக்கிற? உங்க அப்பனை போலதான் இருக்கான்னு சொல்லு. பேர எடுக்கிற வயசுல உங்க அப்பா தலைக்கு டை அடிச்சுட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு அலையிறாருல்ல, அந்த குறும்பு தான் பேரங்கிட்ட இருக்குது.
1: அவருக்கு தலை முழுக்க முடியும் இருக்கு, அதனால அவர் டை அடிக்கிறாரு. உங்களுக்கு என்ன பொறாம? முதல்ல ஸ்கூல்ல என்ன ஆச்சு அதை சொல்லுங்க.
0: உன் மகன் கூட படிக்கிற பசங்களோட சண்டை போட்டுட்டு கையில ஒரு கத்தியை எடுத்துட்டு மீன் விட்டுற மாதிரி வெட்டிடுவேன், கோழி அறுக்கிற மாதிரி அறுத்துடுவேன்னு மிரட்டினாடாமா. மிஸ்ஸு போன் பண்ணி சொன்னாங்க. ஹெட்மிஸ்ஸு பையனை என்னங்க வளர்த்தி வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு வெக்கமாக இருக்குது இப்போ.
1: அப்புறம் கேட்காம என்ன செய்வாங்க? அவன் குழந்தையா இருக்கும்போதுலேருந்தே ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா போதுமே, உடனே அவனை தூக்கிட்டு மீன் கடை கோழிக்கடைன்னு போய் போய் காட்டினீங்க. அதனால தான் அவன் எல்லாரையும் வெட்டிடுவேன் அறுத்துருவேன்னு மிரட்டுறான்.
2: நாம என்ன விதைக்கிறோமோ அதுதானடா மரமா முளைக்கும். அவனை ஒரு லைப்ரரி கூட்டு போய் பழக்கப்படுத்திருந்தா அவனுக்கு புக்கு படிக்கிற பழக்கம் வந்திருக்கும். ஒரு விளையாட்டு மைதானத்துக்கு கூட்டிட்டு போய் பழக்கப்படுத்திருந்தா அவனுக்கு விளையாட தோணியிருக்கும். கோயில் குளம்னு அடிக்கடி கூட்டிட்டு போயிருந்தா பக்தியும் ஒழுக்கமும் பழகியிருப்பான். நீ மீன் கடை கோழிக்கடைன்னு கூட்டிகிட்டே போன, அவன் வெட்டுறேன் அறுக்கிறேங்கிறான்.
1: நீங்க சொல்றது கரெக்டு மாமா. ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும்னு அவனும் காத்துட்டு தான் இருப்பான். அப்படி அவனுக்கு எடுத்து வச்சிருக்காரு.
2: நானெல்லாம் உனக்கு நல்ல ஒழுக்கத்தையும் மரியாதையும் சொல்லி வளர்த்தேன்டா, அதனால தான் நீ எல்லாம் நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமையில இருக்க.
0: அப்பா, நீங்க எங்களுக்கு குழந்தையா இருக்கும்போது நினாவை காட்டி சோறு கொடுத்தீங்க. ஆனா இன்னைக்கு குழந்தைகளுக்கு செல்போன் காட்டி சோறு கொடுக்கற காலம் பாயுதே. குழந்தைங்க நம்மளை விட அட்வான்ஸா இருக்காங்கப்பா.

நல்லது கெட்டது தெரியாமல் தானடா இந்த பூமிக்கு வர்றாங்க. அவங்க நாம தாண்டா நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்க்கணும். காலம் மாறி போச்சுன்னு காலத்து மேலே பழி போடக்கூடாது. பொறுப்பு நம்மக்கிட்டையும் இருக்குப்பா.

0: பார்வதி, பார்வதி
1: கிச்சன்ல இருக்கீங்க? வந்துட்டேன். என்னங்க, மெக்கானிக் காரை செக் பண்ணாரா? பெருசாக ஒன்றும் காரில் பிரச்சனை இல்லையே.
0: நானும் மைனர் ப்ராப்ளமாக தான் இருக்குன்னு போனேன். ஆனால் போய் கேட்டால் மேஜர் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. அது கேட்டோடனே ஒரு நிமிஷம் என் இதயமே நின்று போச்சு.
1: என்னங்க இப்படி சொல்கிறீங்க?
0: என் இதயம் நின்று போன மாதிரி காரோட இதயமும் நின்று போச்சான்.
1: என்ன புரிகிற மாதிரி சொல்லுங்க.
0: உனக்கு புரிகிற மாதிரி சொன்னாலே புரியாது. இதில் புரியாத மாதிரி சொன்னால் புரியவா போகுது? வண்டிக்கு இதயமே இன்ஜின் தான். அந்த இன்ஜினு சீஸ் ஆயிடுச்சான்.
1: என்னது, இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சா? இப்போ அதுக்கு நம்ம என்னங்க பண்ணுறது?
0: பைபாஸ் தான், பைபாஸ் தான் பண்ணணுமா? இன்ஜினை பிரித்து வேலை பார்க்கணுமாம்மா. அதுக்கு 50,000 செலவாகுமா? காரை வாங்கினவங்கிட்டயே திருப்பி கொடுக்கலான்னா வாங்கும்போதே 1,00,000 ரூபாய் காருக்கு கேரண்டி வாரண்டி எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு கையெழுத்து வேற வாங்கிட்டான்.
1: இப்போ காரை சரி பண்ணலான்னா 50,000 ரூபாய் செலவாகும்னு சொல்கிறீங்க. 50,000 ரூபாய்க்கு நாம் என்னங்க பண்ண போகிறோம்?
0: மனசை தேத்திக்க, நாம் 1,00,000 கொடுத்து காரை வாங்கினோம். 50,000 நஷ்டமானாலும் பரவாயில்ல, 50,000 திரும்பி கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணித்தர்றேன்.
1: எப்படிங்க?
0: வேற என்ன, காரை காயலாங்கடையில் இடைக்கு போட்டுடலாம்.
1: என்னது, ஆசாசியாக வாங்கின காரை காயலாங்கடையில் போடுவீங்களா? அப்படியே எண்ணெயும் சேர்த்து காயலாங்கடையில் இடைக்கு போட்டுருங்க, தொல்லை இல்லாமல் இருக்கும்.
0: என்ன பார்வதி இப்படியெல்லாம் பேசுகிற?
1: நாம் கார் வாங்கினது பக்கத்து வீட்டுக்காரங்க கண்பட்டு தான் காருக்கு இந்த நிலைமையே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இனி காலம் பூராவும் அவங்க கண் முன்னாடி இந்த வீட்டில் எப்படி தான் இருக்க போகிறேனோ.
0: பார்வதி பயப்படாமல் இரு. அவங்கள இந்த ஏரியாவில் இருந்தே எப்படி விரட்டுறேன்னு மட்டும் பாரு.
1: என்னங்க திடீர்னு சினிமா வில்ல மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க?
0: இனிதே என் கிரிமினல் மைண்டை யூஸ் பண்ண போகிறேன்.
1: அடிதடிக்கெல்லாம் போயிடாதீங்க, போலீஸ் கேஸுன்னெலாம் என்னால் அலைய முடியாது.
0: இது சைலண்ட்டாக பண்ணுற காரியம். பக்கத்து தெருவில் பரிகாரம் பரமசிவன் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம பிரச்சனையை சொன்னால் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் எலுமிச்சம்பழத்துலேயே அவங்கள ஓட ஓட விரட்டிடுவார். எப்படி, என் ஐடியா?
1: வாழ்க்கையில் எதுலேயுமே ஜெயிக்காத நீங்கள் எலுமிச்சம்பழத்துலேயாவது ஜெயிப்பீங்களான்னு பார்க்கலாம்.

0: நான் தான் பரிகார பரமசிவன். என்னை நம்பி வர்றவங்க வரும்போது சங்கடத்தோடு வருவாங்க, போகும்போது சந்தோஷத்தோடு போவாங்க. அப்போ தான் நான் சந்தோஷமாக இங்கே உட்கார முடியுது. உங்கள் முகத்தை கூட உங்கள் மனைவியோட முகத்தை பார்க்கும்போது ஆழமான மன குளைச்சல் இருக்காங்கன்னு தெரிய வருது.
1: பார்த்தீங்களா, என் முகத்தை பார்த்து கரெக்டாக சொல்கிறாரு.
2: நீ முழிக்கிற மொழியே உன் மனசை காட்டுது.
0: என்ன உங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணுறீங்க, உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, என்ன பரிகாரம்னு சொல்கிறேன்.
2: அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு வீட்டை விற்கணும், அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லுவார்னு பேசிக்கிட்டோம்.
0: ஓ, உங்களுக்கு ரெண்டு வீடு இருக்குது, அதில் ஒரு வீட்டை விற்கணும், அப்படித்தானே?
2: இல்லைங்க, எங்களுக்கு இருக்கிறதே ஒரு வீடு தான்.
0: அப்படியா? அப்படின்னா எலுமிச்சம்பழம் சுற்றி போட்டா 30 நாளில் வீடு விற்று.
2: 30 நாளில் வீடு விற்றுருமா பார்வதி? ஒரு 30 நாள் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா?
0: சரி சரி, எனக்கு வேற ஒரு இடத்துல சுற்றி போடுற வேலை இருக்குது, என் கூட வந்து உங்கள் கூட்ட காட்டுங்க, அங்கே வந்து சுற்றி போட்டுட்டு வந்துடுறேன்.

0: புறப்படுக்கா.
1: வீட்டுக்குள்ள போக வீட்டுக்காரன் ஒத்துக்க மாட்டானே?
0: என்னது, வீட்டு ஓனர் ஒத்துக்க மாட்டானா? வீடு உங்களது தானே.
1: வீடு வீட்டு ஓனர்துங்க.
0: ஏங்க என்ன விளையாடுறீங்களா? உங்க ஓட தானே விற்கணும்னு சொன்னீங்க.
2: வீட்டை விற்கணும்னு சொன்னோம், ஆனா எங்க வீட்டு இல்லைங்க, அது எங்க பக்கத்து வீட்டை.
0: என்னது பக்கத்து வீடா? சரி, அவங்க வீட்டை நீங்க விற்கணும். நீங்க என்ன புரோக்கரா?
2: பார்வதி, சுத்தி வளைக்காம என்ன நடந்துன்னு அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிரு.
1: சார், எங்களுக்கும் எங்க பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு ஃபேமிலிக்கும் ஒத்து வரதில்ல. அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனையில சண்டை வந்துகிட்டே இருக்கு. அதனால நாங்க இனிமே அவங்க முகத்துல முழிக்கவே கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கோம். உங்க பரிகாரங்களை பத்தி கேள்விப்பட்டோம். எப்படியாவது அவங்க இருக்க வீட்டை வித்துட்டு வெளியே போயிடணும். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஒரு பரிகாரத்தை பண்ணி விடுங்களேன்.
0: இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேஸா இருக்குதே. பணம் வேற எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்கிறீங்க. சரி, வீட்டுக்கு போய் அந்த வீட்டை வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேன். இந்தாங்க என்ற விசிட்டிங் கார்டு. இந்த நம்பருக்கு ஒரு 10,000 ரூபா கூகுள் பே பண்ணுங்க.
2: என்னது 10,000?
0: மறக்காம உங்க வீட்டு அட்ரஸை சொல்லுங்க.
1: மணி நம்பர் 4, கணபதி நகர், கோயம்புத்தூர் 1.

0: என்ன சிவராமா, கண்டும் காணாதமாய் போற, சண்டைக்காரங்க கூட எல்லாம் பேசக்கூடாதுன்னு உன் மகன் சொல்லிட்டானா? அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவ, இப்ப எல்லாம் ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிற.
1: அட ஏப்பா, இத்தனை வருஷம் என் கூட பழகின நீயுமா இப்படி பேசுற? என்னுடைய செல்போன்ல உன் நம்பர் அழிஞ்சு போச்சு. நானும் என் பையன்கிட்ட கேட்டேன், உன் நம்பரை கேட்டேன். அதுக்கு அவன் இனிமே பக்கத்து வீட்டில் யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னுட்டான். ஏன், என்னாச்சுன்ன? பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது அப்படின்னு ஃபோனை வச்சுட்டான். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது ஒரு சாதாரண பிரச்சனைக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு. சரி, நீ தான் உன் பையன்கிட்ட பேசி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலாம்ல?
0: நானும் என்னடா இதெல்லாம்னு கேட்டேன். அதுக்காக நீ வந்த வேலையை மட்டும் பாருன்னுட்டான். சரி, கொஞ்சம் கோபம் தனியட்டுமேன்னு விட்டுட்டேன்.
1: எப்படி ஒத்துமையாக ஒரு தாய் பிள்ளைங்க போல இருந்த நம்ம குடும்பம் இப்படி ரஷ்யா உக்ரைன் மாதிரி ஆயிடுச்சேன்னு நினைக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா.
0: 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் இருக்கிற மில்லில் நாம் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வேலைக்கு சேர்ந்தோம். ஒரே நேரத்தில் பக்கம் பக்கமாக இடம் வாங்கி வீடை கட்டினோம். கல்யாணம் பண்ணி குடும்பமாச்சு. கஷ்டப்பட்டு மில்லு வேலை பார்த்து குழந்தைகளை நல்லா படிக்க வச்சோம். நம்ம ரெண்டு குடும்பமும் எவ்வளோ ஒத்துமையாக இருந்துச்சு. மில்லில் ரிட்டையர் ஆன பிற்பாடு வீட்டை அவங்கவுங்க பசங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளுடைய கடைசி காலத்தை சொந்த ஊரில் கழிக்க போயிட்டோம். நம்மக்கிட்ட இருந்த ஒற்றுமை நம்ம பிள்ளைங்கக்கிட்ட இல்லையேன்னு நினைக்கும்போது என் கண்ணெல்லாம் கலங்குதப்பா.
1: எல்லாரும் மனிதாபிமானத்தை மறந்துட்டாங்க. எங்கே பார்த்தாலும் சுயநலம் தான் ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குப்பா.
0: ஆற்றுலையும் ஒரு நாள் தண்ணி வறண்டு தான்ப்பா போகும். அப்போ தெரியும் நம்ம பிள்ளைங்களுக்கு பந்தம்னா என்ன, பாசம்னா என்னன்னு.

0: ஐயா வணக்கம்ங்க.
1: வணக்கம், வாங்க.
0: ஒரு விஷயத்துக்காக பரிகாரம் ஒன்று பண்ணணுங்க.
1: சரி,
0: உங்களை பற்றி கேள்விப்பட்டோம்.
1: சரி,
0: அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம்ங்க.
1: அப்படியா?
0: ஆனுங்க,
1: சரியான இடத்துக்கு சரியான நேரத்தில் தான் வந்திருக்கிறீங்க. உங்கள் மனசு பெரிய பாரத்தோடு இருக்குது.
0: ஆனுங்க,
1: அதை

0: கொஞ்சம் என்கிட்ட இறக்குவேங்க. சரி, உங்க புல் அட்ரஸ் பின்கோடோட சொல்லுங்க.
1: என்னங்க ஐயா இது, ஹாஸ்பத்திரியில அட்மிட் ஆகும் போது அட்ரஸ் கேக்குற மாதிரி கேக்குறீங்கல்ல?
0: இங்கெல்லாம் மறுத்து பேசக்கூடாது. உங்க வீடு கிழக்கா மேற்கா வடக்கா தெற்கான்னு கண்டுபிடிச்சாத்தான் துல்லியமா உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்னு சொல்ல முடியும்.
2: ஏங்க, அவர் என்ன கேட்கிறாரோ அதை சொல்லுங்க, அப்புறம் பண்ற பரிகாரம் பழிக்காம போயிட போகுது.
1: ஐயா, என் பேர் கோபிங்க.
0: சரி,
1: நம்பர் 5 கணபதி நகர் கோயம்புத்தூர் 1 இருக்கிறதுங்க.
0: இந்த அட்ரஸ் மறுபடியும் சொல்லுங்க.
1: நம்பர் 5 கணபதி நகர் கோயம்புத்தூர் 1.
0: இந்த அட்ரஸ் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே. சரி, உங்க பிரச்சனை என்ன, எதுக்காக பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுங்க.
2: அது வந்துங்க, ஒரு வீட்டை விற்கணும், அதுக்கு தான் பரிகாரம் பண்ணணும்.
0: இதுக்கு முன்னாடி இதே தெருவில் இருந்த நம்பர் 4 இருந்து இதே மாதிரி வீட்டை விற்கணும்னு ஒரு கேஸ் வந்தது.
1: ஐயா, என்னங்க ஐயா உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்களே?
0: அது ஒண்ணுமில்ல, மந்திரம் சொல்ற, மந்திரம் சொல்ற.
2: நல்ல மந்திரமா சொல்லி எங்க வேண்டுதல் நடக்கிற மாதிரி பண்ணிடுங்க ஐயா.
0: உங்க வீட்டு நடுகால நின்னு எலுமிச்சம்பழம் சுத்தி போடணும். 30 நாள்ல நீங்க நினைச்சது நடக்கு. வாங்க, உங்க வீட்டுக்கு போலாம்.
1: வீட்டுக்குங்களா? வீட்டு சாவி எங்கிட்ட இல்லைங்களே?
0: வீட்டு சாவி ஹவுஸ் ஓனர் உங்ககிட்ட தானே இருக்கு?
1: அது ஒரிஜினல் ஹவுஸ் ஓனர் கிட்ட இருக்குமுங்க.
0: அப்போ வீடு உங்களுது இல்லையா?
1: எங்க பக்கத்து வீட்டை விற்கணும்னு வந்திருக்குங்க ஐயா.
0: பக்கத்து வீட்டை விற்கணும்னு இது ஏதான 4 வீட்டுக்காரன் சொல்லிட்டு போல.
2: ஐயா, என்ன ஏன் மறுபடியும் உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க?
0: இல்லை, பக்கத்து வீட்டை நீங்க எதுக்காக விற்கணும்?
2: அது வந்துங்க, உங்ககிட்ட சுத்தி வளைக்காம நேரா பாயிண்ட்டுக்கே வர்றேன். எங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சண்டை. அவங்கள பார்த்துட்டு எங்களால நிம்மதியா இருக்க முடியல. அதனால தான் அவங்கள ஏரியாவே விட்டே துரத்த முடிவு பண்ணோம். உங்க பரிகாரத்தை பண்ணா அவங்களாவே போயிடுவாங்கன்னு உங்களை தேடி வந்திருக்கோம்.
1: ஆமாங்க ஐயா. ஐயா, இதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்க ஐயா. நாங்க நினைச்சது மட்டும் சீக்கிரமா நடந்துருணுங்க.
0: ஓ, இவங்க அவங்கள விரட்ட பாக்குறாங்க, அவங்க இவங்கள விரட்ட பாக்குறாங்க. இந்த மாதிரி 4 குடும்பம் இருந்தா நம்ம வியாபாரம் ஓஹோன்னு போகும் போல இருக்க. இத பாருங்க, அவங்க வீட்டை வீடியோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மற்றதை நானே பார்த்துக்கிறேன். அப்படியே என்ற நம்பருக்கு வீட்டுக்கு போய் 15,000 கூகுள் பே பண்ணுங்க.
1: ஐயா, என்னது, 5 எலுமிச்சம்பழத்துக்கு 15,000?
0: காரியமாக எப்படி
1: ஐயா?

0: என்ன ராமசாமி, வாக்கிங்கே வர்றதில்ல, முகமெல்லாம் டல்லாக இருக்கு. ஏன் உடம்பு ஏதாவது சரியில்லையா?
1: ஆமாம்ப்பா, ஒரு வாரமா கைகாலெல்லாம் ஒரே வலி, அதுதான் இந்த பக்கமே வரல.
0: மகன்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு டாக்டர் கூட்டிட்டு போக சொல்ல வேண்டியது தானே?
1: வந்த இடத்துல அவங்கள ஏன் தொல்ல பண்ணணும்னு அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்லலப்பா.
0: சரி சரி, அதை விட ஒரு யூடியூப் போட்டு பார்த்தா ஏதாவது நாட்டு வைத்தியம் இருக்கும், அதை கேட்டு வீட்டில் இருக்கிற இந்த இஞ்சி பூண்டு இதை வச்சு ஏதாவது வைத்தியம் பண்ணி பார்த்துருக்கலாம்ல.
1: நீ சொல்கிறதும் சரிதான், அப்படித்தான் கைகால் வலிக்கு என்ன வைத்தியம்னு போட்டு பார்த்தா ஒருத்தன் தண்ணியே அதிகமாக குடிங்கிறான், இன்னொரு சேனலை மாற்றி பார்த்தா அவன் தண்ணியே குடிக்காதேங்கிறான், முன்னொரு சேனலை மாற்றி போட்டால் அவன் உப்பு புளி மிளகாய் தூளை போட்டு குடிங்கிறான். இதையெல்லாம் கேட்டு பைத்தியமே பிடிச்சிரும் போல் இருக்கு. அதுதான் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன்.

0: ஆமாப்பா, இந்த செல்போன்னால எனக்கும் ஒரு வாரமா ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு.
1: செல்போனால உனக்கு டென்ஷன் ஆயிடுச்சா? என்ன சொல்ற?
0: மகன் கூப்பிட்டானேன்னு ஊருக்கு வர பஸ் ஸ்டாண்ட் வந்தப்பா, பஸ் ஸ்டாண்டில் ஒரு பையன் வந்து, ஐயா என் ஃபோனில் பேட்டரி சார்ஜ் இல்லை, அதனால ஒரு ஃபோன் பண்ணிட்டு கொடுக்குறேன், உங்கள் ஃபோனை கொஞ்சம் கொடுக்குறீங்களான்னு கேட்டான். நானும் பாவமேனு என் ஃபோனை கொடுத்தேன். ஃபோனை வாங்கினவன் தனியாக போய் நின்று பேசிட்டு என் ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டான். அவன் போன அடுத்த நிமிஷமே இன்னொருத்தன் ஃபோன் பண்ணி, அவனை எங்கே மறைச்சி வச்சிருக்கிறேன், ஒழுக்கமாக என்கிட்ட அவனை ஒப்படைச்சிருன்னு மிரட்டி பேசுகிறான். நான் அந்த பையன் பஸ் ஸ்டாண்டில் என்கிட்ட ஃபோன் வாங்கி பேசினான், அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் ஃபோன் பண்ணினவன் அந்த பையனை பற்றி சில உண்மைகளை சொன்னான். வேலை செஞ்ச கம்பெனியில் பணத்தை திருடிட்டு வந்துட்டானான். வந்தவன் என் ஃபோனை வாங்கி கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அவனோட கூட்டாளிகிட்ட பேசியிருக்கிறான். முதலாளி அவனை கூட்டு மிரட்டினதில் இந்த நம்பர்லேருந்து தான் ஃபோன் பண்ணினான்னு அந்த பையன் என் நம்பரை முதலாளிகிட்ட கொடுத்துட்டான். அதனால் நான் தான் இந்த திருட்டு பையனை மறைச்சி வச்சுருக்கேன்னு என்னையும் மிரட்டிட்டு இருந்திருக்காங்க.
1: பா, நீ சொன்னது எனக்கு தலையே சுத்துதுப்பா.
0: அதனால் தெரியாத யாருக்கும் இனிமேல் செல்ஃபோன் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீயும் தெரியாதவங்களுக்கு ஃபோனை கொடுத்துடாதப்பா.
1: சரி சரி, என் மகனோ மருமகளோ நாம் பேசிகிட்டு இருக்கதை பார்த்துக்கிட்டு இருக்க போகிறாங்க, நாளைக்கு பேசலாம், வரட்டுமா?
0: எப்படி அக்கம் பக்கம் சந்தோஷமாக இருந்த குடும்பம் நம்மளுது, இப்படி பிரிஞ்சு நிற்கிறத பார்த்தா ரொம்ப சங்கடமாக இருக்குப்பா. எல்லாம் கொஞ்ச நாளில் சரியாயிரும், பார்த்து போப்பா. அவங்களுக்கு காலம் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குப்பா.

0: என்ன பார்வதி, நைட் சமையலுக்கு பிளான் பண்ணிட்டியா?
1: இன்னைக்கு என்ன பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேங்க.
0: என்ன பண்ணுவேன்? யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில் உப்புமா செய்வேன். பார்வதி, நேற்று ஆஃபீஸ் வேலையாக ஈரோடு போனேன்னா அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட என்ன இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு சப்ளையரு நெய் தோசை பட்டர் தோசை இருக்குன்னா. நானும் நெய் தோசை கூட சாப்பிட்ருக்கமே, பட்டர் தோசை சாப்பிட்டதே இல்லைன்னு ஒரு பட்டர் தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட் இருந்துச்சு தெரியுமா? நேற்று சாப்பிட்ட அந்த பட்டர் தோசை டேஸ்ட்டு இன்னும் என் நாக்குலேயே இருக்குன்னா பார்த்துக்குவேன்.
1: அதுக்காக மறுபடி ஈரோடு போய் பட்டர் தோசை சாப்பிட சொல்கிறீங்களா?
0: அதுதான் இல்லையே, பட்டரை நம்ம வீட்டுக்கே நான் வாங்கிட்டு வந்துட்டேனே. இன்னைக்கு நீ எனக்கு பட்டர் தோசை சுட்டு கொடுக்க போற.
1: ஏங்க, எனக்கு நெய் தோசை தான் சுட தெரியும், பட்டர் தோசை எப்படி சுடணும்னு எனக்கு எப்படிங்க தெரியும்?
0: நீ ஒன்றும் கவலையே படாத, யூடியூப்ல தேடு, பட்டர் தோசை சுடுறது எப்படின்னு விளக்கமாக சொல்லியிருப்பாங்க, அதை பார்த்துட்டே சுடு. ஏதாவது டவுட்னா என்ன கூப்பிடு.
1: சரிங்க மாமா. உங்களுக்கும் யூடியூப் பட்டர் தோசை போடவா?
2: யூடியூப் சமையலா? வேண்டாம்மா, எனக்கு வேண்டவே வேண்டாம். எனக்கு எப்பவும் சுடுற சாதா தோசையே போதும்மா. ஏற்கனவே வைத்தியத்தை கேட்டு நானே குழப்பத்தில் இருக்கேன். இதில் யூடியூப்பில் சமையலை சாப்பிட்டுட்டு அதை சரி பண்ண யூடியூப் வைத்தியத்தை தேட வேண்டி வரும்.
0: பார்வதி, அப்பா சொன்ன மாதிரி அவருக்கு செஞ்சு கொடு, எனக்கு பசி ஆகுது, சீக்கிரம் சாப்பிட ரெடி பண்ணிட்டு வா.

0: ஹலோ, யார்? முருகனா? ஏன் அத்தையே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கீங்களா? ஐசியூலியா? சரி சரி, நீ தைரியமா இரு, நாங்கள் உடனே புறப்பட்டு வர்றோம்.
1: என்னப்பா, என்னாச்சு?
0: பார்வதியோட அம்மாவை ஆஸ்பத்திரியில் செய்திருக்காங்களாம்ப்பா.
1: அப்படியா? நல்லா தான் இருந்தாங்க.
0: பார்வதி, பார்வதி, கொஞ்சம் சீக்கிரமாக வாயே.
2: இப்பதாங்க தோசையில பட்டடை தடவிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எடுத்துட்டு வரேன்.
0: வெயிட் எல்லாம் பண்ண முடியாது, சீக்கிரம் புறப்படு போலாம்.
2: ஏங்க, என்னாச்சு, ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? நம்ம எங்க போக போறோம்?
0: அட, உங்க உங்க அம்மா?
2: எங்க அம்மா? என்னாச்சு அம்மாக்கு? என்னாச்சு
0: பார்வதி? உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்களாம்.
2: அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? அம்மா,
0: உன் தம்பி முருகன் போன் பண்ணான்.
2: அம்மா,
0: சரி நான் போய் பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு ஆட்டோ கூட்டிட்டு வந்துடுறேன்.
2: நீங்க
0: அப்பாவை கூட்டிட்டு வீட்டை போட்டிட்டு முன்னாடி வந்து நில்லு.

0: அப்பா பார்த்து பார்த்து மெதுவாக இறங்குங்கப்பா, கார் கதவை முட்டிக்காதீங்க.
1: ம், சரிப்பா, பார்த்து தான் இறங்குறேன்.
0: பார்வதி இறங்கு. ஆமாம், உன் அம்மாவுக்கு தான் டாக்டர் ஒன்றும் இல்லை, சாதாரண தலசுத்தல் தான் சொல்லினார். இல்லை, நாளைக்கு அனுப்பிச்சிருவாங்க. நீ ஏன் முகத்தை இருக்குமா வச்சுருக்க? ரிலாக்ஸ் ஆகிற.
2: நான் அம்மாவை நினச்சிலாம் டென்ஷன் ஆகலைங்க. அது நாம் வரும்போது பக்கத்து வீட்டு குடும்பமே நின்று வேடிக்கை பார்க்குதே, அவங்கள நினச்சிதான் டென்ஷனாக இருக்குது.
0: பார்த்தா பார்த்துட்டு போகிறாங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு பார்ப்பாங்க? போ, போய் வீட்டை ஓப்பன் பண்ணு.
2: என்னது, சாவி பூட்டில் போக மாட்டேன்னு?
1: பார்த்துமா, பதட்டப்படாமல் தரமா.
2: என்னங்க, இது நம்ம பூட்டே இல்லைங்க.
0: என்னது, நாம பூட்டின பூட்டு இல்லையா?
1: என்னம்மா சொல்கிற?
2: யாரோ நம்ம பூட்டை உடைச்சிட்டு வேற பூட்டு போட்டு போட்டிருக்காங்கங்க.
0: அப்படியா?
1: டேய், திருடங்கிடம் வந்து பூட்டை உடைச்சிட்டானா என்னமோ. முதல்ல உள்ளே போய் எல்லாம் சரியாக இருக்கான்னு பாரு.
2: ஆமாங்க, பூட்டை உடைச்சி உள்ளே போய் பீரோவை திறந்து பாருங்க.
3: வேண்டாம் வேண்டாம், பூட்டையில் உடைச்சிடாதீங்க. இந்தாங்க சாவி.
2: ஹலோ, எங்கள் வீட்டு சாவி உங்கள் கையில் எப்படி வந்துச்சு? அப்படின்னா நீங்கள் தான் வீட்டு பூட்டை உடைச்சிங்களா?
3: ஆமாம், உங்கள் வீட்டு பூட்டை நான் தான் உடைச்சேன், என் கையால் தான் உடைச்சேன்.
2: என்ன ஒரு தைரியம், பூட்டை உடைச்சேன்னு சொல்கிறாங்க. நின்று நீங்கள் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க, உடனே போலீஸை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க.
4: போலீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி எதனால் பூட்டை உடைச்சார்னு தெரிஞ்சுட்டு போங்க. இவர் மட்டும் பூட்டை உடைச்சிட்டு உள்ளே போகலன்னா உங்கள் வீடே பற்றி எரிஞ்சிருக்கும்.
1: என்னது, வீடு எரிஞ்சு போயிருக்குமா? என்னம்மா சொல்கிற?
3: ஆமாங்க, நேற்று பதட்டத்தோடு எல்லாரும் ஆட்டோ ஏறி போனீங்க. நீங்கள் போன கொஞ்ச நேரத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து கேஸ் வாசனை வர ஆரம்பிச்சுது. அப்புறம்தான் பதட்டத்தில் கேஸ் சரியாக ஆஃப் பண்ணாமல் ஆட்டோ ஏறி போயிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். விட்டால் 5 நிமிஷத்தில் வீடு பற்றி எரிய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் தான் பூட்டை உடைச்சி தைரியமாக உள்ளே போய் கேஸ் சிலிண்டரை ஆஃப் பண்ணேன். நான் மட்டும் பூட்டை உடைக்காமல் இருந்திருந்தா உங்கள் வீடு பற்றி எரிஞ்சிருக்கும்.
0: பார்வதி, நீ கேஸை ஆஃப் பண்ணலையா?
2: அப்படி தான் போல இருக்குங்க. நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. ஆட்டோ வந்ததும் அப்படியே கவனிக்காமல் கேஸ் ஆஃப் பண்ணாமல் உங்கள் கூட ஆட்டோவில் ஏறி வந்துட்டேன் போல இருக்குங்க.
0: உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? வீடே பற்றி எரிஞ்சிருந்தா இன்றைக்கி நம்ம நிலைமை என்ன ஆகிறது?
1: உயிரை கொடுத்து பூட்டை உடச்சி வீட்டுக்குள்ளே போய் கேஸ் அணைச்சிருக்கான். ஒருவேளை இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா இவங்க குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா? இதில் உங்களுக்குள்ள வீராப்பு வேற. எப்போவுமே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தாய் மூலமா ஒன்றுக்கொன்று ஆதரவாக இருக்கணும். அப்போ தான் காசு பணம் இல்லாட்டியும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். அதை விட்டுட்டு எதிரிகளாக பார்க்க ஆரம்பித்தோம்னா டென்ஷனில் காலம் பூராவும் கண்ட நோயை சம்பாதிக்க வேண்டியது தான்.
2: ஆமாங்க, அப்பா சொல்கிறதும் 100க்கு 100 உண்மைதாங்க. கோபி அண்ணா, நீங்கள் மட்டும் எங்கள் வீட்டுக்குள்ளே தைரியமாக போய் கேஸை ஆஃப் பண்ணலைன்னா நாங்கள் குடும்பத்தோடு இன்னைக்கு நடு தெருவில் தான் நின்றுட்டுருக்கணும். உங்கள் உயிரை கொடுத்து எங்களை காப்பாற்றிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போகிறேனே தெரியலை.
3: முதல்ல நான் தான் உங்களை பார்த்து நன்றி சொல்லணும்னு இருந்தேன்.
0: நீ எங்களை பார்த்து நன்றி சொல்லணுமா? நீ சொல்கிறது எதுவுமே புரியலையே.
3: 2 நாளைக்கு முன்னால் எங்கள் அப்பா ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அப்போது
0: ஏங்க, என்னது ஒரே கூட்டமாக இருக்குது?
5: ஆமாம், ஒரே பெரிய கூட்டமாக இருக்குது. இருங்க பார்க்கலாம், கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலாம். அட, ஆமாங்க, ஒரு பெரியவர் யாரோ நடந்து வந்துட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டார் போல்.
0: யார், யார் அவருன்னு தெரிஞ்சுதா?
5: யாருன்னு தெரிஞ்சால் இந்நேரம் என் ஆட்டோவில் கொண்டு போய் அவரை விட்டுருப்பேன். கையில் செல்ஃபோனும் இல்லை, எந்த வித ப்ரூஃபும் இல்லை. யாரோ எவரோ பார்த்த பாவமாக இருக்கே.
0: அப்படியா, எனக்கு ஏதாவது தெரியுமான்னு பார்க்குறேன் சார். கொஞ்சம் வழி விடுங்க சார். அட, இவரா?
5: ஏன் சார், உங்களுக்கு அவர் தெரியுமா?
0: ஐயோ, இவர் என் பக்கத்து வீட்டுக்காரர் தான், மகன் வீட்டுக்கு ஊர்லேருந்து வந்திருக்காரு.
5: ஓ, அப்படியா?

0: நல்லதா போச்சுங்க. வேற புடிச்சு தூக்குங்க, வேற வீட்டில் கொண்டு விட்டுடலாம்.
1: இல்லை சார், மும்பையிலேருந்து எங்கள் முதலாளி வேறு வந்திருக்காரு. இன்னும் 10 நிமிஷம் நான் ஆஃபீஸில் இல்லைன்னா என் வேலையே போயிடும். அதனால் நான் உங்களுக்கு ஆட்டோ சார்ஜு டாக்டர் ஃபீஸும் தர்றேன். பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் இவரை விட்டுறீங்களா சார், ப்ளீஸ்
0: சார். நீங்கள் சொல்கிறது சார், நான் கொண்டு போய் விடுறதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இவருக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் ஏகப்பட்ட பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கோம். யாராவது கூட இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும்.
1: அப்படியா, சரி. நீங்கள் எதுவும் பயந்துக்காதீங்க. இவரோட மகன் நம்பர் தர்றேன். ஒரு வார்த்தை அவர்கிட்ட நீங்களே சொல்லிவிட்டு இவர் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் விட்டுருங்க. இவர் மகன் கம்பெனி பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷத்தில் அவர் ஆஸ்பத்திரி வந்துடுவார். சரியா, ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களே. நானே ஃபோன் போட்டு சொல்லிடுவேன். இவர் மகனுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை இல்லைங்களே, அதுதான் சொல்ல முடியல.
0: ஓ, புரியுது புரியுது புரியுது. ஓ, அதுக்கு தான் நீங்கள் தயங்குறீங்களா? சரிங்க சார், நான் தான் பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறவன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நானே கொண்டு இவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுறேன். இவர் மகன் ஃபோன் எடுக்கலைன்னா என்ன பண்ணுறது? அதனால் உங்கள் பேரையும் ஃபோன் நம்பரையும் இந்த பேப்பரில் கொஞ்சம் எழுதி கொடுத்துட்டு போங்க சார்.
1: சரி, எழுதி தர்றேன். இந்தாங்க, இதுதான் இவர் மகன் நம்பரு. பின்னாடி எழுதிருக்கிறது என் நம்பர்.
0: சரிங்க சார, இவரை கொஞ்சம் தூக்கி ஆட்டோவில் படுக்க வைங்க.
1: ம், வாங்க.
0: சரி சரி, கொஞ்சம் பார்த்து இவரை கொஞ்சம் தூக்கி ஆட்டோவில் படுக்க வைங்க.
1: ஆ, வாங்க, பிடிங்க பிடிங்க.
0: கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பார்த்து கொஞ்சம்
1: மெதுவா மெதுவா
0: தலையை நான் பிடிச்சிக்கிறேன், நீங்கள் காலை பிடிங்க. அழுங்காமல் அழுங்காமல். ஓகே ஓகே. ஆ, சரி.

0: அப்பா பார்த்து வாங்கப்பா, ஊசி போட்ட இடத்த நல்லா தேய்ச்சி விடுங்க.
1: சரிப்பா, வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்களா?
0: ஆமாப்பா, வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. சுகர் தான் அதிகமாக இருக்காமா, சரியான நேரத்தில் மாத்திரை சாப்பிட சொல்கிறாங்க. ஏன்ப்பா, வெளியே எங்கே போனாலுமே பாக்கெட்டில் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. பாக்கெட்டில் பணம் இல்லாமல் கூட போயிடலாம், ஆனால் செல்ஃபோன் இல்லாமல் இனி நீ எங்கேயுமே வெளியே போகக்கூடாது, சரியா? என்னப்பா, பாருங்கள், யாரோ ஒரு புண்ணியமாக காசையும் கொடுத்து ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து உங்களையும் சேர்த்து விட்டுட்டு போயிருக்கான். வாங்க, அந்த ஆட்டோ டிரைவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போகலாம்ப்பா.
2: சார், அந்த பெரியவருக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சா? இப்போ நல்லா இருக்காரா?
0: ஐயா, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்களா?
2: சார், நான் தான் சார், உங்கள் அப்பாவை என் ஆட்டோவில் ஏற்றிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணேன். உங்களுக்கு ஃபோன் பண்ண அதே ஆட்டோ டிரைவர் தங்கராஜ் தான் சார் நான்.
0: ஓ, அது நீங்கள் தானா? உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் சரியாகாதுங்க ஐயா. நீங்கள் சரியான நேரத்தில் எங்கள் அப்பாவை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கலைன்னா எங்கள் அப்பாவோட நிலைமை வேறு மாதிரி போயிருக்குன்னு டாக்டர் சொன்னாருங்க ஐயா. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க
2: சார். நன்றி எல்லாம் உங்கள் பக்கத்து வீட்டு மணிக்கு சொல்லுங்கள் சார். அவர் தான் ஆட்டோவுக்கு பணமும் டாக்டர் ஃபீஸும் கொடுத்து விட்டார். அது மட்டும் இல்லை, உங்கள் நம்பர் என்கிட்ட கொடுத்து உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னது அவர் தான் சார்.
0: மணியா?
2: ஆமாம் சார், அவர் தான் சார். உங்ககிட்ட கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொன்னார், அவர் தான்.
1: டே, நம்ம சிவராம மகன் மணிடா.
0: ஆமாப்பா, நான் யாரை எதிரியே நினைச்சனோ அந்த மணிதாப்பா இன்னைக்கு உதவி பண்ணியிருக்கான்.

0: கோட்டில் மயக்கமாக கிடந்த எங்கள் அப்பாவை அடையாளம் கண்டு அவரை ஆட்டோவில் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சது நீங்கள் தான்னு ஆட்டோ டிரைவர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே உங்களை பார்த்து நன்றி சொல்லணும் தான் வீட்டுக்கு வந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் அவசர அவசரமாக கிளம்பி போயிட்டீங்கன்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. நானும் சரி போனவங்க திரும்பி வரட்டும்னு குடும்பத்தோடு உங்கள் வரவை எதிர்பார்த்துருந்தேன். அப்போ தான் உங்கள் வீட்டில் இருந்து கேஸ் கசியிற வாசம் வந்தது. மிகப்பெரிய அசம்பாவிதம் உங்கள் வீட்டில் நடக்கப் போகுதுன்னு தெரிஞ்சுதான் உங்கள் வீட்டு பூட்டை உடைச்சி கேஸை ஆஃப் பண்ணேன்.
1: என்ன தான் மனசுக்குள்ளே நீங்கள் எதிரிகளை நினச்சாலும் மனித அபிமானம் உங்களை சேர்த்து வச்சிருச்சு பார்த்தீங்களா?
0: இப்போ சொல்லுங்கள், முதல்ல எங்கள் அப்பாவை காப்பாற்றுற உங்களுக்கு நான் தானே நன்றி சொல்லணும்?
1: பார்த்தீங்களா, உங்கள் ரெண்டு பேர் மனசுலேயும் ஒரு பாசம் பந்தம் மனசில் மறைஞ்சிருக்கு, ஆனால் அதை வெளியே காட்ட மாட்டீங்க. இந்த உலகம் உங்களுக்கோ எங்களுக்கோ மட்டும் சொந்தம் இல்லை, நீங்கள் வாழ்கிற எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானது. வரும்போது நம்ம ஒன்றும் கொண்டு வரல, அதே மாதிரி போகும்போது இங்கேருந்து ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல, அன்பையும் பாசத்தையும் தவிர.
2: ஆமாம் மாமா, நீங்கள் சொல்கிறதெல்லாம்

0: கேட்கும்போது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்ற அந்த அழகான வார்த்தை தான் என் நினைவுக்கு வருது.
1: நாங்களும் அன்பு, பாசம், கருணை, உதவின்னு எதையுமே யோசிக்காம சுயநலம்தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டோம். எல்லாமே இப்பதான் எங்களுக்கு புரிஞ்சது. நீங்க சொன்ன மாதிரி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்ற வார்த்தைக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து காட்டுவோம்.

இதுவரை ஒலித்தது கூடி வாழ்வோம் நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனி. இதில் கதாபாத்திரமானோர் மணியாக தளவாய் எம் மனோகரன், பார்வதியாக எஸ் நந்தினி, கோபியாக எம் ஜெகநாதன், ராதாவாக எஸ் பார்வதி, சிவராமனாக எம் ஜோதி பாலசுப்பிரமணியன், ராமசாமியாக ஆர் ஜெயகோமதி நாயகம், பரிகாரம் பரமசிவமாக கே விஜயகுமார், டாக்ஸி டிரைவராக பொன் ரமேஷ்குமார்.

அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். இந்நிகழ்ச்சி நமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து ஒலிபரப்பானது.

0: ಕೊರಳಾಂಗ ತಗದಿಬ್ಬಿ ತಗದಿಬ್ಬಿ ತಗ ಗಿಡ ತಗ ಗಿಡ ತಗ ಜೋಡ ತಗ ಜೋಡ ತಗ ಹತ್ತಿ ತಗ ಜೋಡತ ತಗದಿ ತಗ ಜೋಡತ ಕೊರಳಾಂಗ ತಗ ಜೋಡತ ಆ
1: ಸಭೆಯವರ್ಗಳೇ பெரியோர்களே இன்றைய கூத்திலே சொற்குத்தம் பொறுக்குத்தம் எக்குத்தம் இருப்பினும் குற்றத்தை மன்னித்து உணர்த்தி விட்டு கொள்ளும்படியாக மிக தாழ்மையுடன் மண்டியிட்டு தண்டனையிட்டு கேட்டுக் கொள்கிறேன்.
2: அரசன் அரசன்

ಮಿದಾಕ ತಿಂಬಿದಾಕ.

0: நேயர்களுக்கு மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் மாலை 5:08.
1: நேயர்கள் கேட்க இருப்பது கனிந்த வாழ்வு, மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சி. புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தில் ஓவியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற டி உலகநாதன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கங்க.
3: வணக்கம்.
2: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
3: என்னுடைய பெயர் உலகநாதன். புதுவை தொலைக்காட்சி நிலையத்தில் ஓய்வு பெற்ற ஊழியர். என்னுடைய ஊர் வந்து கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகாமையில் இருக்கிற ஒரு சிற்றூர்.
2: காட்டுமன்னார் கோயில் அருகில். என்ன ஊர் அது?
3: கீழப்புளியம்பட்டு கிராமம்.
2: ஓஹோ, பக்கத்துலேயே கொள்ளிடம் இருக்குதா?
3: கொள்ளிடம் 6 பக்கத்தில். பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த கிராமத்தில் தான். பள்ளி படிப்பு ஆரம்பித்ததும் அந்த கிராமத்தில் தான்.
2: எப்போ பிறந்தீங்க?
3: நான் 1964 பிறந்தேன். பள்ளி பருவம் 69
2: தொடங்கிச்சு. அப்பா அம்மாவை பற்றிலாம் சொல்லுங்கள்.
3: எங்களுடைய தாயார் தகப்பனார் வந்து விவசாய கூலி தொழிலாளி தான். பள்ளிப்பருவம் வந்து அரசு ஓராசிரியர் பள்ளி ஒன்று.
2: ஓர் ஆசிரியர் தான்.
3: 1வதுலேருந்து 5வது வரைக்கும் ஒரே ஆசிரியர்.
2: சரி சரி. கூட பிறந்தவங்களாம்?
3: என்னுடைய கூட பிறந்த யாரும் இல்லை, நான் ஒரே
2: பையன். நீங்கள் அப்போ ரொம்ப செல்லமாக வளர்ந்துருப்பீங்க.
3: செல்லமாக வளர்க்குறது ஒன்றும் இல்லை, அவ்வளோ பெரிய சுபிட்சமான குடும்பமாக இருந்தால் செல்லம்னு இருக்கும்.
2: கேட்டதெல்லாம் அப்பா அம்மா செய்வாங்க இல்லையா? ஒரே பிள்ளைன்னு
3: வேலை செஞ்சால் புள்ளி அப்படின்ற ஒரு சூழலில் வந்தது குடும்பம்.
2: இப்போ இந்த 1வதுலேருந்து 5வது வரைக்கும் படிச்சிங்க இல்லையா? உங்கள் உள்ளூர்லையே?
3: உள்ளூர்ல.
2: அப்போ உள்ள ஃப்ரெண்ட்ஸு அவங்கள ஏதாவது ஞாபகப்படுத்தி இன்றைக்கும் சொல்ல முடியும்?

0: ஆமாம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
1: கூட பள்ளிக்கூடத்துலேருந்து வெளியில் வந்து ரெண்டு பேர் ப்ளஸ் டூன்னு வெளியில் போனது. பழனிவேல்னு ஒருத்தர், அவர் சப்ரிஜிஸ்டர் ஆகி அவரும் ரிட்டையர் ஆகிட்டாரு. நான் மற்றபெல்லாம் அஞ்சாவதுக்குள்ளேயே இவங்க செட்டில் எல்லாருமே ஊருக்குள்ளேயே
0: அப்படியே முடங்கிட்டாங்க,
1: வெளியில் வரல. நானும் அவரும் வந்து சிதம்பரம் நந்தனா ஸ்கூலில் ஹாஸ்டலில் வந்து தங்கி
0: படிச்சிங்க. இப்போ அந்த ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வகுப்பு அந்த ஆசிரியர், அதுவும் ஓர் ஆசிரியர், அஞ்சு வருஷமாக
1: ஒரு ஆசிரியர்,
0: எப்படி அவரை பற்றி சொல்லுங்களேன்.
1: அப்போ வந்து மதிய உணவு உண்டு இருந்தாலும் எனக்கு அவர் வீட்டிலேருந்து எனக்கு சாப்பாடு விட்டுருவார். ஏன்னா ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் 15 பேர் தான், மாணவர்கள் மாணவி ரெண்டு பேர் சேர்த்து. எனக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பார். சாயந்தரம் ஆன உடனே நாளைக்கு நடத்தணும், மூணாவதுக்கு ரெண்டாவது பசங்களுக்கு இதனை நடத்தணும் எனக்கு சொல்லிக் கொடுப்பார். ஸ்கூல் வந்து நான் தான் திறந்து ஃபஸ்ட்டு மணி அடிக்கிறது பெருக்கிறது. ஸ்கூலை ஒரு சின்ன கீர்த்துக்கோட்டை தான் ஸ்கூல், பக்கத்து ஒரு மூணு கிராமம் தள்ளி ஈச்சம்போடுன்னு ஒரு கிராமம், அங்கேருந்து நடந்து வருவார். நான் பசங்களெல்லாம் வந்து விட்டுட்டு திரும்ப நான் எதிரில் போய் அந்த பையன் வாங்கிட்டு வருவோம். நான் வேலை ஜாயின் பண்ண பிறகு தான் அவர் இறந்தார். அதுக்கு முன்னாடினா நான் போகும்போதெல்லாம் அவர் போய் பார்ப்பேன்.
0: ஓ, அந்த பாசம் உண்டு. சரி சரி, அவரை பற்றி பேசும்போதே உங்களுக்கு ஒரு கண் கலங்குற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான ஒரு ஆசிரியரா அவங்க கூட இருந்திருக்காரு. இவ்வளவுக்கு
1: அவர் தான் வந்து அந்த நந்தனா ஸ்கூல்ல போய் சேர்க்கறதுக்கான சில விஷயங்களை சொல்லி எங்க அப்பாவோட
0: சின்ன கிராமத்துல அப்பா அம்மா வந்து அந்த அளவுக்கு விவரம் தெரியாதவங்க இந்த வழிமுறையெல்லாம் காட்டியிருக்காரு
1: சொல்லி அங்க ஹாஸ்டல் தங்குறதுக்கான வழிமுறையெல்லாம் சொல்லி.
0: சரி, இப்ப நீங்க ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் பள்ளியிடம் விட்டா நேரம் வீட்டுக்கு போறோம், அப்பா அம்மாவோட பார்க்க போறோம். இப்படி ஒரு சூழல், இப்ப திடீர்னு அப்பா அம்மாவெல்லாம் பிரிஞ்சு நம்ம ஒரு ஹாஸ்டல்ல போய் தங்குறோம் அப்படின்னா அது ஒரு வித்தியாசமான இதுதானே. நமக்கு கொஞ்சம் மனசில் அந்த இடத்துல ஒரு சஞ்சலம் இருக்கும்.
1: ஹாஸ்டல் போய் ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும், அப்போ சின்ன வயசு இல்லை, அப்போ வந்து நைட்டெல்லாம் உட்காந்து உட்காந்துட்டு அழுதுட்டு உட்காந்துருது அந்த மாதிரி சூழல் வந்து. அப்புறம் காலப்போக்கில் அது மறந்துச்சு, அரையாண்டு காலாண்டு தேர்வுக்கு தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற சூழல் வரும்போது அது வந்து அப்படி.
0: அப்புறம் புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருப்பாங்க, அங்கே உள்ள ஆசிரியர்கள் அவங்க நெருக்கமாக பழகிறது.
1: அங்கே வந்து எனக்கு ஆறாவதுலேருந்து 12 வரைக்கும் ஒரு NCC மாஸ்டர், அவர் வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எடுப்பார். 8வதுலேருந்து இருக்கும்போது நான் கொஞ்சம் ஹம்பிளாக அது வரும் ரொம்ப அடக்கமாக இருப்பேன். சில பசங்க மாதிரி துரு துருன்னு இதை பண்ணுறது அப்படிங்கும்போது அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்ச என்ன பண்ணார், அவர் இதேமாரி இந்த குப்புசாமி ஆசிரியர் மாரி அவர் செல்வராஜின்னு ஒரு ஆசிரியர், அவர் வந்து NCC கிளாஸ் எடுக்கும்போது எல்லாத்துக்குமே என்னை சேர்த்துப்பார். சேர்த்து அப்புறம் கேம்ப்புக்கெலாம் அனுப்புவார், அதெல்லாம் போவார். இப்போ 6வதுலேருந்து 12வது வரைக்கும் அந்த ஒரு ஆசிரியர் ரொம்ப.
0: இல்லை, பொதுவாக NCC ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஒரு டிசிப்ளின் இருக்கும், காலையில் கரெக்டாக டயத்துக்கு எழுந்திரிக்கணும், எந்த ஒரு வேலையும் ஒழுங்காக செய்யணும்.
1: நாங்கள் எழுந்திரிச்சு நந்தனா ஸ்கூல் ஹாஸ்டலில் காலையில் 5 மணிக்கெலாம் எழுப்பி விட்டுருவது, எழுப்பி விட்டு என்ன பண்ணுவார், நாங்கள் இங்கேருந்து வல்லம்படுகணும் ஒரு ஊர் இருக்கு, அது வழி அவர் ஓடுவார், நாங்களும் அவர் பின்னாடியே ஓடி ஒரு ஆறு இருக்கும் அந்த ஆற்றுல குளிச்சுட்டு நந்தனாருக்கு டெய்லி 6:30க்கெலாம் பூஜை பண்ணுவாங்க. அதில் வந்து நாங்கள் உட்காந்து ஒரு 1/2 hour அந்த பூஜை முடிச்சுட்டு அது ஒரு ஸ்டடி நடக்கும்.
0: காலை நேரத்திலேயே நம்மளை வந்து ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்ம ஒரு ஒழுக்க சிலராக நம்மளை மாற்றினது வந்து அந்த நந்தனார் உண்டு உறைவிட பள்ளி. அது இப்போ அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப வந்து உங்கள் கூட இருந்த மாணவர்கள் நண்பர்கள் அவங்களெல்லாம் இப்படி ஞாபகம் இன்னும் இருக்கா?
1: அங்கே இருக்கிற மாணவர்கள்லாம் வாத்தியார் ஆகி எல்லாமே ரிட்டையர் ஆகிட்டாங்க.
0: சரி, இப்படியே போயிட்டு இருந்தது. இப்போ உங்களுக்கு படிப்பில் எப்படி நாட்டம்? சில பேருக்கு பார்த்தா குறிப்பிட்ட சில பாடங்கள் மேலே ஆர்வம் இருக்கும், நீங்கள் எப்படி?
1: எனக்கு வந்து அப்பயே என்னென்னா எங்களுடைய சித்தப்பா வந்து சிற்பி ஜெயராம்னு பாண்டிச்சேரி கல்லூரியில் முதல்வர், அப்பா அவர் கும்பகோணத்தில் படிச்சிருக்கும்போது என்னை உட்கார வச்சு அவர் மாடலுக்கு வரைவார்.
0: உங்களை மாடலிங்காக
1: நிறைய யூஸ் பண்ணார், வேஷமாக செஞ்சு அவர் என்ன நிறைய டிராயிங்லாம் பண்ணார்.
0: இல்ல, இந்த சிற்பி ஜெயராமன் வந்து இந்த கறிக்கோள் அதை வச்சு நேராகவே பார்த்துருக்கேன். ரொம்ப நுணுக்கமான ஒரு கலை அது, பார்க்கறதுக்கு அப்படி உயிரோட்டமா இருக்கிற மாதிரி எல்லாம் வரைவாரு. அவர்கிட்ட நீங்க பயிற்சி பெற்றதுனால நீங்களும் உங்களுக்கு அந்த
1: அவருடைய தாக்கம் என்னுடைய டிராயிங்ல இருக்கும்.
0: ஓகே ஓகே.
1: நீங்க இப்போ தொலைக்காட்சி நிலையத்தில் டேப் லைப்ரரி போனீங்கன்னா ஒரு பாரதி தர்ஷனுடைய டிராயிங் இருக்கும். அவர் அப்பிலிருந்து ஒரு பெண் எடுத்து வச்சுட்டு அப்படி போட்டுட்டு அப்படி பண்ணுவார். அதை பார்த்து பார்த்து எனக்கும் அதே மாதிரி நிறைய டிராயிங் எல்லாம் அது மாதிரி தான்
0: வரைய ஆரம்பிச்சீங்க.
1: வரைய ஆரம்பிச்சேன்.
0: இன்னைக்கும் வரைஞ்சு நிறைய வச்சிருக்கீங்க.
1: அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கல்லூரி போகிற சூழல் இல்லை.
0: குடும்ப சூழ்நிலையா இல்லை என்ன?
1: வீட்டு குடும்ப சூழல் கல்லூரி. அப்போ வந்து கும்பகோணம் போய் அங்கேருந்து கும்பகோணம் போய் படிக்கணும், இல்லைன்னா மயிலாடுதுறை
0: ஏவிசி காலேஜ்
1: அப்படின்ட்டு. சரி, வேலைக்கு எங்கேயாவது போகலாம் வந்து பெங்களூர் போய்.
0: ஓஹோ, நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டீங்க பெங்களூர்?
1: ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பாண்டிச்சேரியில் இந்த காலேஜ் ஆரம்பித்தாங்க. எனக்கு வந்து அப்போ எலெக்ஷன்லாம் வந்ததுன்னா சேவூர்

0: எழுதுற வேலையெல்லாம் கல்லூரியில் சேராத முன்னாடியே இந்த வேலையெல்லாம் நிறையா செய்கிறது. அப்போ எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் ஒருத்தர் வந்து அந்த காலேஜில் இங்கே பாண்டியில் சேர்ந்தோடனே எனக்கு வந்து லெட்டர் போட்டார், இது மாதிரி இருக்குது நீ ஏன் சேரக்கூடாது. நான் என்ன பண்ணேன், அங்கே ஒரு மாதம் சம்பளத்தை வாங்கி நேராக பாண்டிச்சேரி வந்துட்டேன். அப்போ வந்து காலேஜ் வந்து கம்பன் கல்யாணத்தில் பிரின்ஸிபல் என்ன சொன்னார், இங்கெல்லாம் எங்கே தங்கிட்டு படிப்பேன், இங்கே இதில் என்ட்ரன்ஸ் வர இருக்குது, தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு சீட்டு தான், அதில் பாஸ் பண்ணால் தான் சேர முடியும். இல்லை நான் என்ட்ரன்ஸ் எழுதுறேன், இன்னும் என்ட்ரன்ஸ் எழுதுனா என்னன்னு கேட்பாங்க. அதுக்குள்ளே தெரிஞ்ச ஒரு வாதர் முன்னாடி பேசிட்டு போது சொன்னார், லேண்ட்ஸ்கேப்பு ஒரு ஆள் உட்கார வச்சு வரது, அதெல்லாம் நம்மளுக்கு முன்னாடி வந்து இவர் இருக்கும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சு கொஞ்சம் டச் பண்ணால் வந்துடும் அப்படின்ற மாதிரி இருந்து என்ட்ரன்ஸு அப்ளிகேஷன் போட்டு ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போய்ட்டு ஒரு மாதம் கழிச்சு திரும்ப வந்தோடனே என்ட்ரன்ஸுக்கு வந்து அன்னைக்கு சாயந்தரமே ரிசல்ட்டு, உங்களுக்கு லெட்டர் வரும் வீட்டுக்கு. அப்புறம் ஒரு 70 பேர் என்ன வேணும், அதில் வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரின்னு பிரிக்கும்போது நான் ஒரு முதலாளாக வந்தால எனக்கு அந்த சீட்டு கிடச்சிது.
1: என்ன படிப்பது?
0: ஆரம்பிக்கும்போது 2 வருஷம் பட்டய படிப்புன்னு ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு பேச்சினாங்க 87, 88, 88, 88.

0: போய்ட்டு ஒரு மாதம் கழிச்சு திரும்ப வந்தேன் என்ட்ரன்ஸுக்கு வந்தேன். இப்போ அன்னைக்கு சாயந்தரமே ரிசல்ட்டு, உங்களுக்கு லெட்டர் வரும் வீட்டுக்கு. ஒரு 70 பேர் அனுமதி வேணும். அதில் வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி பிரிக்கும்போது நான் ஒரு முதலாளாக வந்தால எனக்கு அந்த சீட்டு கிடச்சிது.
1: என்ன படிப்பு அது?
0: ஆரம்பிக்கும்போது 2 வருஷம் பட்டய படிப்புன்னு ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு பேச்சுனாங்க 87, 88, 88, 89 அந்த
1: கல்லூரி வந்து பாரதியார் பல்கலைக்கழகம்.
0: பாரதியார் பல்கலைக்கூடம் காலப்போக்கில் 2 வருஷம் எங்களுக்கு டிப்ளமா சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இல்லை 5 வருஷம் ஆயிடுச்சு, எல்லாரும் சர்டிஃபிகேட் கொண்டு சப்மிட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படின்னு. 5 வருஷங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பாண்டிச்சேரியில் வந்து தங்கி படிக்கணும்னா ஸ்ட்ரகிள் தான். இருந்தாலும் கையில் தொழில் இருந்ததால அப்போ சாயந்தரம் கல்லூரி முடிஞ்ச உடனே நானும் ராதாகிருஷ்ணன்ட்டு சேலியம் வீட்டிலேருந்து அவர் நானும் என்ன பண்ணுவோம், நிறைய இடத்துல போய் கேட்போம். மளிகை கடை அந்த மெடிக்கலில் இருக்குல்லாம் அந்த ஸ்டாண்டு வச்ச இதை வந்து
1: வச்சிருப்பாங்க,
0: அதை நாங்களே செய்வோம். அப்படியே வாரத்தில் ஒரு 10 போர்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே போடுது.
1: உங்களுக்கான வருமானத்தை நீங்களே தேடிக்கிட்டீங்க?
0: தேடிக்கிட்டோம். அப்படியே போச்சு 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு.
1: இதெல்லாம் எந்த வருஷத்தில் நடந்தது?
0: 88 to 92 வரைக்கும் நடக்குது. அப்போ நம்ம பாண்டிச்சேரியில் தொலைக்காட்சி நிலையம் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து காலேஜில் நோட்டீஸ் போர்டு போட்டாங்கன்னு பசங்க சொன்னாங்க, இதுமாரி எங்கள் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா நோட்டீஸ் போர்டு. அப்போ நான் கல்லூரி எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் வந்து பயோடேட்டா கொடுத்தோடனே இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் மாரிங்க வச்சாங்க
1: புதுவை தொலைக்காட்சி நிலையத்தில்.
0: புதுவை தொலைக்காட்சி நிலையத்தில் கூட ஒரு 4 மாணவர்கள் வந்து கூட என்ட்ரன்ஸ் எழுதணும். இந்த 4 பேரை தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்போ பார்ட் டைமாக ஒரு 1 மாசத்துக்கு 5 நாள் டியூட்டி, 1 நாளைக்கு 70 ரூபா சம்பளம். அப்போ அது ஒரு அடிஷ்னலாக கொஞ்சம் வாழ்வாதாரத்துக்கு சாப்பிட்றதுக்கோ தங்குறதுக்கோ எல்லா விஷயமே ஒத்து போனது.
1: சரி, இந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்கள், அதை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
0: என்ன என்ன கனவு கொண்டாதையோ. அந்த பாட்டை கேட்டாலே வாழ்க்கையில் வந்து எது ஒன்றாலும் எப்படி ஒன்றாலும் நடக்கும்.
1: உங்கள் வாழ்க்கையை கூட தொடர்புபடுத்தி கூட நினச்சிக்கோங்க.
0: நானே நினச்சிப்பேன்.
1: அந்த பாடலை இப்போ நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
2: என்ன

0: பாடலுக்கு முன்னாடி புதுச்சேரிக்கு நீங்கள் வந்தது, முதல்ல வந்து படிச்சுக்கிட்டே வேலை செஞ்சது, அதுக்கு பிறகு புதுவை தொலைக்காட்சி நிலையத்தில் ஒரு பகுதி நேர பணி, மாதத்துக்கு ஒரு 5 நாள் இந்த மாதிரி கிடச்சி வேலை செஞ்சிட்டு இருந்தீங்க, அது வரைக்கும் சொன்னீங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்தது?
1: அதுக்கு பிறகு ஒரு 7 மாதம் பகுதி நேரம் பிறந்த டைரக்டர் டாக்டர் வேதமணி சேனாபதி வந்து என்னுடைய டிராயிங்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கேஷுவலாக இருக்கும்போது கூடுவார், அவர் ஏதோ டிராயிங் பண்ணுறாங்க நல்லா இருக்குல்ல எப்படி இருப்பார், இது என்ன ஒரு அர்த்தம் சொல்ல அப்படின்பார், இது என்ன ரேட்டு போகணும், இதெல்லாம் மதிப்பு இல்லை சார். அதுக்கு பிறகு அவர் ரொம்ப என் மேலே கொஞ்சம் ஆர்வமாக இருந்தது. கால் பேர் வந்தோடனே அவரே பேப்பரை கொண்டு காட்டு பேர் கால் ஃபேர் பண்ணிக்கிறாங்க, பாரு நான் பார்க்கலையே சார், பாரு அப்ளை பண்ணு, கிராஃபிக் ஆர்டிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணு, பெயிண்டருக்கு அப்ளை பண்ணு, உங்களுடைய ஓவியம் மீது எனக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்ட்டு அவர் வேலை சேருவதற்கான ஒரு உந்துதலும் அவர் பண்ணார்,
0: உங்களை ஆர்வப்படுத்தினார்
1: ஆர்வப்படுத்தினார். நான் வந்து ஒரு டைட்டில் கேப்ஷன் எடுத்து ஒரு கேப்ஷனுக்கு ஒரு டிராயிங் போட்டு கொண்டு காட்டினேன், இதேமாரி பண்ணுங்கள் ஃபோக்கு, இதுமாரி பரதநாட்டியம், இதேமாரி பெயிண்டிங் ஸ்கெட்சு போட்டு, நீங்கள் பெயிண்டிங்காக ஸ்கெட்சு போட்டுருங்க, நம்ம பாரதியார் பல்கலைக்கூடத்தில் போய் பசங்களை வர வச்சு மெட்டீரியல் வாங்கி கொடுத்து நம்ம செய்ய சொல்லலாம், ஏன்னா நீங்களே செய்ய முடியாது, அது பசங்களுக்கும் கான்ட்ராக்ட் போட்ட கொடுத்த மாரி இருக்கும், நம்ம நினச்ச பெயிண்டிங்கை பண்ணிட்டு அதுமாரி ஆஃபீஸில் எல்லா பெயிண்டிங்கும். அப்புறம் டெல்லியிலேருந்து கால்பேர் பண்ணாங்க,
0: பர்மனன்ட் போஸ்ட் மாதிரி,
1: பர்மனன்ட் போஸ்ட். அப்புறம் பெயிண்டிங்க்கு இன்டர்வியூ வந்தது, அப்புறம் பர்மனெண்ட்டு வேலை கிடச்சிது. பர்மனெண்ட்டு வேலை கிடைக்கும் போது தான் வாழ்க்கை ஒரு வசந்தமே வந்த மாதிரி ஒரு சூழல் வந்தது. 93 ஜாயின் பண்ணேன், வேலை கிடச்சி எங்கள்கிட்ட யாரும் தெரியாது, ஒரு 6 மாதம்
0: வரைக்கும் இருக்கீங்க.
1: இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நான் வேலையில் சேர்ந்து 6 மாதம் வரைக்கும் வீட்டில் தெரியாது. என்னுடைய செட்டு பசங்கள்லாம் ஊரில் என்ன பண்ணோம், ஆளுக்கு 5 ரூபா 5 ரூபா போட்டு, இது இப்போ சப்ரி சார் ஆகி ரிட்டையர்ட் ஆகிறேன், அவன்கிட்ட கொடுத்து காசு கொடுத்து வேலை சென்றான், போய் என்னன்னு போய் பார்த்துருவா, போய் தேடி பிடிச்சி வந்துட்டான். வந்தோடனே என்ன உங்களுக்கு தூரம் வந்திருக்கேன், கடலூர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்தான், சரி நீ வேலை சேர்ந்துட்டே இல்லைன்னு பார்த்துட்டு போகலான்னு ஒன்று. ஆமாம், வேலை ஆஃபீஸில் உட்கார வச்சு லஞ்சு கொடுத்து நைட்டு ரூமில் என் கூட படுக்க வச்சுருந்தேன். அதே காலையில் போகும்போது சொல்லிட்டு போகிறான், பசங்களாம் 5 ரூபா கொடுத்து நீ உண்மையாக வேலை சேர்ந்துட்டே இல்லை, நீ செக் பண்ணிட்டு வர சொன்னாங்க. அப்படியே காலகட்டத்தில் போகும்போது திருமண வாழ்க்கைன்னு ஒன்று வருது, நம்ம எங்கே தான் இருக்கிறோன்னு தெரியாதவங்கெல்லாம்
0: கவர்மெண்ட் மாப்பிள்ளை அப்படின்னு பொண்ணு கொடுக்க வராங்க.
1: ஆமாம், அப்போ வந்து எனக்குள்ளே ஒரு நம்ம பண்ணுனா நமக்குன்னு யார் உதவி பண்ணாங்களோ அந்த உதவியை வந்து கைமாறாக பண்ணணும். அப்போது கல்லூரி படிக்கும்போது செமஸ்டர் ஃபீஸ் கட்ட முடியாது, ஒரு சப்ஜெக்ட் 25 ரூபா 4 சப்ஜெக்ட் 100 ரூபா கட்ட முடியாது. அப்போ சித்தப்போட சிற்பி ஜெயராம் அவர் வந்து ஃப்ரெண்டு, அப்போ அவங்க வீட்டில் வரும்போது ஒரு நாள் செமஸ்டர் எழுதலை, இவர் என்னை கூப்பிட்டு திட்டுறாரு, நைட்டும் பகலுமே எழுதுறீங்க போகிறீங்க வரீங்க, ஒரு 100 ரூபா கூட ஒன்று கட்ட முடியாது அப்படின்னு. ஒன்று வெளில வந்து அவர் 200 ரூபா கையில் கொடுத்து ஃபஸ்ட்டு போய் செமஸ்டர் ஃபீஸ் கட்டி எக்ஸாம் எழுதிப்பாப்போம்,

0: அவங்களுக்கும் நம்மளும் சம்மந்தம் இல்லை. நான் ஒரு இந்து குடும்பம், அவங்க ஒரு கிறிஸ்துவ குடும்பம். வேலை வந்தவுடனே நிறைய பேர் திருமணத்துக்கு நிறைய நான் சொன்னேன், எங்கள் வாழ்க்கையில் வந்து அன்னைக்கு ரெண்டு செமஸ்டர் இல்லைன்னா வாழ்க்கை கிடச்சிருக்காது. அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, எங்களுடைய சித்தப்பாவை விட்டு கேட்க சொன்னேன், ஏ அது எப்படி நம்ம இந்து குடும்பம் அவங்க வந்து கிறிஸ்டினாக இருக்கிறாங்க, கேளுங்க கொடுத்தா பாருங்க இல்லைன்னா விடுங்க அப்படின்னு. ஆனால் நான் சீர்திருத்த கல்யாணம் தான் பண்ணுவேன், இதுதான் என்னுடைய குறிக்கோளை சொன்னோடனே அவர் ஒரு மாதிரி பேசினார். நான் பண்ண சீர்திருத்த கல்யாணம் தான், இதில் வந்து எந்த மாற்று இதுவும் இல்லை, அதாவது வந்து நீங்கள் செஞ்ச உதவிக்காக கைமாறு பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படின்னோடனே அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. இவங்க வீட்டிலேயே அந்த காலத்தில் எப்படி வீட்டு வாசலில் பந்தல் போட்டு எங்களுடைய அப்பா அம்மா, என்னுடைய மனைவியோடைய அப்பா அம்மா, எங்கள் சித்தப்பா, இவங்க தான் தாலி எடுத்து கொடுத்து வாழ்க்கையை ஆரம்பித்தான். நீங்கள் கணவன் மனைவி இது வரைக்கும் 32 வருஷம் ஆகுது, எது எந்த ஒரு கம்ப்ளீட்மெண்ட்டும் கடைசி வரைக்கும் அவங்க வீட்டில் இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானே பாண்டிச்சேரியில் வந்தேன், இடம் வாங்கினேன், வீடு கட்டினேன், எல்லாம் பண்ணேன். எனக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள், ஒரு பொண்ணு பிரான்ஸில் இருக்கா,
1: கல்யாணம் ஆகி அவங்க குழந்தைங்களோட இருக்காங்க.
0: ரெண்டாவது பொண்ணு அவள் எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சுட்டு சென்னையில் வந்து இன்ஸ்டியூஷனில் வந்து கவுன்சிலிங்காக இருக்கா, சைக்காலஜிஸ்ட்டு வேலை இருந்துருக்குறா. வாழ்க்கை அப்படியே போச்சு,
1: போயிட்டு இருக்குது. சரி, இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை கேட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையில வந்து இப்போ ஓய்வு அதெல்லாம் அடைஞ்சிருப்பீங்க இல்லையா, அது சம்பந்தமான செய்திகள்.
0: ஒரு அம்மாவை பத்தின, அம்மா என்று அழைக்காத உயிரில்லை என்ற ஒரு பாட்டு, இளையராஜாவோட பாட்டு,
1: அம்மாவை பெருமைப்படுத்துற மாதிரி ஒரு பாடல். அந்த பாடலை இப்ப நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

0: இப்போ பாடலுக்கு முன்னாடி பல்வேறு செய்திகள் சொன்னீங்க, அப்புறம் எப்போ ஓய்வு பெற்றீங்க?
1: நான் வந்து 24 ஓய்வு பெற்றேன். அதுக்கு பிறகு நான் எங்கேருந்து வந்தேன்னா, அந்த விவசாய தொழிலேருந்து திரும்ப பேக் டு ஃபெயிலியர்ன்ற மாதிரி
0: விவசாயத்துக்கு
1: போய் நான் ஒரு 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கேன். போரோட முழு நேரம்
0: விவசாயம் தான் வந்து நாட்டுடைய உயிர் துடிப்பு.
1: ஆமா,
0: மக்களுக்கு எதை வேணாலும் நம்ம இல்லாம இருக்கலாம், சாப்பாடு இல்லாம இருக்க முடியாது இல்லையா. உணவு அளிக்கக்கூடிய உயரிய ஒரு உயிர் எது என்ன அப்படின்னா விவசாயி தான். அந்த விதத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கு,
1: விவசாயம் பண்ணிட்டு இருக்கு.
0: இப்ப நிறைய பேர் ஓய்வு பெறும் போது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இனிமே வாழ்க்கையில வந்து இனிமே என்ன இருக்கு, ஈசி சேர் தான் நம்ம உட்காந்துருக்கணும், யார் நம்மளை மதிக்க போறா, இப்படி ஒரு நினப்பு எல்லாருக்கும் நான் சொல்ல வரல. சில பேருக்கு சில இப்போ என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: ஆனால் என்னை போல ஓய்வு பெற்றவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச கைத்தொழிலையோ மற்ற எந்த ஒரு வேலையோ நேரத்தை வீணாக்காம அந்த வேலையை செஞ்சாங்கன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கும்,
0: கமிட்மெண்ட்டோட இருக்கணும்.
1: ஆமாம், வாழ்க்கையில கொஞ்சம் அமைதியான போயிட்டு இருக்கலாம்.
0: இப்ப உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் தான் வாழ்க்கையில வந்து உங்களுடைய உழைப்பு, அதுக்கான பலன் நல்ல விதத்தில் வாழ்க்கை போயிட்டு இருக்கு.
1: என் வாழ்க்கையில் வந்து உழைப்பு தான், யாரை நம்பியும் வந்து நம்ம எந்த செயலையும் எதிர்பார்க்க கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளே இறங்கி செய்யணும், அந்த உழைப்பு இருந்தாலே போதும்.
0: நிச்சயமா, ஏன்னா இப்போ விவசாய வேலையிலையும் இப்போ நீங்களே இறங்கி செய்யறதோடு இல்லாமல் 4 பேருக்கு வேலையும் கொடுப்பீங்க இல்லையா, அது ஒரு சந்தோஷம் தானே நமக்கு. நம்மளால 4 குடும்பம் வாழுது அப்படின்னா அந்த விதத்தில் பல்வேறு செய்திகள் இந்த கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டீங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு பிடித்தமான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்டேருந்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கங்க.
1: நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது கனிந்த வாழ்வு, மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சி. புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தில் ஓவியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற டி உலகநாதன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடியவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். இத்துடன் இன்றைய கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
4: நேர்களே, இன்று 7:30 அளவில் உழவர் உலகம் வேளாண்மையில் பயிர் பூஸ்டர்களின் பயன்கள் மற்றும் பயன்படுத்தும் முறை குறித்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர். அனிதா அவர்களின் உரை இடம்பெறும். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை கேட்கலாம்.

0: வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்றைய நமது சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில புதுச்சேரி முத்தியால்பேட்டை பெருந்தலைவர் காமராஜ் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: ஹே, வணக்கம் நண்பர்களே, இது ஹாட் ஸ்டேஷன் பல்சுவை நிகழ்ச்சி. இங்கே போர்டமுக்கு என்ட்ரி இல்லை, என்டர்டைமுக்கு எக்ஸைட் இல்லை, சிரிப்பு கேரண்டட், மகிழ்ச்சி அன்லிமிட்டட். இன்றைய நிகழ்ச்சி ஒரு கலவை, சிரிப்பு, பாடல், நகைச்சுவை, அறிவியல் சிந்தனை எல்லாம் ஒரு குண்டு மாதிரி வந்திருக்கிறது. சின்ன பையன் கதையிலிருந்து பெரியாரின் தத்துவம் வரை இங்கேயே வரப்போறது. ஸோ சீட் பெல்ட் கட்டுங்க, ரெடியா?
2: நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆசிரியரின் சிறப்புகளை பற்றி பாடலாக பாட வருகின்றனர் என் பள்ளி 6 மற்றும் 9 வகுப்பு மாணவர்கள் நிஷாந்த், ரூபன், ஜான், கமலப்பிரியன், பிரவீன், ஹாதில், ஆமோஸ், ஜனாதனன், கோகுல் பிரசாத்.

0: வந்திட வேண்டும்.
1: நன்றி.
2: அருமையாக பாடல் பாடிய மாணவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி பேச வருகிறார் என் பள்ளி மாணவர் 9ஆம் வகுப்பு ரூபன்.
3: அகழ்வாரை தாங்கும் புவியே, செந்தமிழ் மொழியே, தேன் தமிழ் சுவையே, இங்கு கூடியிருக்கும் அவையே, அவையில் இருக்கும் பெருந்தகையே, நேரிய பணி செய்ய காத்திருக்கும் கூறிய அறிவு படைத்த எம் இளம் காளையர்களே, கண்ணியர்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி முடித்து பேசப்போகிறேன். என் தலைப்பை பிடித்து, இயற்கையின் தலையில் நாம் சுத்தியலால் அடிக்கிறோம், பின்பு அது எப்படி நகர்கிறது என்று நாம் வேடிக்கை பார்க்கிறோம் என்கிறார் ஒரு ஆங்கில அறிவியல் அறிஞர். வீடும் நாடும் நமது இரு கண்கள். வீடானாலும் சரி, நாடானாலும் சரி, அதை சுத்தமாய் வைத்திருப்பது நம் கடமை. தூய்மை என்பதை நமது சுய நடவடிக்கைகளில் இருந்து வருகிறது. இதைத்தான் நம் முன்னோர்கள் கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு, புறந்தூய்மை நீரான் அமையும் என்று கூறுகின்றனர். காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, ஒளி மாசுபாடு என நமது சுற்றுப்புறம் அநேக மாசுபாடுகளால் சீரழிந்து வருகிறது. இளைஞர்களாகிய நாம் இதை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? கண்டிப்பாக முடியும், நம்மால் மட்டுமே விடியும். சின்னஞ்சிறுசெல்லாம் புகை பிடிக்குது, சித்தப்பன் மார்க்கெட்ட தீப்பட்டி கேட்குது என்னும் நாட்டுப்புற பாடல் கூறுவது போல், மோசமான இளைஞனாக இல்லாமல் நாட்டை காக்கும் வீரமான இளைஞர்களாக இருக்க வேண்டும். சுத்தம் சுகம் தரும், சத்தம் சுமை தரும் என்பதை உணர்த்தும் வாகனங்களிலும் விழாக்களிலும் அதிக ஒலிபெருக்குகளை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும். பூமிக்கு மேலே தண்ணீரை தேங்கவிட்டு நோய்களை பரப்பாமல் பூமிக்கு அடியில் தண்ணீரை சேமிக்க முயற்சி செய்ய வேண்டும். ஒரு முறை பயன்படுத்தும் நெகிழிகளை தவிர்த்துவிட்டு கடைகளுக்கு செல்லும்போது கையை ஆட்டிக்கொண்டு செல்லாமல் பையை எடுத்து செல்ல வேண்டும். இதையெல்லாம் விட மிக முக்கியமானது, பேச்சு போட்டிகளிலும் கட்டுரை போட்டிகளிலும் கவிதைகளிலும் வசனம் எழுதுவதை விட நிஜ வாழ்க்கையில் அதை பின்பற்றுவதுதான் நாம் இந்த பூமிக்கு செய்யும் மிக பெரிய தொண்டு. சோம்பேறித்தனத்தாலும் அலட்சியத்தனத்தாலும் நாம் செய்யும் சிறு சிறு தவறுகள் நம்மையும் நம் சந்ததிகளையும் எப்படியெல்லாம் பாதிக்கிறது என்பதை உணர வேண்டும். செயலை செய்யும் முறைகள் அறிவால் அறிந்திருந்த போதும் அதனை உலகத்தின் இயற்கையையும் அறிந்து அதற்கேற்றபடியே முறையாக செய்ய வேண்டும் என்கிறார் வள்ளுவர். செயற்கை அறிந்து கடைத்தோம் உலகத்து இயற்கை அறிந்து செயல் என்று. உண்மையில் ஒரு மனிதனை சுற்றி இயற்கை சூழல் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இதோ பாரதி அழகாக எடுத்துரைக்கிறார். 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும், நல்ல முத்துச்சுடர் போலே நில ஒளி முன்பு வர வேணும், அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும், என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும் என்று. ஆனால் பாரதி இன்று இருந்திருந்தால் எப்படி பாப்பா பாடலை எழுதியிருப்பார் தெரியுமா? பல லட்சம் வாகனங்கள் புகையை தள்ளுகிறது பாப்பா, நல்ல முத்துச்சுடர் போலே நெகிழிப்பைகள் பளபளப்பாய் இருக்கிறது பாப்பா, அவை பூமிக்கு மேலே நின்று மழை நீரை உள்ளே விடாமல் தடுக்கிறது பாப்பா, பல 1000 ஆண்டுகள் மக்காமல் நம் தலைமுறையை கெடுக்கிறது பாப்பா, சாலை ஓரத்தில் மக்கள் துப்பும் முயற்சி எல்லாம் நல்ல நோயை தருகிறது பாப்பா, நாமும் இதையெல்லாம் சகித்து கொண்டே வாழ்ந்து பழகிவிட்டோம்

0: பாப்பா என்று மனம் நொந்து பாடியிருப்பார். நாம் அனைவரும் மெல்லிய நூலிழையால் இணைக்கப்பட்டவர்கள். உன்னை துன்புறுத்தினால் அது என்னை துன்புறுத்தும் என்பதை அனைவரும் உணர வேண்டும். அதற்கேற்றபடி சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். சுய ஒழுக்கமாய் நடந்து கொள்ள வேண்டும். புதியதாய் பிறக்கும் இளம் தளிர்கள், நடைப்பழகும் பிஞ்சு மழலைகள் இந்த பூ உலகில் நம்பிக்கையுடன் பாதம் பதிக்க, பிரபஞ்சத்தில் ஒரே உயிர்கோளும் நமது ஒரே வீடுமான பூ உலகை பத்திரமாக பார்த்திருப்போம் என்று கூறி, சுட்டாலும் சங்கு வெண்மை தரும், மிதித்தாலும் பூமி தாங்கி நிற்கும், சபித்தாலும் வானம் மழை கொடுக்கும், வெற்றி கிடைத்தால் அடக்கம் எழுந்து நிற்கும், தோல்வி கிடைத்தாலும் என் பயணம் தொடர்ந்து நிற்கும், முயற்சியும் பயிற்சியும் நம் கையில், முடிவு எப்பொழுதும் இறைவன் கையில், பேச்சின் முடிவில் வணங்குவது என் வழக்கம், பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்.
1: சுற்றுச்சூழலை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்திய மாணவனுக்கு நன்றி.
2: நாடுகளும் அவற்றின் சிறப்பு பெயர்களும் ஆப்பிரிக்கா,
3: இருண்டகண்டம்,
2: பின்லாந்து,
3: 1000 ஏரி நாடு,
2: கியூபா,
3: உலகத்தின் சர்க்கரை கிண்ணம்,
2: அயர்லாந்து,
3: மரகத தீவு,
2: தாய்லாந்து,
3: புன்னகை நாடு,
2: சிங்கப்பூர்,
3: தோட்ட நாடு,
2: சுவிட்சர்லாந்து,
4: ஐரோப்பாவின் விளையாட்டு மைதானம்,
2: திபெத்,
4: உலகில் தடுக்கப்பட்ட இடம்,
2: கானா,
4: தங்க நிலம்,
2: நியூசிலாந்து,
4: வெண்மேகங்களின் நாடு,
2: பாமீர்,
4: உலகத்தின் கூரை,
2: நார்வே,
4: நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு.
2: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக விடுகதைகள் சொல்ல வருகின்றனர் 9ஆம் வகுப்பு ஜனா மற்றும் ஆமோஸ்.
5: அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாங்க விடுகதை கேட்க போறோம், ஜனா பதில் சொல்லுவாங்க, போலாமா? பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள், அது என்ன, அது என்ன, அது என்ன?
6: வெண்டைக்காய்.
5: சரியான விடை. வெள்ளை ஆடை உடுத்திய மஞ்சள் மகாராணி, அவள் யார், அவள் யார், அவள் யார்?
6: முட்டை.
5: சரியான விடை. டாக்டர் வந்தாரு, ஊசி போட்டாரு, காசு வாங்காம போனாரு, அவர் யார், அவர் யார், அவர் யார்?
6: கொசு.
5: சரியான விடை. ஓர் அரண்மனையில் 32 காவலர்கள், அது என்ன, அது என்ன, அது என்ன?
6: பற்கள்.
5: சரியான விடை. இளமையில் பச்சை, முதுமையில் சிகப்பு, குணத்திலே எரிப்பு, அது என்ன, அது என்ன, அது என்ன?
6: மிளகாய்.
5: சரியான விடை. அடிக்காமல் திட்டாமல் கண்ணீரை வரவேற்பாள், அவள் யார், அவள் யார், அவள் யார்?
6: வெங்காயம்.
5: சரியான விடை. கருப்பு உடை அணிந்த வெள்ளை ராஜா, அது யார், அது யார், அது யார்?
6: உளுந்து.
5: சரியான விடை. இதயம் போல் துடிப்பிருக்கும், இரவு பகல் விழித்திருக்கும், அது என்ன, அது என்ன, அது என்ன?
6: கடிகாரம்.
5: சரியான விடை. மண்ணுக்குள் கிடப்பான் மங்களகரமானவன், அவன் யார், அவன் யார், அவன் யார்?
6: மஞ்சள்.
5: சரியான விடை. ஒரு வீட்டிற்கு 2 வாசல் படி, அது என்ன, அது என்ன, அது என்ன?
6: மூக்கு.
5: சரியான விடை. வீட்டில் வளரும் என்னை திருடனுக்கு பிடிக்காது, நான் யார், நான் யார், நான் யார்?
6: நாய்.
5: சரியான விடை. காலையில் வந்த விருந்தாளியை மாலையில் காணவில்லை, அது என்ன, அது என்ன, அது என்ன?
6: சூரியன்.
5: சரியான விடை. கடல் நீரில் வளர்ந்து மழை நீரில் மடிவது, அது என்ன, அது என்ன, அது என்ன?
6: உப்பு.
5: சரியான விடை. காலையிலும் மாலையிலும் நெட்டை, மதியம் குட்டை, நான் யார், நான் யார், நான் யார்?
6: நிழல்.
5: சரியான விடை. பெட்டியை திறந்தால் பூட்ட முடியாது, அது என்ன, அது என்ன, அது என்ன?
6: தேங்காய்.
5: சரியான விடை. பல் துலக்காதவனுக்கு உடம்பெல்லாம் பற்கள், அவன் யார், அவன் யார், அவன் யார்?
6: சீப்பு.
5: சரியான விடை. மரத்துக்கு மரம் தாவுவான் குரங்கல்ல, பட்டை போட்டிருப்பான் சாமி அல்ல, அவன் யார், அவன் யார், அவன் யார்?
6: அணில்.
5: சரியான விடை. எவ்வளவு முயன்றாலும் அவனை கடிக்க முடியாது, அவன் இல்லாமல் உணவே இல்லை, அவன் யார், அவன் யார், அவன் யார்?
6: தண்ணீர்.
5: சரியான விடை. பச்சை நிற அழகிக்கு உதடு சாயம் பூசாமலே வாயெல்லாம் சிவந்திருக்குமாம், அவள் யார், அவள் யார், அவள் யார்?
6: கிளி.
5: சரியான விடை. முட்டையிடும் குஞ்சு

0: பொறிக்காது, கூண்டில் இருக்கும் கூடு கட்ட தெரியாது, குரலில் இனிமையுண்டு சங்கீதம் தெரியாது, அது என்ன அது என்ன அது என்ன?
1: குயில்.
0: சரியான விடை. 1000 பேர் அணிவகுத்தாலும் ஆரவாரம் இராது. அவர்கள் யார் அவர்கள் யார் அவர்கள் யார்?
1: எறும்பு கூட்டம்.
0: சரியான விடை. தலை இல்லாதவன் தலையை சுமப்பவன், அவன் யார் அவன் யார் அவன் யார்?
1: தலையணை.
0: சரியான விடை. தொப்பி போட்ட காவல்காரன் உரசி போட்டால் சாம்பல் ஆவான், அவன் யார் அவன் யார் அவன் யார்?
1: தீக்குச்சி.
0: சரியான விடை. தலையை சீவினால் தாளிலே மெய்வான், அவன் யார் அவன் யார் அவன் யார்?
1: பென்சில்.
0: சரியான விடை. 5 வீட்டிற்கு ஒரே முற்றம், அது என்ன அது என்ன அது என்ன?
1: உள்ளங்கையும் விரல்களும்.
0: சரியான விடை. அழகான பெண்ணுக்கு அதிசயமான வியாதி, பாதினால் குறைவாள் பாதினால் வளர்வாள், அவள் யார் அவள் யார் அவள் யார்?
1: நிலா.
0: சரியான விடை. 1000 அறைகள் கொண்ட பிரம்மாண்டமான மிட்டாய் கடை, அது என்ன அது என்ன அது என்ன?
1: தேன்கூடு.
0: சரியான விடை. கூட்டுக்குள்ளே குடியிருக்கும் குருவியும் அல்ல, பாய்ந்து செல்லும் புலியும் அல்ல, எதிரியை கொல்லும் வீரனும் அல்ல, அது என்ன அது என்ன அது என்ன?
1: அம்பு.
0: சரியான விடை. பொட்டு போல இலை இருக்கும் குச்சி போல காய் காய்க்கும், அது என்ன அது என்ன அது என்ன?
1: முருங்கை.
0: சரியான விடை. அள்ளவும் முடியாது கிள்ளவும் முடியாது, அது என்ன அது என்ன அது என்ன?
1: காற்று.
0: நன்றி.
2: புதிரும் அதற்கான விடைகளும் அழகாக கூறிய மாணவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக திறமைக்கு வெற்றி என்ற தலைப்பில் கதை சொல்ல வருகிறார் 9 வகுப்பு மாணவன் கமலப்பிரியன்.
3: அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் ஒரு கதை சொல்ல போகிறேன், கேட்கலாமா? பள்ளியில் ஓட்டப்பந்தய தேர்வு. இவன் நோஞ்சான், இவனால் ஓடவே முடியாது என மற்றவர்கள் கேலி செய்தார்கள். முதலில் கடவுளே எனக்கு எப்படியாவது வெற்றித்தா என அவன் வேண்டினான். ஆனால் எந்த மாயமும் நிகழவில்லை. பின் யார் பேச்சையும் கேட்காமல் தன் வலிமையை பொருட்படுத்தாமல் தன் முழு பயிற்சியையும் பலத்தையும் கால்களில் குவித்து வெற்றி கொண்டு ஓடினான். வினாடிகளில் எல்லோரையும் முந்தி இலக்கை அடைந்தான். ஊரே எழுந்து நின்று கைத்தட்டியது. பதக்கத்தை ஏந்திய போது அவன் உணர்ந்த உண்மை இதுதான், உன் தகுதியை தீர்மானிப்பது ஆண்டவனும் இல்லை அடுத்தவனும் இல்லை, உன் திறமைதான். இந்த கதையின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்வது திறமைக்கு வெற்றி. நன்றி.
4: அனைவருக்கும் வணக்கம். நான் பேச போகும் தலைப்பு முயற்சி திருவினையாக்கும். வெற்று கனிகள் கொட்டி கிடப்பதில்லை, சற்று எட்டிதான் பறிக்க வேண்டும். அதுக்கு பெயர்தான் முயற்சி. ஹிஸ்டரி புக்கை புரட்டி பார்த்தா கஜினி முகமது 16 தடவை தோத்து போனான்னு எழுதியிருக்கோம். ஆனால் அவன் 16 தடவை முயற்சி பண்ணி 17வது தடவை ஜெயிச்சிருக்காங்கிறது தான் நாம் இங்கே நோட் பண்ண வேண்டிய மேட்ரு. இப்போ கூட்டி கழித்து பாருங்கள், கணக்கு சரியாக வரும். வாழ்க்கையில் 1000 தடை கல்லப்பா, தடைக்கலும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் பல்பை எரிய வைக்கிற ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தப்ப 1000 தடவை 1000 உலோகங்களை பயன்படுத்தி பார்த்தும் பல்பை எரிய வைக்க முடியலை. அதை பற்றி அவர்கிட்ட ரிப்போர்ட்டர், 1000 தடவை முயற்சி பண்ணியும் ஒன்றுமே கண்டுபிடிக்கலையே, இது உங்களுக்கு வருத்தமா இல்லையான்னு கேட்டார். அப்போ எடிசன், இல்லையே நான் தான் எந்தெந்த உலோகத்தை பயன்படுத்தினா பல்ப் எரியுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் விடாமுயற்சியோட ஆராய்ச்சி பண்ணி பல்பை எரிய வச்சார். அது மட்டுமா, பல்ப் சினிமா ஸ்பீக்கர்னு 1093 பொருளை கண்டுபிடிச்சார். இதே மாதிரி தான் ரைட் பிரதர்ஸ் ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சப்ப அந்த நியூஸ் பேப்பரில் ஒரு சின்ன பெட்டி செய்தியாக தான் வந்தது. கிரஹாம் பெல் டெலிஃபோன் கண்டுபிடிச்சப்ப இதெல்லாம் யார் யூஸ் பண்ண போகிறான்னு அவரை கிண்டல் பண்ணினாங்க. ஆனால் அவங்க அதையெல்லாம் கண்டுக்காமல் முயற்சி செஞ்சு அதில் வெற்றி அடைஞ்சாங்க. இதை தான் முயற்சி பண்ணுறவன் சிக்ஸர் அடிக்கிறான், வேடிக்கை பார்க்குறவன் லெக்சர் அடிக்கிறான்னு சொல்லுவாங்க. இவ்வளோ ஏன், நம்ம காந்திஜி மட்டும் வக்கீல் தொழில் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்திருந்தா நாம் இன்னைக்கு சந்தோஷமாக இருந்திருக்க முடியுமா? நமது சுதந்திரம் காந்தியின் விடாமுயற்சி. அதனால் தான் சொல்கிறாங்க, மூச்சு விடுறவன் எல்லாம் மனுஷன் இல்லை, முயற்சி செய்கிறவன் மட்டும்தான் மனுஷன்னு. சுற்றும் வரை பூமி, சுடும் வரை நெருப்பு,

0: போராடும் வரை மனிதன், நீ மனிதன், போராடு, வெற்றி பெறும் வரை போராடு. நன்றி.
1: திறமை இருந்தால் வெற்றி பெற முடியும் என்று எல்லாருக்கும் உணர்த்திய மாணவனுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நூல்களும் ஆசிரியர்களும் பற்றி கூற வருகிறார்கள் எம் பள்ளி மாணவர்கள் 6 வகுப்பு பிரவீன் மற்றும் ஆதில்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: நூல்கள் மற்றும் நூலாசிரியர்கள். சிலப்பதிகாரம்,
4: இளங்கோவடிகள்,
3: இராமாயணம்,
4: வால்மீகி,
3: கம்ப ராமாயணம்,
4: கம்பர்,
3: சீரா புராணம்,
4: உமரு புலவர்,
3: பெரிய புராணம்,
4: சேக்கியார்,
3: மகாபாரதம்,
4: வியாசர்,
3: தேவாரம்,
4: திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர்,
3: திருவாசகம்,
4: மாணிக்க வாசகர்,
3: பாஞ்சாலி சபதம்,
4: சுப்பிரமணிய பாரதியார்,
3: மனோன்மணியம்,
4: சுந்தரம் பிள்ளை,
3: திருப்புகழ்,
4: அருணகிரிநாதர்,
3: திருமந்திரம்,
4: திருமூலர்,
3: 4000 திவ்ய பிரபந்தம்,
4: ஆழ்வார்கள்,
3: ரட்சணிய யாத்திரிகம்,
4: ஏச்சிய கிருஷ்ண பிள்ளை,
3: சீவக சிந்தாமணி,
4: திருத்தக்க தேவர்,
3: மணிமேகலை,
4: சீத்தலை சாத்தனார்,
3: குண்டலகேசி,
4: நாதகுத்தனார்,
3: திருக்குறள்,
4: திருவள்ளுவர்,
3: நாளடையார்,
4: சமண முனிவர்கள்,
3: கலிங்கத்து பரணி,
4: சயங்கொண்டார்,
3: முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்,
4: குமர குருபரர்,
3: தொல்காப்பியம்,
4: தொல்காப்பியர்,
3: பட்டினப்பாளை,
4: உருத்திரங்கண்ணனார்,
3: மதுரை காஞ்சி,
4: மாங்குடி மருதனார்,
3: திருவாய்மொழி,
4: நம்மாழ்வார்,
3: திருப்பாவை,
4: ஆண்டாள்,
3: திருவம்பாவை,
4: மாணிக்க வாசகர்,
3: கந்தபுராணம்,
4: கச்சியப்ப சிவாச்சாரியார்.
3: நன்றி
4: நன்றி
2: நன்றி.
1: தகவல்களுக்கு நன்றி.
5: நிகழ்ச்சியில் அடுத்ததாக அரசியல் அமைப்பை பற்றி பேச வருகிறார் 9th ஸ்டாண்டர்ட் ஜான்.
1: அனைவருக்கும் வணக்கம். அரசியல் அமைப்பை பற்றி தெரிந்து கொள்வோமா? அனைவரையும் வாழ வைக்கும் அரசியல் அமைப்பு. ஜனவரி 26 குடியரசு தினம். தலைவர்களின் தியாகத்தால் ஆகஸ்ட் 15 1947 நம் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது. மக்களின் விருப்பம் நிறைவேறியது. அதற்கு 3 பின் ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்தது. அது முதல் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது. இந்தியா ஜனநாயக குடியரசு நாடாக உள்ளது. இதற்கு அரசியலமைப்பு சட்டம் மிக முக்கியமானது. நாட்டின் உயிர் போன்றது. அரசு எடுக்கும் எந்த முடிவும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருந்தால் நடைமுறைப்படுத்த முடியாது. குடியரசு ஆட்சியின் முக்கியத்துவமே அரசியலமைப்பு சட்டத்தில் தான் உள்ளது. அரசியலமைப்பு சட்டம் பற்றி பார்ப்போம். அரசியலமைப்பு சட்டம் நவம்பர் 26, 1949 அரசியல் நிர்ணய சபையால் ஏற்கப்பட்டது. ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்தது. உலகிலேயே மிக நீளமான சட்டங்களை உடையது. அடிப்படை உரிமைகள் அமெரிக்க அரசியல் சாசன அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது. அரசை நெறிப்படுத்தும் ஆணைகள் ஐரோப்பிய நாடான அயர்லாந்து அடிப்படையிலானது. சட்டம் இயற்றும் நடைமுறை வட அமெரிக்க நாடான கனடாவில் இருப்பது போன்று அமைந்துள்ளது. இந்த சட்டத்தை உருவாக்க 3 அரசியலமைப்பு சட்டம் ஆங்கிலம் இந்தி மொழிகளில் எழுதப்பட்டுள்ளது. சட்ட தொகுப்புக்குழு கைகளால் எழுதப்பட்டது. ஒவ்வொரு பக்கமும் அழகிய கையெழுத்தால் அமைந்துள்ளது. உயர்ந்த கலை நிறுவனம் சேர்ந்த ஓவிய கலைஞர் அரசியலமைப்பு சட்டத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் கலைநயம் மிக்கதாக உருவாக்கினார். அந்த புத்தகம் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் ஆய் நிரப்பிய பெட்டகத்தில் பராமரிக்கப்படுகிறது. அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசு குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் கடமைகள் அரசின் நடைமுறைகள் அதிகாரங்களை வரையறுக்கிறது. ஒவ்வொரு குடியரசு தின கொண்டாட்டத்தின் போதும் மிக சிறப்பான முறையில் ஊர்வலம் டில்லியில் நடைபெறும். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஏராளமானோர் அதை கண்டு களிப்பர். துணிவு மிக்க வீரர்களின் தீர செயலை பாராட்டி பரம்வீர் சக்ரா வீர் சக்ரா போன்ற விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குவார். போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு அஞ்சலி நிகழ்வும் நடக்கும். ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 26 அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. இதை சம்விதான் திவஸ் என்று அழைப்பர். நன்றி.

0: அரசியல் அமைப்பு பற்றி பேசிய தகவல்கள் அனைத்தும் அருமை.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு குட்டி கதை சொல்ல வருகிறார் 9வது வகுப்பு மாணவன் ரூபன்.
2: வணக்கம். ஒரு குட்டி கதை கேட்கலாமா? தையற்காரர் ஒருவர் தனது கடையில் துணிகள் தைத்து கொண்டிருந்தார். அவருடைய மகன் அருகில் இருந்து அவர் வேலை செய்வதை பார்த்து கொண்டிருந்தான். தையற்காரர் ஒரு புது துணியை எடுத்தார். அதை அழகிய பளபளக்கும் கத்திரிக்கோளால் தைத்து முடித்ததும் சிறிய ஊசியை எடுத்து தனது தலையில் இருந்து தொப்பியில் குத்தி பத்திரப்படுத்தினார். இதை பார்த்து கொண்டிருந்த மகன் அவரிடம், அப்பா, கத்திரிக்கோள் விலை உயர்ந்தது, அழகானது, அதை அலட்சியமாக காலடியில் போடுகிறீர்கள். ஊசி சிறியது, மலிவானது, ஆனால் அதை தலையில் பாதுகாக்கிறீர்களே, அது ஏன் என்று கேட்டான். நீ சொல்வது உண்மைதான் என்றார் தையற்காரர். கத்திரிக்கோள் அழகாகவும் மதிப்புள்ளதாகவும் இருந்தாலும் அதன் செயல் வெட்டுவது, அதாவது பிரிப்பது. ஆனால் ஊசி சிறியதாகவும் மலிதாகவும் இருந்தாலும் அதன் செயல் சேர்ப்பது. ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயலை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது, அவர் உருவத்தை வைத்து அல்ல. நன்றி.
1: ஒருவரின் மதிப்பு என்பது எதில் உள்ளது என்பதை பற்றி சிறப்பாக கூறிய மாணவனுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களின் பெயர்களை பாடலாக பாட வருகிறார்கள் எம் பள்ளி மாணவர்கள். 9வது வகுப்பு ரூபன், நிஷாந்த், ஆமோஸ், கமலப்பிரியன், ஜான், கோகுல் பிரசாத் மற்றும் ஜனா.
2: தமிழகத்தின் மாவட்டங்களை ஒரு பாட்டாவே பாடிடலாமா?
1: ஆ, பாடலாமே.

0: நன்றி.
1: தமிழ்நாட்டு மாவட்டங்களை பாடலாக பாடிய மாணவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக சிம்பிள் வேர்ட்ஸ் அண்ட் பவர்ஃபுல் மீனிங் என்ற தலைப்பில் பேச வருகிறார் 9ஆம் வகுப்பு மாணவன் ஜி நிஷாந்த்.
2: குட் ஈவினிங் எவ்ரி ஒன். சிம்பிள் வேர்ட்ஸ் வித் பவர்ஃபுல் மீனிங். லைஃப், லவ் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஃபெயில், ஃபர்ஸ்ட் அட்டன்ட் இன் லேர்னிங். ஸ்மைல், ஸ்வீட் மெமரிஸ் இன் லிப்ஸ் எக்ஸ்பிரஷன். லவ், லாட்ஸ் ஆஃப் வேல்யூபிள் எமோஷன்ஸ். ஃபேமிலி, ஃபாதர் அண்ட் மதர் ஐ லவ் யூ. ஏம், ஆம்பிஷன் இன் மைண்ட். ஓகே, அப்ஜெக்ஷன் கில்ட். பாய், பி வித் யூ எவ்ரி டைம். நியூஸ், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் பாஸ்ட். நியூஸ் பேப்பர், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் ஈவென்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ். பேப்பர், பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் ஈவென்ட்ஸ் ரிப்போர்ட். பென், பவர் என்ரிச்ட் நிப். ஹீட், எனர்ஜி அண்ட் டேஸ்ட். டீ, டேஸ்ட் அண்ட் எனர்ஜி அட்மிட்டட். டே, டே அண்ட் டைம் எவல்யூஷன். பஸ், பிக் யூட்டிலிட்டி சிஸ்டம். கார், கம்ஃபர்டபுள் அண்ட் ரிலையபிள். சோக், ஜாய் ஆஃப் கிட்ஸ் என்டர்டைன்மெண்ட். தேங்க்யூ.
1: வார்த்தைகளுக்கு அழகாக விளக்கம் அளித்த மாணவனுக்கு நன்றி. இதுவரை எம்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த வானொலி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றி. நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியது டி ஜான்.

0: புதுச்சேரி முத்தியால்பேட்டை பெருந்தலைவர் காமராஜ் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய முதற் பகுதியை கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நம்ம மீண்டும் அடுத்த வாரம் கேட்கலாம். வணக்கம் மாணவ செல்வங்களே.
1: எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
2: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
4: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
0: தினந்தோறும் காலை 6:15
5: என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
6: நேயர்களே, இன்று இரவு 9:30 அளவில் அகில பாரத நாடக வரிசையில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியாக மண்ணின் மகள் நாடகம். எழுதியவர் விமலா ராணி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சென்னை அஞ்சல். நேரம் மாலை 6:03. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது திரைசை. திரைசையின் முதல் பாடலாக நரேஷ் ஐயர், ஹிருதா கட்டானி ஆகியோர் இணைந்த குரலில் ஏ ஆர் ரகுமான் இசையில் விவேக் பாடல் வரிகளில் அயலான் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

திரை இசையை நிறைவு செய்ய வரும் பாடல் சாம் சிஎஸ் பாடல் ஒன்று பற்றி இசையில் சத்யபிரகாஷ் தர்மர் மற்றும் சின்மயி இணைந்த குரலில் 2018 ஆம் ஆண்டு வெளிவந்த அடங்க மறு திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை திரை இசை கேட்டீர்கள். நேயர்களே, இனி விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள்.
1: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளது உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டூடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐயா கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோரை அதிகமாக்குங்க, அடுத்த லோனை சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
2: ஆர்பிஐ சொல்கிறது,
1: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு. இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை. கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போட்டாச்சா? 5000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
3: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
1: இன்னொன்னு இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்பை பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க. பெருசா வந்துட்டோம். நீ இப்ப கிளம்பு.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
1: நிதிசார் அறிவு, பெண்களின் உயர்வு.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஸ்வீடன் நாட்டின் கோதன்பர்க் நகருக்கு செல்கிறார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்ப திறன் ஆகியவை எதிர்கால பொருளாதாரத்தின் முக்கிய தூண்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சிபிஎஸ்இயில் மும்மொழி பாடத்திட்டத்தை வரும் ஜூன் மாதம் முதல் கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய பள்ளிக் கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்று முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஸ்வீடன் நாட்டின் கோதன்பர்க் நகருக்கு செல்கிறார். பிரதமரின் இப்பயணம் இருதரப்பு உறவுகளில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்த விரிவான செய்திகள்.
5: பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகளின் சுற்றுப்பயணத்தின் 2ஆம் கட்டமாக நேற்று நெதர்லாந்து சென்றடைந்தார். இந்தியாவும் நெதர்லாந்தும் பாதுகாப்பு, கனிமங்கள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் 17 ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன. பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் டச் பிரதமர் திரு ராப் ஜெட்டன் இடையேயான பேச்சுவார்த்தையின் போது இரு தலைவர்களும் மேற்காசிய நிலைமை குறித்தும், குறிப்பாக உலகளாவிய எரிசக்தி விநியோகம் மற்றும் வர்த்தக கட்டமைப்புகளுக்கு ஏற்பட்ட இடையூறுகள் குறித்தும் கலந்தாலோசித்தனர். ரஷ்யாவுடன் நடந்து வரும் மோதல், பிராந்திய பாதுகாப்பு முன்னேற்றங்கள் மற்றும் உக்ரைன் நிலைமை குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்தியாவும் நெதர்லாந்தும் வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, செமிகண்டக்டர்கள், விண்வெளி, செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கம்ப்யூட்டிங் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்கான கூட்டாண்மை திட்டத்தை வெளியிட்டன.
4: பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனை சந்தித்து வர்த்தகம், தூய்மை எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, புத்தாக்கு தொழில்கள், விண்வெளி, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து ஆலோசிக்க உள்ளார். மேலும் அந்நாட்டு தொழில் அதிபர்களுடன் நடைபெறும் வட்டமேசை மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சன், ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வான் டெர் லெயன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஆழ்ந்த தொழில்நுட்ப திறன் ஆகியவை எதிர்கால பொருளாதாரத்தின் முக்கிய தூண்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று மில்லியன் மைண்ட்ஸ் டெக் பார்க் முதற்கட்டம் மற்றும் கிரேமி சிட்டி வளாகம் ஆகியவற்றை திறந்து வைத்து பேசிய அவர், உலகின் வளர்ந்து வரும் ஒவ்வொரு துறையிலும் இந்தியா ஒரு முன்னணி நாடாக உருவெடுத்துள்ளது என்று கூறினார். குஜராத் மாநிலத்திற்கு 2 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள அவர், இன்று காந்தி நகரில் உள்ள தேசிய வடிவமைப்பு நிறுவனத்தின் புத்தாக்கம் மற்றும் அடைக்காப்பு மையத்தையும் திறந்து வைத்தார். மேலும் காந்தி நகர் மாநகராட்சியின் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை தொடக்கி வைத்து அடிக்கல் நாட்டிய அவர், மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் மதுர் பால் பண்ணையில் புதிதாக கட்டப்பட்ட 5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஆலையையும் திறந்து வைத்தாா்.

0: ஹார்முஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு ஐநாவின் நிரந்தர இந்திய பிரதிநிதி திரு பர்வத நேனி ஹரீஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐநா பொருளாதாரம் மற்றும் சமூக கவுன்சிலின் சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய திரு ஹரீஷ், இந்த தாக்குதலை ஏற்க முடியாது என்றும், பொதுமக்களையும் கப்பல் பயணிகள் மீதும் மாலுமிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுவதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் கூறியுள்ளார். கடல்சார் பயணத்திற்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்த யாருக்கும் உரிமையில்லை என்று ஓமன் கடற்பகுதியில் இந்திய வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சில தினங்களில் திரு ஹரீஷ் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இந்த கப்பலில் இருந்த 14 மாலுமிகளையும் ஓமன் அரசு அதிகாரிகள் பத்திரமாக மீட்டனர். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கில் புனேவைச் சேர்ந்த மற்றொரு முக்கிய குற்றவாளியான தாவரவியல் பேராசிரியர் மனிஷா மந்த்ராவை சிபிஐ கைது செய்துள்ளது. முன்னதாக குற்றம் சாட்டப்பட்ட வேதியியல் பேராசிரியர் பி வி குல்கர்னி, மனிஷா வாக்மரி ஆகியோரை சிபிஐ டெல்லி நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தியதை அடுத்து நீதிமன்றம் இவர்களை 10 நாள் சிபிஐ காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக நாடு முழுவதிலும் உள்ள 6 வெவ்வேறு இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனைகளை மேற்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே நாடு முழுவதும் நீட் மறுநுழைவுத் தேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தேர்வு மையங்களை மாற்றிக்கொள்ள தேசிய தேர்வு முகமை அனுமதித்துள்ளது. வரும் 21ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இதனிடையே நீட் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் தேசிய தேர்வு முகமையில் தலா 2 இணை செயலர்கள் மற்றும் இயக்குநர்களை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. உலக உயர் இரத்த அழுத்த தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. உயர் இரத்த அழுத்தத்தை ஒன்றாக கட்டுப்படுத்துவோம், உங்கள் இரத்த அழுத்தத்தை வழக்கமாக பரிசோதித்து அமைதியான கொலையாளியை கொல்லுங்கள் வெல்லுங்கள் என்பது இவ்வாண்டின் கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். உலக தொலைத்தொடர்பு தினம்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1985ஆம் ஆண்டு பாரிஸில் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் தொடங்கப்பட்ட நாள் ஒவ்வொரு ஆண்டும் உலக தொலைத்தொடர்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரம்.
2: உலக தொலைத்தொடர்பு தினமான இன்று தகவல் தொடர்பு கட்டமைப்பை பயன்படுத்தி சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இத்தினம் கொண்டாடப்படுகிறது. பல்வேறு தரப்பு மக்களையும் நாடுகளையும் மின்னணு கட்டமைப்பில் இணைக்கும் நாளாகவும் இது திகழ்கிறது. அரசு நிர்வாகம், தொழில் நிறுவனங்கள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் தொலைத்தொடர்பு தகவல் தொழில்நுட்பம் ஒரு பாலமாக விளங்குகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் டிஜிட்டல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. டிஜிட்டல் இணைப்பு உலகளாவிய தொடர்பை வலுப்படுத்துகிறது என்பதே இந்த ஆண்டின் உலக தொலைத்தொடர்பு தின கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
0: கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீசன் நாளை பதவியேற்க உள்ளார். திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். 140 தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 இடங்களில் வெற்றி பெற்று அங்கு ஆட்சி அமைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சிபிஎஸ்இயில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மும்மொழி பாடத்திட்டத்தை வரும் ஜூன் மாதம் முதல் கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய பள்ளிக் கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும், தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த நடைமுறை கொண்டுவரப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பில் 3வதாக தெரிவு செய்யப்படும் மொழிக்கு சிபிஎஸ்இ தேர்வுகள் இருக்காது என்றும், பள்ளிகளில் அளிக்கப்படும் இன்டர்னல் மதிப்பெண் அடிப்படையிலேயே மதிப்பீடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு எழுதுவதற்கு 3வது மொழியில் பெற்றுள்ள மதிப்பெண் அடிப்படையில் அனுமதி மறுக்கப்படாது என்றும் மத்திய கல்வி வாரியம் தெளிவுபடுத்தியுள்ளது. ஐபிஎல் T20 கிரிக்கெட் தொடரில் தரம்சலாவில் இன்று பிற்பகல் 3:30 தொடங்கிய ஆட்டத்தில் பஞ்சாப் அணியும் பெங்களூரு அணியும் போட்டியிடுகின்றன. டாஸ் வென்ற பஞ்சாப் அணியால் ஆட பணிக்கப்பட்ட பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்துள்ளது. தொடர்ந்து களமிறங்கவுள்ள பஞ்சாப் அணிக்கு 223 ரன் எடுத்தால் வெற்றி என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஆடிவரும் பஞ்சாப் அணி சற்று முன்வரை 7.2 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 62 ரன் எடுத்துள்ளது.

0: புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்று முதல் தொடங்கும் என்றும் இந்த கணக்கெடுப்பு கிராம அளவில் விரிவான விவரங்களை வழங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் திட்டமிடல் கொள்கை, வடிவமைப்பு, நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதி வரையறை போன்ற மிக முக்கியமான செயல்பாடுகளுக்கு இந்த விவரங்கள் அடிப்படையாக அமைகின்றன. இந்த கணக்கெடுப்பின் போது வீட்டு அமைப்பு, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, சமையல் எரிபொருள், மின்சாரம், தொலைபேசி, இணைய வசதி, வாகனங்கள் மற்றும் இதர வசதிகள் உள்ளிட்ட முக்கிய விவரங்கள் சேகரிக்கப்பட உள்ளன. இந்த கணக்கெடுப்பு பணிக்கு மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் இந்த பணியில் 3000-க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் 2027 ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்ட பணிகளில் ஒரு பகுதியாக இணையவழி மூலம் குடும்ப விவரங்களை பதிவு செய்யும் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு நடவடிக்கை இன்று தொடங்கி வரும் 31 வரை நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு பி ஆர் என் திருமுருகன், தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு நாஜிம், திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜசேகரன் உள்ளிட்ட பலர் தங்களுடைய குடும்ப விவரங்களை இணையதளம் மூலம் பதிவு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி, மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு சென்சஸ் போர்ட்டலான scensus.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் பதிவு செய்யலாம் என்றும், இந்த போர்ட்டலை பயன்படுத்தி மொபைல் எண்ணை பதிவு செய்து ஓடிபி அங்கீகாரத்தின் மூலம் உள்ளீடு செய்யலாம் என்றும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 அரசுமுறை பயணமாக இன்று ஸ்வீடன் நாட்டின் கோதன்பர்க் நகருக்கு செல்கிறார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்ப திறன் ஆகியவை எதிர்கால பொருளாதாரத்தின் முக்கிய தூண்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். சிபிஎஸ்இல் மும்மொழி பாடத்திட்டத்தை வரும் ஜூன் மாதம் முதல் கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய பள்ளிக் கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்று முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: மூத்த மருமகளே, இது உனக்கு.
2: இதுக்கு இப்ப என்ன அவசரம்?
1: அட அம்மா, சின்னவளே, இது உனக்கு. அப்புறம் இது என் பேத்திக்கு.
3: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
4: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்களதான் நாமினி ஆக்கியிருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
1: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
5: ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை. சம்பளம் வந்துடுச்சா? அப்ப புது ஜிமிக்கி
7: இல்ல, முதல்ல சேமிப்பு.
6: முதல்ல ஜிமிக்கி
7: கேளுங்க.
6: ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க.
3: ஆனா அந்த ஜிமிக்கி
7: ஓ போறியா இல்ல ஊசி போடவா?
5: ஆர்பிஐ சொல்கிறது.
8: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
9: நேரம் மாலை 6:21:22. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி. புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைந்துள்ளீர்கள் மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு நாளும் நீங்காமல் மனதில் பிரவேசித்து நம்மை பித்தாக்கும் நீதான் என் மனோரஞ்சிதம். நேயர்களே, நமது இருப்பிடங்களை பக்தி மனம் கமழ வருகை தரும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியை வரவேற்று முதல் பாடலாக நாம் கேட்க இருப்பது பிரியா சகோதரிகள் குரல்களில்.

நேரம் மாலை 6:56:58 மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் காயத்ரி கிரிஷ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.

அன்பும் அறனும் அமைதியும் இறைவனின் மிகப்பெரிய வரங்கள். அவற்றை நாள்தோறும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் மகாநதி சோபனா.

நல் எண்ணங்கள் நம்மை உயர்த்தும், இறை எண்ணங்கள் நம்மை வழிநடத்தும். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலை பாடியவர் ஓ எஸ் அருண்.

நேயர்கள், இதுவரை ஒரு நாளும் நீங்காமல் மனதில் பிரவேசித்து நம்மை பித்தாக்கி நமது இருப்பிடங்களை பக்தி மனம் கமழ செய்த மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியை கேட்டீர்கள். நேரம் மாலை 6:50, 12:00. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேயர்கள் இனி கேட்கலாம் நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி நேரல் தங்கள் கவனத்திற்கு. இன்று இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், வேளாண்மையில் பயிர் பூஸ்டர்களின் பயன்கள் மற்றும் பயன்படுத்தும் முறை குறித்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய பயிர் வினையல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் அனிதா அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 அகில பாரத நாடக வரிசையில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியாக மண்ணின் மகள் நாடகம், எழுதியவர் விமலா ராணி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சென்னை அஞ்சல். 10:00 ரவி வாசிரிய அகில பாரதிய சங்கீத் சபா விவேக் சோனார் அவர்கள் வாசித்திருக்கும் புல்லாங்குழல் இசை கேட்கலாம், படைப்பு ஆகாஷ்வாணி மும்பை டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல் வானொலி அறிக்கை, 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே 9:00 மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள், இதுவரை நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சி நிரல். 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம் கேட்கலாம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே இன்று 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை நமது எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேர்கள், இனி கேட்கலாம் நமது முதன்மை அலைவரிசை நாளைய நிகழ்ச்சினர்கள் தங்கள் கவனத்திற்கு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நிலவை கேட்க குற்றால தமிழில் குளிப்போம். வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம்இ கிருஷ்ணகுமார் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீகராகும் சேவை செய்திகள் இடம்பெறும். 6:35 உழவர்களுக்கான செய்திகள், அங்கக முறையில் சம்பங்கி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும், கருத்துமுத்துவாக

சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். நாளை காலை 6:45 மாநில செய்திகள், சென்னையில் 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் தொடர்ச்சி, வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். நாளை காலை 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 அறிவோம் அறிவியல், சூரிய மண்டலத்திற்கு அப்பால் சித்திரம், எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். நாளை காலை 7:25 நலமாய் வாழ குழந்தைகளுக்கு வரும் சர்க்கரை நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். நாளை காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, 8:02, 8:30 தகவல் தளம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி, படைப்பு ஆகாஷ்வாணி உதகமண்டலம் சென்னை அஞ்சல். நாளை காலை 9:00 அரங்கிசை ரமா ரவி அவர்களின் பாட்டு இடம்பெறும். உடன் பாடியிருப்பவர் டாக்டர் நந்திதா ரவி, பி யு கணேஷ் பிரசாத் வயலின், கல்லிடை குறிச்சி எஸ் சிவகுமார் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங் சென்னையஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தலைப்பு போதை தீய பாதை, நெறிப்படுத்துகிறார் அனிதா அவர்கள். 12:00 டெக் குரு மருந்தாகும் தாவரங்கள், மூலிகை நிபுணர் டாக்டர் என் லோகநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 12:30 பனிசை மாலை நித்யாஸ்ரீ மகாதேவன் பாட்டு இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். நாளை மதியம் 1:00 மகளிர் நேரம் குக்கரி ஷோ. நாளை பிற்பகல் 2:15 என்றும் இணைவை, 2:40 மொழி பயிற்சியில் இந்தி பாடல் சென்னையஞ்சல், 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் டாக்டர் எஸ் ராமநாதன் அவர்கள் பாட்டு இடம்பெறும். நாளை மாலை 4:00 ராசா மகன் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா, திரைக்கதை வசனம் இயக்கம் மணிவண்ணன். 5:00 பொன் மாலை பொழுது ராஜா என்ற தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், விவசாயிகளுக்கு நல்லது பாரம்பரிய விதைகளா அல்லது ஹைபிரிட் விதைகளா என்பது குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவர்கள் வழங்கும் விவாத நிகழ்ச்சி இடம்பெறும். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை கேட்கலாம். நாளை இரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். நாளை இரவு முதன்மை அலைவரிசை, 9:30 சங்கீத வானிலை, 10:00 தென்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளையாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 இரவு, 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள் இருவரை நாளை இடம்பெறும் நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சியினர்கள் கேட்டீர்கள். நேர்கள் இனி கேட்கலாம் நாளைய எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சியினர்கள். நாளை காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆஜே சோனியா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ தொலைபேசி வழி நேரலை. 11:02 வளமான பாரதம் புதுச்சேரி தேசிய கலை மையம் சித்திரம் அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள், சீனிவாச முருகன் ஆகியோர். நாளை காலை 11:30 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
நாளை மதியம் 1-2 ஹாய் ஸ்நேகிதியே குக்கரி ஷோ, 2-15 காலத்தை வென்ற

கணங்கள் 3 மணிக்கு ஹலோ டாக்டர். உயர் ரத்த அழுத்தம் மற்றும் அதன் காரணங்கள் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பி கவிதா அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி இடம்பெறும். நாளை மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. எஃப்எம் ரெயின்போவில் நாளை மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அனந்தகுமார். 6:20 முதல் 7 மணி வரையிலும், பின்பு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர்விருப்போம். நாளை இரவு 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல், 9:30 மணி முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையில் அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேயர்கள், இதுவரை நாளை இடம்பெறும் எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

நேரம் இரவு 7:08. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. கல்லுடைக்கும் தொழிலாளர்கள் முதல் காகிதத்தில் கையெழுத்திடும் அதிகாரிகள் வரை ரசிக்கும் ஆகாய ஊடகமான வானொலி தேனொலியாய் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியாலை 1215 kHz ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது திரை இசை. திரை இசையில் வரும் முதலாவது பாடல் தனுஷ் பாடல் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் இசையில், அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் ஆலிஷா தாமஸ் ஆகியோர் இணைந்த குரலில் மாரி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை. திரையிசையில் வரும் பாடல் கிரீஷ் மற்றும் சிஸ் ஸ்ரீராம் இணைந்த குரலில், கார்த்திக் நேதா பாடல் வரிகளில், கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் இசையில் 2021 ஆண்டு வெளிவந்த நெற்றிக்கண் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: திரை இசையை நிறைவு செய்ய வரும் பாடல் விக்னேஷ் சிவன் கோஷேஷா. பாடல் வரியிலே லியோன் ஜேம்ஸ், இசையில் சித் ஸ்ரீராம், சஞ்சனா கல்முச் ஆகியோர் இணைந்த குரலில் 2025 ஆண்டு வெளிவந்த டிராகன் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேயர்கள், இதுவரை நமது மனங்களை குதூகலம் அடைய செய்த திரைசை பாடல்களை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் சென்னையிலிருந்து அஞ்சலாக உள்ள தமிழ் செய்திகள் கேட்கலாம்.

আকাশবাণী। செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றடைந்தார். வடிவமைப்பு துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்வீடன் சென்றடைந்தார். கோதன்பர்க் சென்றடைந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றுள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஓல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் ஐரோப்பிய தொழில்துறை ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய வடிவமைப்பு மையம் வடிவமைப்பாளர்களுக்கு உரிய வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள தேசிய வடிவமைப்பு மையத்தில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான பிரிவினை தொடங்கி வைத்து மாணவர்களோடு அவர் கலந்துரையாடினார். உலக அளவில் வடிவமைப்பு துறை வளர்ச்சி கண்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை கருத்தில் கொண்டு தற்போதைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கையை தேசிய வடிவமைப்பு மையம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். நக்சலைட் பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்ட நடவடிக்கையே காரணம் என்று தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று காந்திநகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தெளிவான திட்டமிடல் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதற்கு இதுவே சான்றாகும் என்று குறிப்பிட்டார். அரசு திட்டங்கள் செயலாக்கத்திலும் தேர்தல்களிலும் திரு அமித்ஷா துல்லியமாக திட்டமிட்டு வெற்றியை ஈட்டித் தருவதாகவும் அவர் கூறினார். நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வளர்ச்சித் திட்டங்கள் முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ரயில்வே துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பெங்களூரு மும்பை இடையேயான விரைவு ரயில் சேவையை இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதன் மூலம் கர்நாடக மக்களின் நீண்டநாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பெங்களூரு மும்பை இடையே படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் கர்நாடக மாநிலத்தில் 61 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதற்காக 2160 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதில் 9 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். பெங்களூரு கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் 485 கோடி ரூபாய் செலவிலும் யஷ்வந்த்பூர் ரயில் நிலையம் 367 கோடி ரூபாய் செலவிலும் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். கர்நாடகாவில் மட்டும் கடந்த 12 ஆண்டுகளில் 1700 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய ரயில் தடங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை தில்லி அரசு குறைத்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%-7% தில்லி அரசு குறைத்திருக்கிறது.

0: இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற ஆக்கப்பூர்வமான அரசின் செயல்பாடுகள் மக்களுக்கு உதவிடும் என்று திரு ராமமோக நாயுடு கூறியுள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டில் மட்டும் 1,35,00,000 பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாளிகள் 60 வயது பூர்த்தியடைந்த பின்னர் மாதந்தோறும் அவர்களுக்கு 1,000 முதல் 5,000 ரூபாய் வரை ஓய்வூதியம் கிடைக்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கேரள முதலமைச்சராக பதவியேற்க உள்ள திரு வி டி சதீசன் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து பேசினார். திருவனந்தபுரத்தில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பேரவைத் தலைவராக திரு திருவாங்கூர் ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அவர் கூறினார். அமைச்சர்கள் பட்டியலையும் அவர் வெளியிட்டார். திரு ரமேஷ் சென்னிதாலா, திரு சன்னி ஜோசப், திரு முரளிதரன் உள்ளிட்டோர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். கேரளத்தில் திரு வி டி சதீசன் தலைமையிலான அமைச்சரவை நாளை பதவியேற்கிறது. தெலங்கானாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேரடி நெல் கொள்முதலின் பலன்கள் விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கு தடையாக தெலங்கானா அரசு உள்ளது என்று குறை கூறினார். கொள்முதலுக்கான அனைத்து செலவினங்களையும் மத்திய அரசு ஏற்பதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் கொள்முதல் நடவடிக்கையை தெலங்கானா அரசு காலதாமதம் செய்வதாக திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். வடகிழக்கு கட்டமைப்பு உச்சிமாநாடு மற்றும் கண்காட்சி மேகாலயாவில் அடுத்த மாதம் 11 மற்றும் 12 தேதிகளில் நடைபெறவுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா, கடந்த 5 ஆண்டுகளில் மேகாலயாவின் பொருளாதாரம் 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறினார். முதலீடுகளும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்தார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் மாநிலமாக மேகாலயா திகழ்கிறது என்றும் திரு கான்ராட் சங்மா கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் பள்ளி கட்டமைப்பு வசதிகள் வெகுவாக மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். லக்னோவில் நடைபெற்ற பகுதி நேர ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். பள்ளிக் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மாநிலம் முழுவதும் 96% பள்ளிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். தொழிலாளர் நலனுக்கான புதிய சட்டங்கள் மகளிருக்கு பயனளிக்கும் வகையில் உள்ளதாக தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் திருமதி விஜயா ரகாத்கர் கூறியுள்ளார். இன்று ஸ்ரீநகரில் மகளிர் மேம்பாடு தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மகளிருக்கு சம உரிமை, பாதுகாப்பு மற்றும் உரிய மரியாதையை இந்த புதிய தொழிலாளர் நலச் சட்டங்கள் உறுதி செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அயோத்தியா, தில்லி, மும்பைக்கு பிறகு இத்தகைய மாநாடு ஸ்ரீநகரில் நடைபெறுவதாக அவர் கூறினார். மகளிர் பாதுகாப்பு குறித்து இந்த மாநாட்டில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக திருமதி விஜயா ரகாத்கர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 1 காயமடைந்தார். ஹமீர்பூர் மொஹாபா இடையேயான தேசிய நெடுஞ்சாலையில் சிர்கா அருகே காரும் லாரியும் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நாட்டின் மின்கட்டமைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஒரே நாளில் 256.4 GW மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் 33% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக ரஷ்யாவின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. யுக்ரைனின் 81 ட்ரோன்களை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.

ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் யுக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்சி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்ற ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு 2வது ஹாக்கிப் போட்டி தற்போது போபாலில் நடைபெற்று வருகிறது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றடைந்தார். வடிவமைப்பு துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்சி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் இரவு 7:25:33. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சி தொடங்கும் முன்,
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: நேயர்களே, உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியில் திரவ உயிர் உரங்கள் குறித்து கேட்கலாம். உயிர் உரங்கள் என்பன பயிர்களுக்கு நன்மை செய்யும் நுண்ணுயிர்களை கொண்ட உயிரியல் தயாரிப்புகள் ஆகும். இவை பயிர்களுக்கு கிட்டா நிலையில் உள்ள பேரூட்ட, இணையூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களை எளிதில் கிட்ட செய்யும் மாற்றி அளிப்பவையாகும். பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை சுரந்து பயிர் உற்பத்தி திறனை அதிகரிக்கின்றன. பரிந்துரை செய்யப்படும் அளவு: விதை நேர்த்தி 50 மில்லி ஏக்கர், நாற்று நனைத்தல் 150 மில்லி ஏக்கர், நேரடியாக வயலில் இடுதல் 200 மில்லி ஏக்கர். திரவ உயிர் உரங்கள் உபயோகிக்கும் முறைகள்: விதை நேர்த்தி 50 மில்லி திரவ உயிர் உரத்தை தேவையான அளவு ஆரிய அரிசி கஞ்சியுடன் 1 ஏக்கருக்கான விதையுடன் கலந்து 30 நிமிடங்கள் நிழலில் உலர்த்திய பின்னர் விதைக்கவும். நாற்று நனைத்தல் முறை: 1 ஏக்கருக்கு 150 மில்லி திரவ உயிர் உரத்தை 40 லிட்டர் நீரில் கலந்து நாற்றின் வேர்கள் நனையுமாறு 30 நிமிடங்கள் வைத்து பின்னர் நடவு செய்யவும். நேரடியாக வயலில் இடுதல் முறை: 1 ஏக்கருக்கு 200 மில்லி திரவ உயிர் உரத்தை 20 கிலோ மக்கிய தொழிற் உரத்துடன் கலந்து நடவுக்கு முன்னர் வயலில் இடவும். நீர் வழி உரமிடுதல் முறை: 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 முள்ளி திரவ உயிர் உரத்தை விதைப்பு செய்யப்பட்ட நாளிலிருந்து 15, 30 மற்றும் 45 நாட்களில் உபயோகிக்கவும். திரவ உயிர் உரங்களினால் ஏற்படும் நன்மைகள்: மண்ணில் கட்டுண்டு கிடக்கும் சாம்பல் சத்தினை கரைத்து எளிதில் பயிர்களுக்கு கிடைக்க உதவுகிறது. பயிர் வளர்ச்சியினை தூண்டும் வளர்ச்சி ஊக்கிகள் உயிர் உரங்கள் மூலம் கிடைக்கின்றன. உயிர் உரங்கள் மகசூலை சராசரியாக 10-20% வரை அதிகரிக்கின்றன. உயிர் உரங்கள் சாகுபடி செலவை குறைப்பதோடு இரசாயன உரங்களின் பயன்பாட்டினையும் குறைக்கிறது, பூச்சி மற்றும் நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கிறது. பயிர்களின் வேர்பகுதியில் பிற நன்மை செய்யும் நுண்ணுயிர்களின் பெருக்கத்தினை ஊக்குவிக்கின்றது. மண்ணில் மக்கின் அளவை சீராக பராமரிப்பதால் மண்ணின் நயம் மற்றும் மண் வளத்தை பாதுகாக்கின்றன. இயற்கையுடன் ஒன்றி வாழக்கூடியவை ஆதலால் சுற்றுப்புற மாசுபாட்டை கட்டுப்படுத்த உதவுகின்றன. திரவ உயிர் உரங்களை பயன்படுத்தும் பொழுது கவனிக்க வேண்டும்.

இவை பூச்சி மற்றும் பூஞ்சனாக்கொல்லி பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை 24 மணி நேரம் கழித்து உயிர் உரத்தை கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். கலனை திறந்த உடனே முழுமையாக பயன்படுத்த வேண்டும். உயிர் உரங்களை இரசாயன உரங்களுடனோ அல்லது வேறு மருந்துகளுடனோ கலந்து உபயோகிக்கக்கூடாது. உயிர் உரங்களை பயன்படுத்தும் வரை ஈரம் மற்றும் வெளிச்சம் இல்லாத இடத்தில் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். உயிர் உரங்களை காலாவதி தேதிக்கு முன்னர் பயன்படுத்திட வேண்டும். 20 டிகிரி வெப்பநிலையில் சேமிப்பது நல்லது. நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடுவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நீதம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் வேளாண்மையில் பயிர் பூஸ்டர்களின் பயன்கள் மற்றும் பயன்படுத்தும் முறை குறித்த உரை, நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: முதலில் வேளாண்மையில் பயிர் பூஸ்டர்களின் பயன்கள் மற்றும் பயன்படுத்தும் முறை குறித்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர். அனிதா அவர்களின் உரையினை கேட்கலாம்.
2: விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் தலைப்பு பார்த்தீங்கன்னா, வேளாண்மையில் பயிர் பூஸ்டர்களின் பயன்கள் மற்றும் பயன்படுத்தும் முறைகள். இந்த பயிர் பூஸ்டர் அப்படின்றது நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. கரும்பு பூஸ்டர் பற்றி பேசியிருக்கோம், ஆனால் அதை தவிர்த்து நமக்கு பிற பயிர்களுக்கும் பூஸ்டர்கள் வந்து பயிர் வினையியல் துறை தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து நிறைய பயிர் பூஸ்டர்களை வெளியிட்டிருக்கார்கள். அந்த பயிர் பூஸ்டர்களுடைய பயன்களும் அது எப்படி நம்ம பயன்படுத்தும் முறைகளும் அதனுடைய விலைகளையும் பற்றி இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா பயிர் பூஸ்டர்கள் எல்லாருக்கும் தெரியும், நமக்கு வந்து ஊட்டச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மகசலுக்கு வந்து ஊட்டச்சத்து, அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஊக்கிகள். பயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூரியா, பொட்டாஷ், சூப்பர் அப்படி தான் நம்ம கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் நுண்ணூட்ட சத்துக்கள் ஜிங்க்கு, போரான் அந்த மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். ஆனால் எல்லாருமே வந்து விட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வளர்ச்சி ஊக்கிகள் தான். பயிர் வினையில் பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டச்சத்துக்களையும் சேர்த்து இந்த பயிர் வளர்ச்சி ஊக்கிகளையும் நம்ம சேர்த்து ஒரு பூஸ்டராக ஒவ்வொரு பயிர்களுக்கும் ஆராய்ச்சி மூலமாக கண்டறிந்து விவசாய மக்களுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. பயிர்களில் சீரிய வளர்ச்சி மற்றும் மகசூலுக்கு ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அதன் பொறுத்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் உள்ள பயிர் வினையியல் துறை வந்து தமிழ்நாட்டின் முக்கிய பயிர்களான நெல், பயிர் வகை பயிர்கள், நிலக்கடலை, பருத்தி, மக்காச்சோளம், கரும்பு மற்றும் பார்த்திங்கன்னா தென்னை ஆகியவற்றிற்கு ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளை கலந்த பயிர் பூஸ்டர்களை அறிமுகம் செய்துள்ளது. இப்பயிர் பூஸ்டர்கள் பார்த்தீங்கன்னா உரிய பருவத்தில் பயிர்களுக்கு தெளிப்பதன் மூலம் இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை, ஹார்மோன்கள் மற்றும் வினையியல் சார்ந்த குறைபாடுகள் உண்டாவது தடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் உரிய நேரத்தில் கிடைப்பதை பொறுத்து அதிக மகசூலையும் பெற வழிவகுக்கிறது. இப்போ நம்ம முதலாவது பார்க்க போகிறது TNAU தென்னை டானிக். தென்னைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி ஊக்கிகளை கலந்த டானிக். இதனுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், இலை வந்து பச்சையம் இல்லாமல் இருக்கும், அடுத்தது குறும்பை வந்து கொட்டுதல், காய் வந்து பெருசாக இருக்காமல் இருக்கும், அதனால் நம்ம விளைச்சலும் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் பூச்சி நோய் எல்லாம் தாக்கும். தென்னையை பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்போ வந்து பெருசாக பேசப்படக்கூடிய ப்ராப்ளங்கள். ஸோ இந்த தென்னை டானிக் மூலமாக

இந்த பச்சையும் அதிகரிக்கவும். இந்த பச்சையும் அதிகமாக இருக்கும்போது ஒளிச்சேர்க்கை திறனும் கூடும். அப்புறம் பாலைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும், குறும்பை கொட்டுதல் குறையும், காய்கள் பெரிதாக பருப்பு எடை கூடும், விளைச்சல் வந்து 20% வரை அதிகரிக்கலாம், மற்றும் பூச்சி நோய் எதிர்ப்பு சக்தியையும் இந்த டானிக் மூலமாக கூட்ட முடியும். ஸோ இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருடத்துக்கு 6 மாதம் ஒரு இடைவெளியில் 200 ml பேக்கெட் ஒரு மரத்துக்கு, வேர் நல்லா சிகப்பு கலரில் இருக்கணும், அந்த வேர் பென்சில் மாதிரி சீவி அந்த வேரில் இந்த 200 ml பேக்கெட்டை வந்து வேரோடு கட்டி விடணும். இதுதான் அந்த தென்னையுடைய டானிக்கோடைய செலுத்தும் முறை. மீதி எல்லா பயிர்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரேயர் மூலமாக கொடுக்க முடியும், மண் மூலமாக கொடுக்க முடியும். ஆனால் தென்னைக்கு பொறுத்த வரைக்கும் அதனுடைய வேரில் தான் நம்ம கொடுத்தாகணும். இது வந்து தென்னை டானிக்கை பற்றி சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டிஎன்ஏயு பயிர் பூஸ்டர். இதுவும் பயிர் வகை பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி ஊக்கிகளும் கலந்த பூஸ்டர் இது. ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா நமக்கு பயிர் வகையில் பார்த்திங்கன்னா பூக்கள் உதிரும், அதே மாதிரி விளைச்சல் வந்து குறையும், பூக்கள் உதிரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வறட்சி, இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த பூக்கள் உதிர்வதை குறைக்கவும், பயிர் விளைச்சலை 20% கூட்டுவதற்கும், வறட்சியை தாங்கும் தன்மை அதிகரிக்கிறதுக்கும் இந்த பயிர் வகை டிஎன்ஏ பயிர் பூஸ்டர் வந்து ரொம்ப பெரும்பாலும் உதவுகிறது. அது எப்படி நாம் பயன்படுத்தலாம்? இப்போ தென்னை டானிக் பார்த்திங்கன்னா தென்னை வேர் மூலமாக பயன்படுத்துகிறோம். இந்த பூஸ்டரை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஏக்கருக்கு 2 கிலோ, அந்த 2 கிலோ பவுடரை 200 லிட்டர் தண்ணியில் கரைக்கணும். அந்த 200 லிட்டர் தண்ணியில் பேரெல்லாம் அப்படியே நம்ம 2 கிலோ பூஸ்டர் அப்படியே போடக்கூடாது. 200 லிட்டர் தண்ணியிலருந்து ஒரு 10 லிட்டரோ இல்லை 5 லிட்டரோ தனியாக ஒரு பக்கெட்டில் எடுத்து இந்த 2 கிலோ பேக்கெட்டை வந்து தனியாக ஓப்பன் பண்ணி இந்த பூஸ்டரை கலக்கணும். இந்த கலக்கும் போது இதுக்கு தேவையான ஒட்டும் திரவம் 10 ml ஒரு ஒட்டும் திரவத்தை நம்ம கொடுக்கணும். இது வந்து எப்போ நம்ம அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூக்கும் பருவம், மெயினாக பார்த்தீங்கன்னா பூக்க பருவத்தில் இந்த ஸ்ப்ரேயை கொடுக்கணும். அதனால் நமக்கு என்ன பயன்கள்னு பார்த்தீங்கன்னா, பூக்கள் உதிராது, 20% வரைக்கும் நமக்கு விளைச்சலை அதிகரிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நிலக்கடலை ரிச், நிலக்கடைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதுக்கு தேவையான வளர்ச்சியையும் கலந்த இந்த பூஸ்டரை நம்ம கொடுக்கணும். ஸோ இதுக்கும் அதே மாதிரி பூ பூக்கிறதுக்கு திறனை கொண்டு வரதுக்கும் குறைந்த போக்கு கடலை, அதாவது கடலை இருக்கும் ஆனால் இப்பயிர் இருக்காது, அந்த வந்து பாதிப்பை வந்து நிவர்த்தி செய்யும், 15% வரைக்கும் விளைச்சலை கூட்டுத்தரும். அது மட்டும் இல்லாமல் வறட்சியை தன்மையையும் அதிகமாக தாங்கி பயிரை வந்து வளர்ச்சிக்கு உள்ளாடுக்கும். இது எப்படி நம்ம பயன்படுத்தலாம் பார்த்திங்கன்னா, 1 ஏக்கருக்கு 2 கிலோ, நம்ம பயிர் வகை பயிர்களுக்கு சொன்ன மாதிரியே இந்த பயன்படுத்தும் முறையும் சமம் தான். ஸோ இது 200 லிட்டர் தண்ணியிலேருந்து 10 லிட்டர் எடுத்து 2 கிலோ பவுடரை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் 200 லிட்டரில் ஊற்றி இதுக்கு ஒட்டும் திரவமும் நம்ம கொடுக்கணும். எப்போ நம்ம அந்த தெளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூக்கள் பூக்கிறதுக்கும் அப்புறம் காய் பிடிக்கும் ஒரு பருவம், அதுலேயும் நம்ம இந்த பூஸ்டரை நம்ம கொடுக்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பருத்தி ப்ளஸ். பருத்திக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருக்கும், அந்த ஊட்டச்சத்துகள் குறைபாடுகளையும் அடுத்தது வளர்ச்சி ஹார்மோன் பிரச்சனையை நிவர்த்தி பண்ணுறதுக்கும் இந்த பூஸ்டரை ஆராய்ச்சி மூலமாக நம்ம கொடுத்துருக்காங்க. இதோடைய பயன் பார்த்திங்கன்னா, பூ மற்றும் சப்பைகளின் உதிர்வதை குறைக்கும், காய்கள் முழுவதையும் வெடித்து சீரான அறுவடைக்கு வழிவகுக்கிறது, இதில் 18% வரைக்கும் நமக்கு விளைச்சலை கொடுக்கக்கூடியது, வறட்சி தாங்கும் தன்மையும் அதிகரிக்கும். இதுவும் எப்படி நம்ம பயன்படுத்தணும்னா, இது வந்து 1 ஏக்கருக்கு 2.5 கிலோ, 200 லிட்டர் தண்ணியில் தான் ஒட்டும் திரவத்தையும் நம்ம கொடுக்கணும். இது எந்தெந்த பருவத்தில் கொடுக்கணும்னா, பூ பூக்கிற நேரத்துலையும் காய் பிடிக்கும் நேரத்துலையும் நம்ம 2 தடவை இதை கொடுக்கணும். கொடுக்கும்போது நமக்கு 18% உள்ள விளைச்சலை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கரும்பு பூஸ்டர். ஸோ கரும்பு பூஸ்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், என்னுடைய உரையில் எப்பயுமே நான் சொல்லக்கூடியது வந்து டிஎன்ஏயு கரும்பு பூஸ்டர் தான். ஸோ கரும்பு விவசாயிகள் கடலூர் சுற்றி இருக்கிறவங்க பாண்டிச்சேரி சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இந்த கரும்பு பூஸ்டர் வந்து ஒரு விளைச்சலை அதிகரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் வறட்சியும் தாங்கிறதுக்கும் இந்த கரும்பு பூஸ்டர் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கிறது. இந்த கரும்பு பூஸ்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்களும் அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி ஊக்கிகளும் கலந்து இந்த பூஸ்டரை வந்து நம்ம கரும்பு கொடுக்கலாம். ஸோ இதனால கருமனுக்கு பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடைக்கண் அளவு வந்து நீளம் வந்து கூடும். இப்போ பருவுக்கு இன்னொரு பருவுக்கு உள்ள இடையில இருக்கக்கூடிய கணுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து ஜாஸ்தியாகும். அடுத்தது வளர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் கருமனுடைய எடையும் அதிகரிக்கும், 20% வரைக்கும் நமக்கு விளைச்சலை அதிகரித்து தருகிறது. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை கட்டுமானத்தையும் கூட்டுகிறது, வறட்சி தாங்கும் தன்மையும் அதிகரிக்கிறது. இதை எப்படி உபயோகிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஏக்கருக்கு 2 கிலோ 45வது நாளில், 60வது நாளில் 2 கிலோ, 75வது நாளில் 2 கிலோ, 200 லிட்டர் தண்ணியில் ஒட்டும் திரவத்தையோடு நம்ம சேர்த்து உபயோகி

வைக்கலாம். அதனால் நமக்கு வந்து 20% வரைக்கும் விளைச்சலையும் தரக்கூடியது மற்றும் கரும்பனுடைய எடையும் நமக்கு அதிகரிக்கிறது. அடுத்து பார்த்தோம்னா மக்காச்சோளம் மேக்ஸிம். ஸோ மக்காச்சோளத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி ஊக்கிகளையும் கலந்த பூஸ்டர் தான் இந்த மக்காச்சோளத்துக்கு தேவைப்படக்கூடிய பூஸ்டர். மணி பிடிக்கும் திறனை அதிகரிக்கிறது, 20% வரைக்கும் விளைச்சலை அதிகரித்து தரக்கூடியது, வறட்சியை தாங்கும் திறனும் அதிகரிக்கும். இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? 1 ஏக்கருக்கு 3 கிலோ, அதே 200 லிட்டர் தண்ணியில் 10 லிட்டர் தண்ணியில் அந்த 3 கிலோவை கரைச்சி திருப்பி 200 லிட்டரில் கலந்து ஒட்டும் திரவம் சேர்த்து, இதுக்கு எப்பெல்லாம் தெளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் மஞ்சரி மற்றும் மணி உருவாகும் பருவத்தில் இருந்து கொடுக்கணும். 2 தடவை ஒரு மகசூல் செய்கிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பூஸ்டரை உபயோகித்து 20% வரைக்கும் நம்ம விளைச்சலை அதிகரிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா கொள்ளு வண்டர். இப்போ புதுசாக நம்ம ஆராய்ச்சியில் கொண்டு வந்திருக்கிறோம். இதனுடைய பயன் பார்த்தீங்கன்னா குறைந்த எண்ணிக்கை இருக்கக்கூடிய கொடியை வந்து அதிக பூக்களை உண்டாக்கவும் பூக்கள் உதிர்தலையும் அது குறைக்கவும் 20% வரைக்கும் நமக்கு விளைச்சலை அதிகரித்து கொடுக்கக்கூடிய வகையில் இந்த கொள்ளு பூஸ்டர் வண்டர் அப்படின்ற ஒரு ரசாயன கலவை வந்து நமக்கு பயிர் வினையியல் துறையிலிருந்து ஆராய்ச்சி மூலமாக இதை வெளியிட்டிருக்காங்க. இதனுடைய பயன்படுத்தும் முறை பார்த்திங்கன்னா 1 ஏக்கருக்கு 2 கிலோ, 200 லிட்டர் தண்ணி 1 ஏக்கருக்கு ஒட்டும் திரவத்தோட, இது எப்போ தெளிக்கணும்னா பூக்கும் பருவத்தில் நம்ம வந்து கொடுக்கணும். அதனால் நமக்கு வந்து 20% வரைக்கும் விளைச்சலை அதிகரித்து தரக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா திரவ பயிர் வண்டர். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கக்கூடிய பூஸ்டரை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ புதுசாக நம்ம வந்து ட்ரோன் மூலமாக திரவ பயிர் வண்டரை வந்து ஆராய்ச்சியின் மூலமாக கண்டுபிடித்து இந்த ப்ராடக்டை வந்து வெளியிட்டிருக்கோங்க. ஸோ இது எப்படி பயன்படுத்தலாம்? முறை பார்த்திங்கன்னா 1 லிட்டர் திரவ பயிர் வண்டரை, லிக்விட் பயிர் வண்டரை 19 லிட்டர் தண்ணியில் கலந்து 20 மில்லி ஒட்டும் திரவம் சேர்த்து ட்ரோன் மூலமாக இலை வழியாக தெளிக்கும். தெளிக்கும் பருவம் பார்த்திங்கன்னா பச்சை பயிர் உளுந்துக்கு பூக்கும் பருவம் தான். துவரை பார்த்திங்கன்னா பூக்கும் பருவம் மற்றும் முதல் தெளிப்பு செய்த 15 நாட்கள் பிறகு ஒரு ஸ்ப்ரேயும் நம்ம ட்ரோன் மூலமாக கொடுக்கணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நெல் ப்ளூம். சம்பா பருவ நெற்பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்து பூஸ்டர் இந்த நெல் ப்ளூம். அதில் 2 இருக்குது, நெல் ப்ளூம் 1 இருக்குது, நெல் ரீப் அப்படின்ற 1, 2 ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இதனுடைய பயன்படுத்தும் முறை பார்த்திங்கன்னா 1 ஏக்கருக்கு 4 கிலோ தேவைப்படுது. இந்த 4 கிலோ வந்து எப்போல்லாம் நமக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கதிர் வெளிவரும் பருவம் 2 கிலோவும், மணி பிடிக்கும் பருவத்தில் 2 கிலோவும் 1 ஏக்கருக்கு நம்ம கொடுக்கணும், கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ இந்த 200 லிட்டர் தண்ணியில் ஒட்டும் திரவம் நமக்கு ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரேயை வந்து கரெக்டாக கதிர் வெளிவரும் பருவத்திலையும் 2 கிலோவை, மணி பிடிக்கும் பருவத்தில் 2 கிலோவும் நம்ம கைத்தெளிப்பான் மூலமாக கொடுக்கணும். ஸோ இந்த நெல் ப்ளூம் பார்த்திங்கன்னா சம்பா பருவ நெற்பயிரில் ஏற்படும் மலட்டுத்தன்மையினை குறைக்கவும் மணி பிடிக்கும் திறனை அதிகரிக்கவும் 15% விளைச்சலை அதிகரித்து கொடுக்கிறது. இப்போ நெல் ரீப். ஸோ அதே மாதிரி நெல் ப்ளூம் மாதிரி நெல் ரீப்பு, இதுவும் 4 கிலோ 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணியில், இது வந்து பார்த்திங்கன்னா பூப்படைப்பு பருவம் 2 கிலோவும், முதல் தெளிப்பு செய்த 10 நாட்களுக்கு பின் 1-2 கிலோவும் 1 ஏக்கருக்கு நம்ம கொடுக்கணும். அதுக்கு தேவையான ஒட்டுத்திறவனையும் நம்ம செலுத்தணும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா இந்த பூக்கள் உதிர்வதை குறைக்கிறது, அடுத்தது பயிர் விளைச்சலை 20% வரை கூட்டு தருகிறது, அது மட்டும் இல்லாமல் வறட்சி தன்மையை அதிகரிக்கிறது, ஊட்டச்சத்துக்களின் உட்கிரகிக்கும் திறனையும் அதிகரிக்கிறது. இது வந்து நெல் ப்ளூமை நெல் ரீப்பையும் பார்த்தோன்னா அடுத்தது புதுசாக கண்டுபிடிச்ச பயிர் ஜைன். பயிர்களின் வறட்சி, அதிக வெப்பம், நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா வறட்சிக்கு தான் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அதிக வெப்பம், இப்போ நம்ம எல்லாருடைய தட்ப வெப்பநிலை வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அந்த வெப்பத்தையே சரி பண்ணுறதுக்கு இந்த பயிர் ஜைன் சொல்லிட்டு பூஸ்டர் வந்து நமக்கு வினையியல் துறையில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உவர் தன்மைக்கும் தாங்கி இருக்கக்கூடிய திறனை வளர்ச்சி கொடுக்கறதுக்கு இந்த சைம் வந்து பொதுவாக யூஸ் பண்ண அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த விதை நேர்த்தி மூலமாகவும் இலைவழி தெளிப்பம் மூலமாகவும் இலைவழியிலே வந்து கை தெளிப்பான் மூலமாகவும் ட்ரோன் மூலமாகவும் இந்த சைமை வந்து பெரிய லெவலில் ஆராய்ச்சி பண்ணி இந்த ப்ராடக்டை வெளியிட்டிருக்காங்க. இந்த நெல் விதைக்கு 5 மில்லி வந்து இந்த சைம் மற்றும் இதர பயிர் விதைகளுக்கு 5 ml 1 லிட்டர் தண்ணியில் சைமை யூஸ் பண்ணி திரவத்தை விதை நேர்த்தி செய்து விதைகளை நிழலில் உலர்த்தி விதைக்கவும். அடுத்தே பார்த்தீங்கன்னா இலைவழி பார்த்தீங்கன்னா ஜைம் வந்து கைத்தளிப்பானுக்கு வந்து
ஒரு லிட்டர் நெல்லுக்கு மட்டும், மித்த பயிர்களுக்கு பார்த்தீங்கன்னா 0.5.

0: 500 எம்எல் எடுத்துட்டு 200 லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு நம்ம கைத்தெளிப்பான் மூலமாக கொடுக்கலாம். அடுத்து ட்ரோன் தெளிப்பு மூலமான பார்த்தீங்கன்னா இது வந்து 100 எம்எல் வந்து நெல்லுக்கு, மிதரப்பயிர்களுக்கும் 100 எம்எல், ஆனால் 20 லிட்டர் தண்ணியில் நம்ம கலந்து ட்ரோன் மூலமாக இலைவெளியில் தெளிக்கணும். இதில் எல்லாத்துக்குமே நம்ம ஒட்டும் திரவம் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனுடைய பயன் பார்த்தீங்கன்னா பயிர்களின் வறட்சி, அடுத்தது உவர்தன்மை, அதிக வெப்பம் இதர உண்டாக்கும் தாக்கத்தையும் குறைகின்றது, அடுத்தது மணி பிடிக்கும் திறனை அதிகரிக்கவும் இந்த பயிர் சைம் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு பயிர் வினையியல் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலிருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக 20-30% வரைக்கும் விளைச்சலை நம்ம பயிர் சைம் யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க தெளிவுபட கூடியிருக்கார்கள். ஸோ இதை வந்து நம்ம இலைவழி தெளிக்கிறதுக்கும் வேர் மூலமாக நம்ம கொடுக்கவும், அடுத்து ட்ரோன் மூலமாக கொடுக்கறதுக்கும், நம்மளுடைய பயிர் பூஸ்டர் எல்லா பயிர்களுக்கும் ஆராய்ச்சி மூலமாக கண்டறிந்து இந்த ப்ராடக்டை வந்து கமர்ஷியலாக பயிர் வினையியல் துறையில் கொடுக்குறாங்க. ஸோ அதனுடைய விலைப்பட்டியலை வந்து இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கோயம்புத்தூர்லேயும் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரி கார்டன் மூலமாக நம்ம சேலும் பண்ணுறாங்க. இதில் அக்ரிகார்ட்டில் வந்து பாயிண்ட் சேல் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து ஆன்லைன் சேலும் ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து ஆன்லைன்லேயும் இந்த ப்ராடக்டை நீங்கள் வந்து டைப் பண்ணி இதோடைய ப்ராடக்டை நீங்கள் அவைலபிலிட்டியும் கொண்டு வரலாம். ஸோ அதனுடைய விலைப்பட்டியலை வந்து இப்போ நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். நான் இப்போ தமிழ்நாடு டிஎன்ஏ கோகோனட் டானிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அங்கே வாங்கினா 325 ரூபாய் ஒரு லிட்டருக்கு கொடுக்குறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா அக்ரிகார்ட் பாயிண்ட் ஆஃப் சேலில் பார்த்தீங்கன்னா 342 ரூபாய் ஒரு லிட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அக்ரிகார்ட்லேயே 394 ரூபாய் ஒரு லிட்டருக்கு அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் போடும்போது உங்களுடைய டோர் ஸ்டெப்புக்கே வந்துடும். அடுத்த மாதிரி டிஎன்ஏயூ பல்ஸ் வண்டர் பார்த்தீங்கன்னா 450 ரூபாய் ஒரு பேக்கெட்டு. அதே வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் அக்ரிகார்ட்டில் பார்த்தீங்கன்னா 473 ரூபாய். இதுவே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 545 ரூபாய் ஒரு பேக்கெட். இதில் டிஎன்யூ கிரவுண்ட் ரீச் அப்படி பார்த்தீங்கன்னா இதுவும் 450 ரூபாய் ஒரு பேக்கெட்டு. அதுவே வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் அக்ரிகார்ட்டில் 473 ரூபாய், ஆன்லைன் அக்ரிகார்ட்டில் வந்து 545 ரூபாய் ஒரு பேக்கெட். இது டிஎன்யூ காட்டன் ப்ளஸ் அது பார்த்தீங்கன்னா 563 ரூபாய் ஒரு பேக்கெட்டு. நீங்கள் அங்கே நேராக போய் வாங்கினீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் அதே வந்து 591 ரூபாய் ஒரு பேக்கெட் வந்து அக்ரிகார்ட்டில் பாயிண்ட் ஆஃப் சேலில் இருக்குது. இதே ஆன்லைனில் அக்ரிகார்ட்டில் பார்த்தீங்கன்னா 681 ரூபாய் ஒரு பர் பேக்கெட்டும் விற்கிறாங்க. அடுத்தது டிஎன்ஏயும் மெய்ஸ் மேக்ஸிம் அது பார்த்திங்கன்னா 975 ஒரு பேக்கெட்டும், 1024 ரூபாய் அந்த பாயிண்ட் ஆஃப் சேல் அக்ரிகார்ட்லேயும், அடுத்தது ஆன்லைனில் பார்த்திங்கன்னா 1180 ஒரு பேக்கெட்டையும் அது கமர்ஷியலாக கொடுக்குறாங்க. அதே வந்து டிஎன்ஏயூ சுகர்கேன் பூஸ்டர் பார்த்திங்கன்னா 400 ரூபாய் ஒரு கிலோ, அடுத்தது பாயிண்ட் ஆஃப் சேலில் அக்ரிகார்ட்டில் வந்து 420 ரூபாய், அடுத்தது ஆன்லைனில் 484 ரூபாய் ஒரு கிலோ கொடுக்குறாங்க. ரைஸ் ப்ளூம் பார்த்தீங்கன்னா 450 ஒரு பேக்கெட்டு. இதுவே வந்து பாயிண்ட் ஆஃப் சேலில் வந்து 473 ரூபாய், அது 545 ரூபாய் ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க. ரைஸ் ரிப் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 450, 420, 484 ரூபாய். இது ஹார்ஸ் கிராம் ஒன்றர் பார்த்தீங்கன்னா 473 ரூபாய் ஒரு பேக்கெட்டு. அடுத்தது லிக்யூட் பல்ஸ் ஒன்றர் பார்த்தீங்கன்னா 450 ரூபாய் ஒரு லிட்டரு, 473 ரூபாய் ஒரு லிட்டருக்கும், ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 545. இந்த க்ராப் சைன் சொல்கிறோம்ல அது 2500 ரூபாய் ஒரு லிட்டர். நீங்கள் நேராக டிபார்ட்மெண்ட்டில் போய் பார்த்து வாங்கினீங்கன்னா, இதுவே ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா 3025 ரூபாய் ஒரு லிட்டர். இந்த பயிர் பூஸ்டர் பயிர் வினையில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் தயாரித்து அந்த தயாரிப்பு அங்கே சேலும் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எப்போ வேணும்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னை காண்டாக்ட் பண்ணும்போது நீங்கள் எப்படி அங்கே போய் வாங்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ என்னுடைய பெயர் முனைவர் ஆர் அனிதா, என் கரும்பு ஆராய்ச்சி நிலையத்தில் பணிபுரிகிறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் இங்கே காண்டாக்ட் பண்ணி என்ன பூஸ்டர்ஸ், என்ன வகையான பயிர்கள் உங்ககிட்ட இருக்கோ அதுக்கு தேவையான பூஸ்டர்ஸோ பயன்படுத்தலான்றதை நேரடியாகவும் கேட்டு பெருமாறி தாழ்மையாண்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸோ இந்த வாய்ப்பு அளித்த பாண்டிச்சேரி ஆல் இண்டியா ரேடியோ அவர்களுக்கு மிகுந்த நன்றி கூறிட்டு வணக்கம். நன்றி.
1: இதுவரை வேளாண்மையில் பயிர் பூஸ்டர்களின் பயன்கள் மற்றும் பயன்படுத்தும் முறை குறித்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர். அனிதா அவர்களின் உரையினை கேட்டீர்கள்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
1: இன்றைய பண்ணை செய்தியில் மிளகாய் சாகுபடியை பாதிக்கும் நச்சுயிரி நோய்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். தமிழ்நாட்டில் மிளகாய் தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் அதிகளவில் பயிரிடப்படுகிறது. மிளகாய் செடியை நாற்றழுகல் நோய், சாம்பல் நோய், பழழுகல் நோய், வாடல் நோய், இலைக்கருகல் நோய் மற்றும் நச்சுயிரி நோய்கள் ஆகிய தேம்பல் நோய், இலை சுருள் நோய் பாதிக்கின்றது. இவற்றில் தேமல் நோய் மற்றும் இலை சுருள் நோய் ஆகியவை மிளகாய் பயிரிடக்கூடிய இடங்களில் அதிக பாதிப்பை உண்டாக்குகின்றன. தேமல் நோயின் அறிகுறிகள். நச்சுயிரி நோயின் முதலாவது அறிகுறி மிளகாயின் வளர்ச்சி முழுவதுமாக நின்றுவிடும். இலையில் மஞ்சள் நிற திட்டுகள் தோன்ற ஆரம்பிக்கும். பச்சையும் மஞ்சளும் கலந்த ஒழுங்கற்ற புள்ளிகளாக தென்படும். சில நேரங்களில் இலைகள் வெளிர் பச்சை முதல் கரும் பச்சை நிறமாக தோற்றமளிக்கும். இலைகள் ஒழுங்கற்ற தோற்றத்துடன் தேமல் நோயுடன் சுருண்டு காணப்படும். நோய் பாதிக்கப்பட்ட மிளகாய் செடியில் மிக குறைந்த அளவில் மிளகாயும் எளிதில் மண்ணில் விழுந்துவிடக்கூடிய அளவு தண்டு மென்மையாகவும் காணப்படும். சில தருணங்களில் மிளகாய் பழத்தில் மஞ்சள் நிற கோடுகள் காணப்படும். இலை சுருள் அல்லது இலை சுருட்டு நோயின் அறிகுறிகள். எந்த ஒரு நச்சுயிரி நோயும் தாவரங்களை தாக்கும் பொழுது முதலில் உண்டாகக்கூடிய அறிகுறி தாவரங்களின் வளர்ச்சி தடைபடுவதாகும். இலைகளின் நடுநரம்பிலிருந்து சுருண்டு இலைகள் முழுவதுமாக உருமாற தொடங்கும். இலைகளின் மேல் நோக்கி அல்லது உள்நோக்கி படகு அல்லது சிறிய கரண்டி போன்ற தோற்றத்துடன் காணப்படும். மிளகாய் செடியின் நரம்புகளுக்கு இடைப்பட்ட பகுதிகள் வீங்கிய தோற்றத்துடன் காணப்படும். கணு மற்றும் கணுவிடை பகுதிகளுக்கு நடுவே உள்ள இடைவெளி குறைய ஆரம்பிக்கும். மிளகாய் செடியின் இலைகள் அளவில் சிறியதாகவும் அடர்த்தியாகவும் முடிவில் புதர் போன்றும் தோற்றமளிக்கும். மிளகாய் செடியின் நரம்பு பகுதிகள் தடித்து பருமனாக காணப்படும். நோய் பாதிக்கப்பட்ட செடிகளில் பூக்கள் மற்றும் பழங்கள்

0: உருவாகுதல் தாமதமாகும். நோய் பாதிக்கப்பட்ட செடியில் உருவாகும் மிளகாய் அளவில் சிறியதாகவும் ஒழுங்கற்ற வடிவத்துடனும் தோற்றமளிக்கும். நோய் பாதிக்கப்பட்ட செடியின் பூ மொட்டுகள் பெரிய அளவை அடைவதற்கு முன்னர் வளர்ச்சி தடைப்படும். மேலும் இந்த செடியில் மகரந்த தூள்கள் இருக்காது. நச்சுயிரி நோயை பரப்பக்கூடிய பூச்சிகள். மிளகாயை பாதிக்கக்கூடிய தேமல் நோய் அஸ்வினி பூச்சிகளினாலும், இலை சுருள் அல்லது இலை சுருட்டு நோய் வெள்ளை ஈக்களினாலும் பரவும். நச்சுயிரி நோயை கட்டுப்படுத்தும் முறை. நோய் தாக்கப்பட்ட செடிகளை உடனடியாக வேருடன் களைந்து தொடர்ந்து நிலத்தில் ஒரே பயிரையோ அல்லது மிளகாய் குடும்பத்தை சார்ந்த தக்காளி மற்றும் கத்தரி போன்ற பயிர்களை பயிரிடுவதை முழுவதுமாக தவிர்த்தல் வேண்டும். நோய் பாதிக்கப்படாத சான்றளிக்கப்பட்ட நல்ல தரமுள்ள விதைகளை பயன்படுத்த வேண்டும். வரப்பு பயிராக மக்காச்சோளத்தை பயிரிடுவதன் மூலம் இந்நோயை பரப்பக்கூடிய பூச்சிகளின் தாக்குதலை தவிர்க்கலாம். மஞ்சள் நிற ஒட்டும் பொறியை நிலத்தில் அமைப்பதன் மூலம் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தலாம். தயோமித்தாக்சிம் 10 லிட்டர் தண்ணீருடன் 5 மில்லி என்ற அளவில் அல்லது டை மீத்தோயேட் 10 லிட்டர் தண்ணியுடன் 10 மில்லி என்ற அளவில் தெளிப்பதன் மூலம் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தலாம். மீத்தைல் டெமட்டான் பூச்சிக்கொல்லி மருந்தினை 10 லிட்டர் தண்ணீருக்கு 15 மில்லி என்ற அளவில் தெளிப்பதன் மூலம் அஸ்வினியை கட்டுப்படுத்தலாம். இவ்வாறு மிளகாய் சாகுபடியை பாதிக்கும் நச்சுயிரி நோய்கள் பற்றி தற்பொழுது பண்ணைச் செய்தியில் தெரிந்து கொண்டோம்.
1: பண்ணைச் செய்தி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
2: நேர்களே, இன்று இரவு 9:30 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் அகில பாரத நாடக வரிசையில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியாக மண்ணின் மகள் நாடகம். எழுதியவர் விமலா ராணி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சென்னை அஞ்சல். இன்று இரவு 10 மணிக்கு ரவி வாசிரிய அகில பாரதிய சங்கீத சபா, விவேக் சோனார் அவர்கள் வாசித்திருக்கும் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி மும்பை, டெல்லி அஞ்சல். எஃப்எப் ரெயின்போவில் இன்று இரவு 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 முதல் 11 வரை தேன் சிந்து தெய்வானம் கேட்கலாம்.
3: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
4: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள், மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
5: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
6: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
5: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம். நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.

நேரம் இரவு 8:03. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசை. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மனதை குதூகலம் அடைய செய்யும் திரை இசை பாடல்கள் வரிசையில் வரும் முதலாவது பாடல் 1992 வெளிவந்த கார்த்திக் ராஜா இசையில் மனு கே சித்ரா இணைந்த குரலில் பஞ்ச அருணாச்சலம் பாடல் வரிகளில் பாண்டியன் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

திரையிசையில் அடுத்து வரும் பாடல் வாலி கற்பனை நடையில் இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல். 1989 ஆம் ஆண்டு வெளிவந்த வெற்றி விழா திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

திரையிசையில் அடுத்ததாக இளையராஜையில் கங்கையமரன் பாடல் வரிகளில் பலேஷ வாசுதேவன் உமா ரமணன் இணைந்து பாடிய பாடல். 1990 வெளிவந்த மல்லுவெட்டி மைனர் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம். நேரம் 8:12. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.

நேரம் இரவு 8:17. 8 நொடிகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திரை இசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் வரும் பாடல் கே எஸ் சித்ரா குரலில், வாலி பாடல் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா இணைந்த இசையில் 1986 வெளிவந்த மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்தில் வரும் பாடலை கேட்கலாம்.

திரை இசையில் வரும் பாடல். 1989 வெளிவந்த பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்தில் கங்கை அமரன் கற்பனை நடையில் இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் உமா ரமணன் இணைந்து பாடிய பாடலை கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை. திரையிசையில் வரும் பாடல் கங்கை அமரன் கற்பனை வரிகளில், இளையராஜா இசையில், கே எஸ் சித்ரா, மலேசிய வாசுதேவன் ஆகியோர் இணைந்த குரலில் 1989 வெளிவந்த நினைவு சின்னம் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.
1: ஊருக்குள்ள என்ன பத்தி

0: வலைகளும். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம். நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: நேரம் 8:35, 13 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திரை இசை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக 1991 வெளிவந்த என் ராசாவின் மனசிலே திரைப்படத்தில் எஸ் என் சுரேந்தர், கே எஸ் சித்ரா இணைந்த குரலில் இளையராஜா இசையில் பாடல்களை கேட்கலாம்.

நேரம் 8:40:33 நொடி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திரையிசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக பஞ்ச அருணாச்சலம் பாடல் வரிகளில் இளையராஜா இசையில் கேஜே யேசுதாஸ் சித்ரா இணைந்த குரலில் 1988 வெளிவந்த தர்மத்தின் தலைவன் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திரை இசை பாடல்களை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வரும் பாடல் வைரமுத்து கற்பனை நடையில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், ராஜேஷ் கிருஷ்ணன் குரல் நடையில் 1999 ஆம் ஆண்டு வெளிவந்த துள்ளாத மடமும் துள்ளும் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேரம் 8:50. 3 நொடி. திரை இசையில் வரும் பாடல் வாளி பாடல் வரியில் இளையராஜா இசையில் பி உண்டிகிருஷ்ணன் கே எஸ் சித்ரா இணைந்த குரலில் 1995 வெளிவந்த சதி லீலாவதி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

திரை இசையில் நிறைவாக வரும் பாடல் கங்கை அமரன் பாடல் வரிகளில் இளையராஜா குரல் மற்றும் இசையில் 1990 ஆம் ஆண்டு வெளிவந்த மைடியர் மார்த்தாண்டம் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இதுவரை கேட்டது திரைசை. இனி வருவது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சிக்கிம் மாநிலம் கேங்டாக்கிலிருந்து மேற்கு வங்கத்தின் சிலிகுரி நகரில் உள்ள பாக்டோக்ரா விமான நிலையத்திற்கு பயணம் மேற்கொண்டார். இப்பயணத்தின் போது மோங்போங்கில் சிறிது நேரம் தங்கிய அவர் டீஸ்டா ஆற்றின் அழகு மற்றும் மேற்கு வங்கத்தின் இயற்கை நிலப்பரப்பை கண்டு ரசித்ததாக தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சுற்றுலா உள்கட்டமைப்பை மாநில அரசு மேலும் மேம்படுத்தும் என்று தாம் நம்புவதாக அவர் கூறினார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் சுமார் 700 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடக்கி வைத்து அடிக்கல் நாட்டினார். 2 நாள் பயணமாக குஜராத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள அவர் மேலும் சுமார் 128 கோடி ரூபாய் மதிப்பிலான மதுர் பால் பண்ணையின் புதிய பால் பதப்படுத்தும் ஆலையையும் அவர் திறந்து வைத்தார். மகாராஷ்டிராவின் விதர்பாவில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதற்கு தண்ணீர் பற்றாக்குறையே முக்கிய காரணம் என்றும் இந்த நெருக்கடிக்கு நீர் சேமிப்பே பயனுள்ள தீர்வு என்றும் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நாக்பூரில் நடைபெற்ற நாக்பூர் ஜல்சம்வாத் என்ற தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர் நீர் சேமிப்பு முயற்சிகளுக்கு பொதுமக்களின் பங்கேற்பு அவசியம் என்று கூறினார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நாளை மதியம் 12:15 மணிக்கு தற்காலிக சபாநாயகராக திரு அன்பழகன் பதவியேற்க உள்ளார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் உறுதிமொழி மற்றும் பதவிப் பிரமாணம் செய்து வைக்கிறார். புதுச்சேரியில் 2026 மேல்நிலை 2 பொதுத் தேர்வுகள் எழுதி தேர்ச்சி பெறாத மற்றும் வருகை புரியாத தேர்வர்கள், பிளஸ் ஒன் அரியர் தேர்வர்கள் மற்றும் விண்ணப்பிக்க தகுதியுள்ள தனித் தேர்வர்களிடமிருந்து இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக புதுச்சேரி அரசு பள்ளிக் கல்வி இயக்கத்தின் இணை இயக்குநர் திருமதி சிவகாமி செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். IPL T20 கிரிக்கெட் தொடரில் டெல்லி அணியால் ஆடப்பணிக்கப்பட்ட ராஜஸ்தான் அணி சற்று முன் வரை 14 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: அகில பாரத நாடக வரிசையில் வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று இடம்பெறுவது
1: கோவை வானொலியின் படைப்பாக மண்ணின் மகள் நாடகம். எழுதியவர் விமலா ரமணி அவர்கள். இதில் பங்கேற்போர் ஏ மனோன்மணி, ஆர் பன்னீர்செல்வம், கே விஜயகுமார், ஆர் பத்மநாபன், கே உன்னிகிருஷ்ணன் மற்றும் பலர். நிகழ்ச்சி அமைப்பு எஸ் விஜயகுமார்.

0: லட்சுமி, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். லட்சுமி குட்டி, ஆண்டாள் உன்னை பத்தி தான் இப்படி பாடியிருக்காங்க தெரியுமா? என்ன லட்சுமி இப்படி படுத்திருக்க? உன்னோட கண்ணு குட்டிக்கு பால் தர வேண்டாமா? எழுந்துருமா, எழுந்துரு, எழுந்திருக்கண்ணே.
1: ஐயோ, இது என்ன லட்சுமி வாயெல்லாம் ஒரே நுரையா இருக்கு? பூச்சி கீச்சி ஏதாவது கடிச்சிருக்குமா?
2: அப்பா, அப்பா, அப்பா!
3: என்னதாயே, என்ன பண்ற, என்னாச்சு?
1: அப்பா இங்க பாருங்கப்பா, நம்ம லட்சுமியை பாருங்கப்பா, வாயெல்லாம் ஒரே நுரையா இருக்கு.
3: யாரையாவது கூட்டிட்டு வர்ற, கட்டவட்டிய கூட்டியாந்து லட்சுமிய மாட்டா ஸ்திரிக்கு எடுத்துட்டு போவோம்.
2: அப்பா,
3: மாணிக்கம், முனுசாமி, இவ்வளத்தால வாங்கடா
2: லட்சுமி,
3: வாங்க
2: லட்சுமி.
4: உங்க பேர் என்னமா?
1: நான் பூமிகா டாக்டர். லட்சுமியே நான் தான் வளர்க்கறேன், ரொம்ப நல்ல மாடு டாக்டர். நான் அம்மாவா நினைக்கிறேன், எங்க வீட்டு லட்சுமியா நினைக்கிறேன், என்னோட தாயா நினைக்கிறேன் டாக்டர்.
3: ஆமா டாக்டர், லட்சுமிக்கு தீனி போடாம பூமிகா சாப்பிடவே மாட்டா. லட்சுமி கண்ணு போட்ட நேரம் பூமிகா மாட்டு கொட்டாயில மணிக்கணக்க அழுதுட்டு காத்திருந்தா.
4: இருங்க இருங்க இருங்க இருங்க, பதட்டப்படாதீங்க. உங்க மாடு, ஐ மீன் லட்சுமி, பிளாஸ்டிக் கழிவுகளை நிறைய தின்னு இருக்கு. உணவு குழாயில அந்த பிளாஸ்டிக் குப்பை, அப்புறம் அந்த பேப்பர் கப் எல்லாம் போய் அடைச்சிட்டு மூச்சு முட்டி. நான் நினைக்கிறேன் நீங்க மேய்ச்சலுக்கு விட்டு இருக்கப்போ அங்க கிடந்த பிளாஸ்டிக் குப்பை எல்லாம்
1: தின்னுட்டு.
4: ஐ எம் சாரி, உங்க லட்சுமி செத்து போச்சுமா? அது கழுத்துல கட்டி இருந்த சலங்கப்பட்டு.
1: லட்சுமி, லட்சுமி.

0: உள்ள வரலாங்களா?
1: அப்பா தோட்டத்துக்கு போயிருக்காரு, நீங்க உள்ள வாங்க.
0: அம்மாடி, எங்க வாசல்லையே துரத்திடுவீங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, பயப்படாதீங்க, நான் உங்க அப்பாவை பார்க்க வரல, உங்களை தான் பார்க்க வந்தேன்.
1: நீங்க யாருன்னு தெரியலையே.
0: ஏன், தெரிஞ்சாதான் உள்ள விடுவீங்களோ? சாரிங்க, நான் ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு பேசுறேன். இல்ல, அன்னைக்கு வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல நீங்க அழக அழக இருக்க, அப்பப்பா என் மனசுல சாரி என் காதுல ஒளிச்சுக்கிட்டே இருக்கு.
1: ஓ, நீங்க அங்க இருந்தீங்களா?
0: எஸ், என் டைகருக்காக.
1: என்ன டைகரா, புலி வளர்க்கறீங்களா?
0: நோ நோ, புலினா எனக்கு கிளி, சாரி கிளி, நான் சொன்னது என்னோட வளர்ப்பு நாய் டைகர். ஊசி போட வந்திருந்த உங்க லட்சுமியோட கதையெல்லாம் கேட்டேன்.
1: லட்சுமி, லட்சுமி.
0: பூமிகா, கடந்து போனதை நினைச்சு குழம்பிட்டு இருக்கவே கூடாது. ஒரு பசு போன என்ன,

0: உங்களால ஒரு கோசாலையே உருவாக்க முடியும். முதல்ல என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிறேன், என் பேரு ஆகாஷ். இந்த ஊர் பேங்க்ல பிரான்ச் மேனேஜர். நாங்க விவசாய கடன் எல்லாம் தர்றோம்.
1: கடனா? நான் கேக்கலையே.
0: நீங்க கேக்கல, ஆனா நான் சாரி, நாங்க தரோம். நம்ம ஊர்ல சுற்றுச்சூழலை பத்தி விழிப்புணர்வு யாருக்குமே இல்ல. உங்களை மாதிரி விவரம் தெரிஞ்சவங்க படிச்சவங்க ஹெல்ப் பண்ணினா நிறைய சாதிக்க முடியும்.
2: பேங்க் தம்பியா? அட வாங்க தம்பி வாங்க. அன்னைக்கு மாதாஸ்திரியில்தான் சந்திச்சோம்.
0: ஆமா.
2: என்ன தம்பி விசேஷம்?
0: எனக்கு பூமி வேணும்.
2: என்ன சொல்றீங்க தம்பி?
0: இப்படித்தான் சில சமயம் நான் உளறுவேன். மன்னிச்சுக்கோங்க பூமிகா. அதாவது உங்க மகளோட ஹெல்ப் வேணும்னு சொன்னேன்.
2: நீங்க ஒண்ணு தம்பி, பொழுதுக்கு லட்சுமி நினைச்சு அழுதுகிட்டே இருக்குது.
0: ஐயோ,
2: விவசாயம் படிச்ச பொண்ணு படிப்ப பாதியிலேயே நிறுத்தி போட்டு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு வந்ததுதான். என்ற சம்சாரம் இறந்த பிறகு நான் தனியே இருக்கேன்னு எனக்கா இங்கேயே தங்கிடுச்சு.
0: சரி,
2: அவளோட பொழுதுபோக்கு லட்சுமி தான். லட்சுமிய நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருக்குது. அதுவும் தனியாத்தான் தவிக்குது.
0: ஒரு துணை போனா இன்னொரு துணை வராமலா போகும். அதாவது மனசு வேறு வழியில திருப்பணும்னு நான் சொன்னேன். இந்தாங்க விளம்பர போஸ்டர். அந்த விளம்பர வாசகங்கள் பிரசுரங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்க.
2: எட போடணுமா தம்பி?
1: அப்பா கொஞ்சம் அவரு பேச விடுங்க. நீங்க சொல்லுங்க சார்.
0: மேடம், இந்த சாறு நீரு மோரு இதெல்லாம் வேண்டாம், சும்மா ஆகாஷ்னு கூப்பிடுங்க.
1: இந்த மேடம் எல்லாம் வேண்டாம், பூமிகானே கூப்பிடுங்க.
2: ஆடாடா, என்ன முடியுது? ஐயாவா பேசோடு நீங்க சொல்லுங்க தம்பி.
0: சரிங்க ஐயா, ஜனங்க கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். நாங்க சொல்றதை விட உங்களை மாதிரி படிச்சவங்க விவரமானவங்க சொன்னா நல்லா கேப்பாங்க. குப்பைய குப்பை தொட்டியில போடுங்கன்னு நாங்க சொன்னா எங்ககிட்ட சண்டைக்கு வர்றாங்க. மரத்தை வெட்டாதீங்கன்னு சொன்னா அது பங்காளி சண்டையாவே மாறிடுது. அதனால உங்களை மாதிரி பெண்கள், அதுவும் உங்களை மாதிரி அழகான பெண்கள் சொன்னா நல்லாவே கேட்டுக்குவாங்க. மண் பறித்து உண்ணுன்னு சொன்னாங்க, ஆனா மணல் கொள்ளையே நடக்குது. வாழ்வாதாரமான ஏரிகளையும் குளத்தையும் மறைச்சு வீடு கட்டுறாங்க. மரங்களை வெட்டுறதால பருவமழை போயிட்டு போகுது. மழைநீர் சேமிப்பு இதெல்லாம் மண்ணோட நீர்வளத்தை அதிகரிக்கும்.
2: ஆமா தம்பி, நீங்க சொல்றது எல்லாம் ரொம்ப சரி. முந்தி ரோட்ல நடக்கும் போது ரெண்டு பக்கம் பெரிய பெரிய மரங்க பச்சை பசேல் இருக்கு, நிழல் தரு. இப்ப எல்லாம் ஒரே பொட்டக்காடு ஆகி போச்சு. ஒரு மழை பெய்யலனா உடனே அந்த இடத்துல அடுக்கு வீடு கட்டிடுறாங்க. மஞ்ச பைய காணாமலையே போச்சு. இப்போ எல்லாத்துக்குமே பிளாஸ்டிக், அதுல தான் சாப்பிட்றோம், அந்த கப்புல தான் குடிக்கிறோம். என்ன என்ன விஷம் இருக்கோ யாருக்கு தெரியும்.
0: உண்மைதானுங்க ஐயா, பூமி திருத்தி உண்ணுன்னு சொன்னாங்க. நீரின்றி அமையாத உலகு அப்படின்னாங்க. ஆனா அந்த நீரையும் நிலத்தையும் நாம உறிஞ்சிக்கிட்டா நிலம் எப்படி வளமாகும்? மண்மகள் அதனால்தான் மலடாய் போயிட்டான். வானம் பொய்ப்பின் பூமி தரிசாகும். மனித மனம் பொய்த்து போனா சமூகமே நாசமா போகாதா? இந்தாங்க பேப்பர் கட்டிங்.
1: ஆமா, இந்த பிரச்சார நோட்டீஸ் எல்லாம் எதுக்காக?
0: இதுல சின்ன சின்ன கவிதைகள் எல்லாம் இருக்கு. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்காக நாம கூட்டம் எல்லாம் போடலாம். அதுல நீங்க பேசுங்க. அப்போ இந்த கவிதைகளை எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. சம்மதம் தானே?
1: என்ன கேட்டீங்க?
0: சம்மதமான்னு கேட்டேன். அதாவது இந்த வேலைக்கு வர சம்மதமான்னு கேட்டேன், அவ்வளவுதான்.
2: நீ கவலைப்படாதீங்க தம்பி, நான் அம்மனியை சம்மதிக்க வைக்கிறேன்.
0: சரிங்க ஐயா.

0: உன் ஈர நரம்புகளில் ஈரமில்லை என்று சோர்ந்து விடாதே. என் குருதியை உனக்கு இரையாக்குவேன். வாழ தகுதியில்லை என்று சோர்ந்து விடாதே. உன்னை தாங்க நான் என்கிற மண்மகள் இருக்கிறேன். நீ கீழே விழ உதித்தவன் இல்லை. உன்னை அழிக்க விரும்பும் மனிதர்கள் உன் காலடியில் ஒரு நாள் விழுவார்கள். நம்மை உறிஞ்சும் மனிதர்கள் நம்மிடமே மரணிப்பார்கள். அதற்குள் அவர்கள் விழித்துக் கொள்ளட்டும். ஆஹா, எவ்வளவு அற்புதமான அழகான கவிதை! மண்ணிடம் மரம் சொல்வது போன்ற ஒரு கவிதை இது. அந்த மண்மகள் நான் தான், நான் தான்.
1: ஹலோ பூமி.
0: எஸ், பூமி ஹியர்.
1: குட் மார்னிங் பூமி.
0: சொல்லுங்க சார்.
1: உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, இந்த சாறு நீரு மோர் எல்லாம் வேண்டான்னு. சும்மா ஆகாஷ்னே கூப்பிடு. இனிமே நான் உன்னை பூமின்னு தான் கூப்பிட போறேன். இந்த மண்ணோட மகளே நீதான்.
0: களிமண்ணா, கரிசல் மண்ணா?
1: நெரிசல் மண் போகட்டும். இப்படி கொஞ்சம் வாக் போயிட்டே பேசலாமா?
0: ஓகே ஓகே. அம்மா, என்ன விசேஷம்? ரொம்ப குஷியா இருக்கீங்க
1: பூமி. எல்லா மீட்டிங்லயும் உன்னை பத்தி தான் பேசுறாங்க. சாரி, உங்களை பத்தி தான் பேசுறாங்க.
0: பரவாயில்ல பரவாயில்ல, உரிமையிலேயே கூப்பிடலாம். அது என்ன பேச்சு?
1: நீ ஏரியா ஏரியாவா போயி பிரசுரங்கள் இஷ்யூ பண்றியா? அடிக்கடி பெண்கள் கூட்டம் போட்டு வாழ்வாதாரம், பிளாஸ்டிக் ஒழிப்பு, இத பத்தி எல்லாம் பேசி ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துறியா? தேங்க்யூ பூமி.
0: நீங்க தானே சொன்னீங்க?
1: ஆமா, நான் என்ன சொன்னாலும் கேப்பியா?
0: என்ன சார், இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கீங்க போல இருக்கு.
1: ஒரு ஒற்றுமையை பாத்தியா பூமி? என்னோட பேரு ஆகாஷ், உன்னோட பேரு பூமி.
0: அதனால என்ன,
1: ரெண்டும் இணைய வாய்ப்பு இருக்கா?
0: இல்லவே இல்ல. ரெண்டும் ரொம்ப தள்ளிதான் இருக்கு. தொடுவானத்துல பார்த்தா இணைச்ச மாதிரி தெரியும், ஆனா கிட்ட போக போக தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும்.
1: அடட, உனக்கு பாசிட்டிவ் தாட்ஸே வராதா? ஆகாயத்துல இருந்து பொழியும் மழைதான் பூமியோட தாகத்தையே தணிக்குது. தன்னோட தண்ணீர் கரங்களால ஆகாயம் பூமிய தழுவுது, அது தெரியுமா?
0: தெரியும் தெரியும. பேசாம நீங்க இந்த வேலையை விட்டுட்டு கவிதை எழுத போங்க.
1: கவிதை எழுதுனா காதல் வருமா?
0: கழுத வரும்.
1: சரி, நீ வாய.
0: என்னது, நானா?

0: எப்படி இருக்கீங்க?
1: உங்களுக்கு
2: அது புரியாது மாமா, இது பிசினஸ் பிசினஸ். திடீர்னு துபாய் கூப்பிடுவாங்க, அப்புறம் பெங்களூரு, அப்புறம் மெட்ராஸ், இப்படி ஏக பிஸி மாமா. நானு அது பில்டர் வேலைன்னா சும்மாங்களா?
1: பில்டர் வீடு கட்டுறது தானே முருகேசே. ஏரி குளம் இதுல எல்லாம் ஊட்ட கட்டிக்கிறாத, அஸ்திவார இறங்கி போகு ஆம்புட்டுக. அத்தனை பேர் சாகோடு.
2: தெரியும் மாமா, எல்லாம் பர்மிஷன் வாங்கி கொடுத்து தான் கட்டுறோம். சரி சரி, போன மாசம் துபாயில இருந்து திரும்பின, அங்க ஒரு பெரிய டீல் மாமா.
1: அது என்ன டீலோ ரீலோ?
2: ஆமா, பூமி எங்க?
1: அத ஏன் கேக்குற? இப்ப எல்லாம் அம்னி ரொம்ப பிஸி.
2: நானும் அது சொல்லத்தான் வந்த மாமா. நான் பூமிக்கு முறப்பையன்னு சொல்லி வைங்க மாமா.
1: முறப்பையனா முறப்பையனா பூமி தெரியும்.
2: உங்களுக்கு தெரியாதது இப்ப சொல்ற மாமா, கேட்டுக்குங்க. பூமி இந்த வீடு வீடா போய் ஏதோ நோட்டீஸ் எல்லாம் குடுக்கறாளாமா, நாடகம் போடுறாளாமா, இந்த ஊரை கூட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்துறாளாமா?
1: தெரியும் தம்பி, அந்த பேங்க் தம்பி.
2: அதான் அதான், அந்த பேங்க் தம்பியோட தான் ஊர் சுத்துறாளாமா. பைக்கில ஆத்தோரத்துல இந்த மரத்தடியில இந்த பஸ் ஸ்டாண்ட்ல சந்திக்கிறாங்களாமா.
1: என்ன முறுக்கி சொல்ற? அவங்க ரெண்டு பேரும் ஏதோ விழிப்புணர்வு.
2: ஐயோ மாமா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க ஒரு வெள்ளச்சோளம், எல்லாத்தையும் நம்பிடுவீங்க. விழிப்புணர்வு இல்லது, இது காதல் உணர்வு. பூமிகாவ எனக்கு தரேன்னு அத்தை சொல்லி இருக்காங்க. அவங்க சாகும் போது என் கைய புடிச்சு சத்தியம் வேற செஞ்சிருக்காங்க.

0: உங்க அத்தை என்கிட்ட எதுவுமே சொல்லியே ஏலா தாம்சன் வியாதிய குணமாக்க முடியாம சேர்த்து போனா.
1: ஐயே மாமா, அது தாம்சன் வியாதி இல்ல, அது வில்சன் வியாதி. அதாவது லிவர் கெட்டு போச்சு, அது குணப்படுத்த முடியல.
0: உண்மைதான், வியாதி முத்தி போனா ஜாஸ்தியான குணப்படுத்த முடியாது. இங்க மண்ணு கெட்டு போச்சு, மரம் பட்டு போச்சு, மனசு மாட்டு போச்சு.
1: சரி சரி, அதை விடுங்க மாமா, நான் சொல்றத கேளுங்க. அடுத்த தடவை நான் வரும்போது இந்த வீட்டு மாப்பிள்ளையாத்தான் வருவேன். இப்ப நான் கிளம்புறேன் மாமா.
0: இது என்ன எனக்கு புது செய்தி? இந்த முருகேசன் சொல்றது நெசந்தானா? பூமிகாக்கு ஒரு துணை வேணும். லட்சுமி இறந்ததுல இருந்து பூமி அழுதுகிட்டே இருந்தா, இப்பதான் கொஞ்ச நாளா தேறிட்டு வர்றா. காலியா இருக்கிற மாட்டு கொட்டாய பார்த்தா கஷ்டமா தான் இருக்குது, ரொம்ப அழுகாட்சியா வருது. அதனாலதான் மாட்டு புரோக்கர் கிட்ட சொல்லி சந்தையில ஒரு நல்ல சுழி மாடா பார்த்து வாங்கிட்டு வர சொல்லி இருக்கிறேன். முருகேசு பத்தி பூமி கிட்ட என்னன்னு சொல்றது, எப்படி சொல்றது?

0: இந்த ராத்திரி நேரத்துல இந்த மழையில மாட்டிக்கிட்டனே. பஸ்ஸும் வர மாதிரி தெரியல. ஐயோ, எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது ஒண்ணுமே தெரியலே.
1: பூமி, ஏன் இப்படி தனியா நின்றுட்டு இருக்க? கூட யாருமே இல்லையே, என்ன ஆச்சு?
0: ஒண்ணு இல்ல, இந்த ஏப்ரல் 22ஆம் தேதி உலக பூமி தினம் வருது இல்ல, அதுக்கு என்ன பண்றது, எப்படி செலிப்ரேட் பண்றதுன்னு நாங்கெல்லாம் பிளான் போட்டுட்டு இருந்தோம்.
1: சரி,
0: ரொம்ப பெருசா கிராண்டா கொண்டாடலாம்னு பேசிட்டு இருந்தோம். அப்படியே பேசி பேசி நேரம் ஆயிடுச்சு. என் கூட வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. நான் சிஸ்டத்துல சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும்னு பாத்துக்கிட்டு இருந்தனா நேரம் போனதே தெரியல. இப்ப இப்படி மழையில மாட்டிக்கிட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல. பஸ்ஸும் வர மாதிரி தெரியல. நல்லவேளை நீங்க வந்தீங்க.
1: இப்படி பைக்ல உட்காரு, உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டு வர்றேன்.
0: இல்ல இல்ல, மழை விட்டதும் நானே
1: போய்க்கிறேன்.
0: இல்ல, வர வர எங்க அப்பா கூட ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாரு. என்ன வெளியில போக வேண்டாம்னு சொல்றாரு.
1: பரவாயில்ல, சரி சரி வா.
0: சரி சரி, தள்ளி உட்காருங்க. எனக்கு பைக்ல உட்கார இடம் வேண்டாமா?
1: இப்படி பைக்லயே வச்சு அப்படியே உன்னை கடத்திட்டு போட்டுமா?
0: பெட்ரோல் இருக்கா?
1: ஏன் பாதிரி விட்டுட்டு போயிடுவனு பயமா இருக்கா? நான் சொன்ன சொல் மாறாதவன், பெரிய கொடைவள்ளல்.
0: இந்த மழையில கொடைவள்ளலா இருக்க வேண்டாம், உடை கொடுத்த குடைவள்ளலா இருங்க, அது போதும்.
1: இந்த மழையை பார்த்தா உனக்கு என்ன தோணுது?
0: எனக்கு வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு தோணுது.
1: எனக்கு மழையிலேயே நனையணும்னு தோணுது.
0: வர வர நீங்க ரொம்ப சினிமா பார்க்க
2: ஆரம்பிச்சிட்டீங்க.
0: என்ன பாருங்களேன்,
2: பாருங்க.

0: இன்னும் பூமிகா ஊடு திரும்பல, எம்பிட்டு நேரம் ஆகி போச்சு, சொன்ன பேச்ச கேக்கறதில்ல. பிரச்சாரம் வேணாம், மண்ணாங்கட்டியும் வேணாம்னு எத்தனை வாட்டி நான் சொல்லிட்டேன். பூமியே ஆகாசம்னு என்னமோ சொல்றாங்க, ஏதோ பூமி நாளா, அது முடியற வர கொஞ்ச நாள் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றா. இப்ப என்னடானா, இம்புட்டு நேரம் ஆயி போச்சு, இன்னும் ஆளவே காணோம். வந்துட்டா இப்பவே கண்டிஷனா பேசி போடணும், வீட்லயே உட்கார வைக்கணும். இந்த அவனி அட, அது என்றாது, போலீஸ் வந்து நிக்குது, இவங்க அங்க வந்தாங்க.
1: ஐயா, உங்க பொண்ணு பேரு பூமிகா தானே?
0: ஆமா, என்ன ஆச்சுங்க பூமிகா?

0: உள்ளத
1: கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் போனோம், வரீங்களா?
0: ஐயோ, என்ற பூமிக்கு என்னாச்சு ஐயா? சொல்லுங்க சொல்லுங்க ஐயா.
1: ஐயா, சீக்கிரம் கிளம்புங்க, வாசல்ல ஜீப் நின்னுட்டு இருக்கு, ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன ஆக்சிடென்ட்.
2: கவலைப்படாதீங்க, எங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் வேணும், அதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னேன். என்கொயரி முடிஞ்சதும் நானே உங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் டிராப் பண்றேன், சரியா? இத பாத்தீங்களா?
0: என்னையா இது? நான் பிள்ளைய காணவன தவிச்சிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு அருது செய்யின காட்டி கேள்வி கேக்குறீங்களே, இது நல்லா இருக்குதா?
2: நான் இத நல்லா பாருங்க, இந்த செயினை அடையாளம் தெரியுதான்னு சொல்லுங்க.
0: இது நான் மகேஷ்க்கு தந்த செயின்.
2: மகேஷா?
0: இது மகேஷ்க்கு அவன் கல்யாணத்துக்கு நான் கொடுத்த செயின். இது பரிசாத்தா இது கொடுத்த? இது எப்படிங்க?
2: மகேஷ் யாருங்க?
0: என்ற வீட்டுல தோட்ட வேலை பார்த்த பையன், நல்ல மாதிரி 3 வருஷமா இருந்தா.
2: இப்ப அவன் எங்க போயிட்டான்?
0: அவனுக்கு கல்யாணம் ஆனதுனால உரிவி கிராமத்துக்கு போறன்னு 1 மாசம் லீவ் வேணும்னு கேட்டேன், கொடுத்து அனுப்புனேன், அவன் வரவே இல்லை. சரி, தன் கிராமத்திலேயே தங்கிட்டான்னு விட்டுட்டேன், அப்படியே போச்சு.
2: நீங்க தேடுனாலும் கிடைச்சிருக்க மாட்டாரு.
0: ஏன், பொஞ்சாதி கூடவே போயிட்டானா?
2: இல்ல, அவனை கொன்னுட்டாங்க.
0: அடிய ஆத்தி.
2: உங்களுக்கு முருகேசங்கிற பத்தி தெரியுமா?
0: ஐயோ, அந்த பையனா?
2: முருகேசன் உங்க மருமகனா?
0: ஏதோ தோறு சொந்தம், மாமா மாமான்னு கூப்பிடுவேன், திடீர்னு ஒரு நாள் வருவேன், திடீர்னு காணாம போயிருவேன், என்னாச்சுங்க?
2: அதோ பாருங்க, லாக்கப்ல தெரியுதா?
0: இவன் எங்க இங்க வந்த? முருகேஷ்,
2: இவன் தான் உங்க வீட்டு வேலைக்காரன கொன்னவன். இவன் தான் பூமியையும் அந்த ஆபீசரையும் பைக்ல போறப்ப பாதி வழியிலேயே ஆக்சிடென்ட் பண்ணி இந்த ஆபீசர் தலையில அடிச்சு தாக்குனவன். இவன் பேரு ஏற்கனவே எங்க லிஸ்ட்ல இருக்கு. முருகேசா, உங்க மாமா கிட்ட சொல்லு.
3: என்ன மன்னிச்சிடுங்க மாமா, நான் தான் எல்லாமே செஞ்சேன். நீங்க செயின் கொடுத்து தெரிஞ்சுச்சு, அத மகேஷ் கிட்ட இருந்து நான் தான் புடுங்கின. சண்டை வந்துச்சு, நான் போட்ட போடல, அவன் செத்து போயிட்டான். செயின் எடுத்துக்கிட்டு தலைமரம் ஆயிட்டேன். பாதுகாப்பா நடந்து தேடி வந்தப்பதான் இங்க உங்க வீட்டுல நான் பூமியை பார்த்தேன்.
0: அட பாவி, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே, உன்னை நம்பணும் பாரு, என்ன செருப்பாலேயே அடிக்கோடு.
2: போலீஸ் நைட் ரோந்து அந்த பக்கமா வந்திருக்கு. இந்த போலீஸ் வண்டியை பார்த்து பயந்து ஓடி போயிருக்கான். அப்படி ஓடும் போது இந்த செயின் ஏதோ ஒரு மரத்துல மாட்டி அறுந்து கீழே விழுந்திருக்கு. இவன் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு பெரியவரே. கலப்பட உரங்களை எல்லாம் வாங்கி அதுல மேலும் கலப்படம் செஞ்சு நிறைய விலை வச்சு 7 விவசாயிகளை ஏமாத்தி வித்துருக்கான். அதுக்காக குத்தகைக்கு ஒரு இடம் வாங்கி டெம்பரரியா குடோன் போட்டு இருக்கான். அந்த லீஸ் முடிஞ்சதும் வேற ஊருக்கு மாறிடுவான். நான் நினைக்கிறேன் உங்க வீட்டு தோட்டக்கார மகேச கூட கொலை செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அவன் புதைச்சு வச்சிருக்கலாம் நினைக்கிறேன். இப்ப தானே பிடிபட்டு இருக்கான், இனிமே எல்லாம் ஒவ்வொன்னா வெளியே வரும்.
0: தாய் மண்ண நாசமாக்கி மோசக்காரன், பெத்ததாயே விஷம் வச்சு கொல்ல பாத்தியாடா? இந்த மண்ணில் விளையிற அரிசி தாண்டா நாம சாப்பிடுறோம், இந்த மண்ணு தர்ற தண்ணிய தாண்டா குடிக்கிறோம், நமக்கு சோறும் தண்ணிய தர்ற தாய் இந்த பூமாதேவி. இந்த மண்ணையும் தண்ணியும் நாசமாக்கிட்டா யாருமே உசுரோட இருக்க முடியாது. இந்த மண்ணுதான் நமக்கு தாய். இந்த மண்ணோட வளமை வெதநெல்லு மாதிரி, அத பத்திரமா காவந்து பண்ணணும், அப்பத்தான் நம்ம அடுத்த தலைமுறை சோர்ந்திக்க முடியும். அத மாசுபடுத்திட்டியடா பாதி. உன்னை என் சொந்தக்காரன் சொல்லிக்கவே வெக்கமா இருக்குது. நீ கொன்னது என்ற மகேஷ மட்டும் இல்ல, நீ கொன்னது என்ற தாய. பெற்ற தாயை கொண்ட மகனுக்கு மன்னிப்பே கிடையாது, போயிடலாம்.
2: முருகேசுக்கு நிச்சயமா ஜெயில், வெளிய அவன் அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது. கவலைப்படாதீங்க பெரியவரே. எஸ், இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். என்ன பூமியா கண்முழிச்சிட்டாங்களா? இதோ இப்பவே வர்றோம்.
0: பூமியா, சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு வாமா, மாப்பிள வீட்டுக்காரங்க எல்லாம் வரப்போறாங்கல்ல, நேரமாச்சு.
4: எங்கிட்ட கேக்காம ஏப்பா இப்படி பண்றீங்க? ஆகாஷ், ஐசியூல இருக்காருன்னு

0: தெரிஞ்சு நான் ஏத்தனிடம் போன் பண்ணேன். அவரு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அவரோட ஆபீஸுக்கு போன் பண்ணா லாங் லீவ்ல போயிருக்காருன்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கு நடுவுல இந்த அப்பா வேற கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்றாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல எங்கேயாவது ஓடி போறதான்னு தெரியல.
1: லட்சுமியா
0: லட்சுமியா லட்சுமி வந்தாச்சு. இருங்கப்பா இருங்க அப்பா. இந்தாங்க நம்ம லட்சுமியோட கழுத்துல கட்டியிருந்த சலங்க பெல்ட். அப்பா அப்பா இந்த பெல்ட அந்த சின்ன லட்சுமிக்கு போடுங்கப்பா போடுங்கப்பா. அப்பா இந்த சின்ன லட்சுமிய நான் மாட்டு குட்டையில கட்டிட்டு வரேன். காணாம போனவங்க கிடைச்சா எத்தனை சந்தோஷமா இருக்கு.
2: ஆஹா, நான் கூட காணாம போனவன் தான். திரும்பி வந்த எனக்கு எதுவுமே கிடையாதா பூமி?
0: ஆகாஷ் நீங்களா?
2: ஆமா
0: நீங்க எப்படி?
1: ஆமா தாயி, நான் ஆகாஷ் தம்பிய பாக்க ஆஸ்பத்திரிக்கு போனனா அப்பா இவங்களோட அப்பாவும் அம்மாவும் வந்திருந்தாங்க. தம்பி தான் சொல்லுச்சு.
3: என்ன சொன்னாருப்பா?
2: ஆமா பூமி, இப்ப எனக்கு ஒரு வாரம் பத்து நாள் ரெஸ்ட் வேணும்னு டாக்டர் சொன்னாங்க. நான் என் பேரண்ட்ஸோட ஊருக்கு போறேன். என்ன பத்தி இப்ப எதுவுமே பூமியாவுக்கு நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் பாருங்க. நான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு பொண்ணு பார்க்க வரேன் அப்படின்னு மாமாட்ட நான் தான் சொன்னேன்.
1: அதனாலதான் சொல்லுல. என்ன பண்றது, வருங்கால மாப்பிள்ள சொல்லிட்டாருல.
2: நான் கிடைச்ச மகிழ்ச்சிய அந்த நேரத்தை எப்படி நீ ரியாக்ட் பண்றேன்னு பாக்க ஒரு ஆசைதான். அதான் மாமா கிட்ட அப்படி சொன்னேன்.
3: ஆஹா, இப்படியா கூட்டு சதி திட்டம் தீட்டுவீங்க? இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா?
2: தெரியுமே, ஆயுள் தண்டனை தான். வேற என்ன? ஏத்துக்க தயாரா இருக்க. என் பேரண்ட்ஸ் கார்ல காத்துட்டு இருக்காங்க, கூட்டிட்டு வரட்டுமா?
3: இருங்க இருங்க, நான் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வரேன்.
2: இந்த பூமி தினத்தை நாம தம்பதிகளாவே கொண்டாடுவோம். நீதான் இந்த மண்ணோட மகள். என்னுடைய அர்ச்சனை பூக்கள் அத்தனையும் உனக்குத்தான். என் முதல் மரியாதையும் உனக்கு தான்.
3: உங்களுக்கு தெரியுமா
2: என்னது?
3: என்னோட சின்ன லட்சுமி வந்துட்டா.
2: அது மட்டுமா? இனிமே வரிசையா பாரு, சின்ன ஆகாஷ் சின்ன பூமியா எல்லாம் வரப்போறாங்க.
3: போங்க நீங்க, ரொம்ப பொறுப்பு.
4: அகில பாரத நாடக வரிசையில் வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணின் மகள் நாடகம். எழுதியவர் விமலா ரமணி அவர்கள். இதில் பங்கேற்றோர் பூமிகாவாக ஏ மனோன்மணி, ஆகாஷாக ஆர் பன்னீர்செல்வம், அப்பா செங்கோடனாக என் விஜயகுமார், இன்ஸ்பெக்டராக ஆர் பத்மநாபன், முருகேசனாக என் உன்னிகிருஷ்ணன், இவர்களுடன் பொன் ரமேஷ்குமார், எஸ் ஏ ஆனந்தா ஆகியோர். அமைப்பில் உதவி தேவகி ஸ்ரீனிவாசன். நிகழ்ச்சி அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயமுத்தூர் வானொலி நிலையம். இந்நிகழ்ச்சி நமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து ஒலிபரப்பானது.

0: சில நொடிகளில் ரவி வாஸ்ரி அகில் பாரதிய சங்கீத் சபா இசை நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: ये आकाशवाणी है। आज के रविवासरीय अखिल भारतीय संगीत सभा में

0: நேரம் இரவு 10:57:59 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவு.

நேரம் இரவு 11 மணி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது நமது முதன்மை அலைவரிசையில் நாளைய நிகழ்ச்சி நிரல் தங்கள் கவனத்திற்கு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க குற்றால தமிழில் குளிப்போம். வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம்இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீகராகும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். அங்கக முறையில் சம்பங்கி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். நாளை காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் தொடர்ச்சி. வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். 7 மணிக்கு புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 அறிவோம் அறிவியல் சூரிய

மண்டலத்திற்கு அப்பால் சித்திரம் எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். நாளை காலை 7:25 நலமாய் வாழ குழந்தைகளுக்கு வரும் சர்க்கரை நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா 8:02 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி உதகமண்டலம் சென்னையஞ்சல். நாளை காலை 9 அரங்கிசை ரமா ரவி அவர்களின் பாட்டு இடம்பெறும். உடன் பாடியிருப்பவர் டாக்டர் நந்திதா ரவி, பி யு கணேஷ் பிரசாத் வயலின், கல்லிடை குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங் சென்னையஞ்சல். காலை 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தலைப்பு போதை தீய பாதை. நெறிப்படுத்துகிறார் அனிதா அவர்கள். நாளை மதியம் 12 டெக் குரு மருந்தாகும் தாவரங்கள் மூலிகை நிபுணர் டாக்டர் என் லோகநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முக காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். நாளை மதியம் 12:30 பன்னிசை மாலை நித்யஸ்ரீ மகாதேவன் பாட்டு இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். நாளை மதியம் 1 மகளிர் நேரம் குக்கரி ஷோ. நாளை பிற்பகல் 2:15 என்று மணிவை 2:40 மொழிபெயர்ச்சியில் ஹிந்தி பாடல் சென்னையஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் டாக்டர் எஸ் ராமநாதன் அவர்கள் பாட்டு இடம்பெறும். நாளை மாலை 4 ராசா மகன் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, திரைக்கதை வசனம் இயக்கும் மணிவண்ணன். நாளை மாலை 5 பொன் மாலை பொழுது ராஜா என்கிற தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை இரவு 7:30 உழவர் உலகம். விவசாயிகளுக்கு நல்லது பாரம்பரிய விதைகளா அல்லது ஹைபிரிட் விதைகளா என்பது குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவர்கள் வழங்கும் விவாத நிகழ்ச்சி இடம்பெறும். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை கேட்கலாம். நாளை இரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். நாளை இரவு 9:30 சங்கீத வானிலை. 10 தென்மழை. 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 3:05 இரவு 9 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10 10:11 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் நாளைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ள ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேரம் இரவு 11:10. நேயர்களே, புதுவை வானொலியின் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு யாவும் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த வானலாவிய அனைத்து உலக உயிர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிலையத்தின் நேரம் 11:10:30. ஜெய்ஹிந்த்.